0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: எனக்கு ஒரு தடவை தோணுச்சு.
3: எப்போ?

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break. சிரித்தையும் தமிழே ஒளி.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
1: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
2: எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் FM.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month. Star of the month.
0: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
2: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன்.

0: Star of the month. Star of the month. பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு தினத்தின் புத்துணர்ச்சி மிக்க காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் அத்தனை விதங்களிலும் நமக்கு ஆனந்தமயமான நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். சீன தேசத்தினுடைய தத்துவ ஞானிகளிலே ஒருவராக இருக்கக்கூடிய சுவாங் ஜூ என்கின்ற ஒருவர் சொல்கிறார், எந்த மனம் அசராமல் நிற்கிறதோ அகிலம் அனைத்தும் அதன் காலடியிலே சரணடையும் என்கிறார். போர்க்களம் ஒன்றிலே எந்த வீரன் வெற்றி பெறுவான், போர் தொடங்கியதிலிருந்து அது வெற்றிகரமாக நிறைவடைகின்றவரை எந்த நிலையிலும் தடுமாறாமல் வீழ்ச்சியடையாமல் எதிரிகளினுடைய எல்லா தாக்குதல்களையும் எதிர்கொண்டு அதிலே வெற்றியும் பெறக்கூடிய வீரன் எவனோ அவன்தானே வெற்றி பெறுவான். ஆரம்பத்திலே வீரியமாக போர் செய்ய துவங்கி எதிரிகளினுடைய தாக்குதல் பலமாக இருக்கும் போது அதை எதிர்கொள்ள எதிர்கொள்ள எதிர்கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைகின்ற ஒருவன், பின்வாங்குகின்ற ஒருவன் வெற்றியை பற்றி சிந்திக்க முடியாது. எதிரி எத்தனை வலிமையானவனாக இருந்தாலும் அதைவிட ஒரு மடங்கு வலிமை கூடியவனாக இருக்கின்ற வகையிலே தன்னை மிகச்சிறப்பாக தயார்படுத்தி கொண்டு உருவேற்றி கொண்டு யார் ஒருவன் போர்க்களத்திலே காலடி எடுத்து வைக்கிறானோ அவனை வெல்வது என்பது அசாத்தியமானது. ஆகவே என்ன செய்யும், அத்தனை விதமான முயற்சிகளும் அவன் முன்னால் மண்டியிடும். இந்த உலகமே அவனிடத்திலே சரணடையும் இல்லையா. வாழ்க்கை என்பது மிகப்பெரிய போர்க்களம்தானே. எத்தனை எத்தனை எதிர்ப்பான விஷயங்கள் நித்தம் நித்தம் நிமிடத்திற்கு நிமிடம் நம்மை நோக்கி வருகிறது. அவை அனைத்தும் நம் முன்னால் சரணடைய வேண்டும், நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எதையும் எதிர்கொள்வதற்கான வலிமையை உடல் அளவிலே, மனதளவிலே, அறிவின் அளவிலே நாம் பெற்றிருக்க வேண்டும். அது தானாக வந்து நம்மிடத்திலே சேர்ந்து விடாது, நாம் தான் அதை தேடி தேடி சேகரித்து நம்மிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும். உடலின் ஆரோக்கியமாக இருக்கட்டும், உடலின் வலிமையாக இருக்கட்டும், பணபலமாக இருக்கட்டும், மனபலமாக இருக்கட்டும், நல்ல மனிதர்களினுடைய சுற்றமாக இருக்கட்டும், இன்னும் எந்தெந்த விதங்களில் எல்லாம் நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை நம் முன்னால் வைக்கக்கூடிய அத்தனை விதமான சூழல்களையும் நம்மாலே வெற்றி கொள்ள முடியும். இதைத்தான் சுவாங் ஜூ அவர்களினுடைய இந்த பொன்மொழி நமக்கு உணர்த்துகிறது. அதை நாம் மனதாலே உணர்ந்து அதன் தன்மை போல நம்முடைய செயல்களை அமைத்துக் கொண்டு நம்மை நாமே பலமாக்கிக் கொள்ளுகின்ற உலகை வெற்றி கொள்வதற்கான வல்லமையை நாம் சிறப்பாக பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான்
0: வந்துறேன்.
1: நினைக்கிறேன்
0: இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற
2: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஆஸ்கர் வைல்ட் என்கின்ற ஒரு அறிஞர் ஒரு அற்புதமான பொன்மொழியை சொல்லி இருக்கிறார். உடனடியாகவோ அல்லது காலதாமதமாகவோ நாம் என்ன கொடுக்கிறோமோ அதற்கு சமமானதை நாம் பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்கிறார். நமக்கு என்ன கிடைக்கிறதோ அது முன்பே நாம் கொடுத்து வைத்ததினுடைய பிரதிபலன்தான் என்கிறது நம்முடைய கர்ம கொள்கை. அதைத்தான் வினை என்கிறோம், விதி என்கிறோம். ஆஸ்கர் வைல்ட் அவர்கள் அதன் அடிப்படையிலே இப்போது நாம் செய்ய வேண்டிய செயல்களை சீர்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மிக முக்கியமான அணுகுமுறையை போதிக்கிறார். நாம் பெரும்பாலும் விதியை எதற்கு பயன்படுத்துவோம்? நமக்கு நடப்பனவற்றை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்வது? நாம் செய்து வைத்த விதி அது, நம்முடைய வினை அது, நம்முடைய கர்ம பலன் அது. நமக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றால் நாம் எப்போதோ புண்ணியம் செய்திருக்கிறோம். நமக்கு ஒரு சங்கடம் வந்திருக்கிறது என்றால் யாருக்கோ ஏதோ கெடுதல் செய்திருக்கிறோம். ஆகையினால் தான் நமக்கு அது இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியாக வந்து நின்றிருக்கிறது என்று மனதை தேற்றிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக அதை நாம் அணுகுவோம். அந்த புரிதல் நமக்கு ஒரு பெரும் தெளிவை கொடுக்கும். நெருக்கடியான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான பக்குவத்தை மனதிற்கு வழங்கும். அதோடு மட்டும் நின்றுவிடக் கூடாது. இப்போது செய்கிற செயல்களை எல்லாம் நாம் மிக கவனமாக அணுக வேண்டும். ஏனென்றால் எப்போதோ செய்ததின் பலனை இப்போது அனுபவிக்கிறோம் என்றால் இனி வரும் காலங்களிலே நாம் நன்மையையே எதிர்கொள்வதற்கு தகுந்தாற்போல இப்போது செய்கிற செயல்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதாவது சரியானவற்றை மட்டுமே செய்ய வேண்டும். நாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டோம் என்பதற்கான வெளிப்பாடாக ஆஸ்கர் வைல்ட் அவர்களினுடைய இந்த கருத்து தான் அமைய முடியும். ஒரு திரைப்பட நகைச்சுவையிலே வரும் வடிவேல் அவர்களுடைய நகைச்சுவை என்று நினைக்கிறேன். துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், துன்பப்பட்டேன் என்று அவர் சொல்லிக் கொண்டே வரும்போது அவர் உடன் இருக்கின்ற நடிகர் சொல்வார், அத்தனை போட்டும் நீங்கள் திருந்தவில்லையே என்று. அதுபோல கடந்த காலத்திலே நாம் செய்த செயல்களின் பலன்களை நிகழ்காலத்திலே நாம் எதிர்கொள்ளும் போது அதன் அடிப்படையிலே நாம் நிகழ்காலத்தை சரி செய்து எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு திருத்தம் நிச்சயமாக நம் அனைவருடைய சிந்தையிலும் செயலிலும் வெளிப்பட வேண்டும். அப்போதுதான் ஒரு வளமான எதிர்காலத்தை, ஒரு மகிழ்ச்சிகரமான எதிர்காலத்தை, வெற்றிகரமான எதிர்காலத்தை பெறுவதற்கான தகுதி நமக்கு வந்த முடியும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: ஓடுது.
1: உருவாக்கி இந்த அழுக்குல ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
2: விரட்டி விரட்டி

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங். சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக வரலாற்றினுடைய பல்வேறு காலகட்டங்கள், அதாவது கடந்த காலங்கள்ல வெவ்வேறு ஆண்டுகள்ல நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க துவக்கங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில உலகத்திலே இதுவரை நடைபெற்றிருக்கக்கூடிய மன்னராட்சிக்கு எதிரான புரட்சிகளிலேயே முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்ற பிரெஞ்சு புரட்சியினுடைய துவக்கம் இந்த நாளில் தான் நிகழ்ந்திருக்கிறது. 1789 ஆண்டு இதே ஜூலை 14 தேதியில தான் பாரிஸ் நகரத்தை ஒட்டி இருந்த பாஸ்டில் சிறையானது சிறை கைதிகளாலே கிளர்ச்சிக்கு உள்ளானது. அந்த கிளர்ச்சி தான் பிரெஞ்சு புரட்சியினுடைய துவக்கமாக விளங்கிய போராட்டம் என்று வரலாறு வர்ணிக்கிறது. அதே போல 1850 ஆண்டு ரெஃப்ரிஜரேஷன், அதாவது குளிரூட்டுவதின் வாயிலாக பனிக்கட்டிகளை செயற்கையாக நம்மாலே உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை கண்டறிந்த ஜான் கோரி அப்படிங்கிற ஒரு மருத்துவர் பொதுமக்கள் முன்னிலையிலே நிகழ்த்தி காட்டுகிறார். அதற்கு முன்னாடி எல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பனிக்கட்டிகளை கொண்டு வந்தே குளிரூட்டுவதற்கு பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஜான் கோரி அவர்கள் ஒரு மருத்துவர், மஞ்சள் காய்ச்சல் மற்றும் மலேரியாவினாலே பாதிக்கப்பட்டிருந்த தன்னுடைய நோயாளிகள் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களிலே அந்த வெப்பநிலையை குறைப்பதின் வாயிலாக அவர்களுக்கு அந்த காய்ச்சலுடைய தாக்கம் குறையும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே செயற்கையாக அந்த இடத்திற்கு குளிரூட்டுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டார். அந்த அடிப்படையிலே அவர் கண்டறிந்ததுதான் இந்த குளிரூட்டுகின்ற முறை. காற்றை நம்மாலே செயற்கையாக குளிரூட்ட முடியும், அதே போல தண்ணீரை நாம் செயற்கையாக உறைய வைக்கும் போது அது பனிக்கட்டியாக மாறும் என்பதை அவர் கண்டறிந்தார், அதை காட்சிப்படுத்தியும் காட்டினார். இந்த கண்டுபிடிப்பின் அடிப்படையில் தான் ஃபாதர் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் என்று போற்றப்படுகிறார் திரு ஜான் கோரி அவர்கள். அதே போல 1853 ஆண்டு நியூசிலாந்து தேசத்திலே முதன் முதலாக பொது தேர்தல், மக்களாட்சியினுடைய ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த பொது தேர்தலானது இன்றைய தினத்திலே தான் நியூசிலாந்திலே நடைபெற்றது. அதே போல 1891 ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் டி ஸ்மித் அப்படிங்கிற ஒருத்தர் கார்க்போர்ட் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை கண்டறிந்து அதற்கான காப்புரிமையை பெறுகிறார். அது என்ன அப்படின்னா, நம்முடைய அலுவலகங்கள் எல்லாம் நம் பணி செய்யக்கூடிய இடத்திற்கு பக்கத்திலே ஒரு சின்ன பலகை இருக்கும். அந்த பலகையில நாம் நினைவூட்டிக் கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஒரு காகிதத்திலே அதை எழுதி ஒரு குண்டூசியிலே வைத்து அதை நாம் அந்த அட்டையிலே பொருத்தி வைக்கக்கூடிய வழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது இல்லையா. அந்த காக்போர்ட் தக்கையினாலே செய்யப்படுகின்ற அட்டை என்பதாலே அதற்கு அப்படி ஒரு பெயர். அலுவலக பணி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அத்தியாவசியமாக மாறிவிட்ட ஒரு விஷயம் என்னென்றால், பல பணிகளுக்கு நடுவிலே நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை அட்டவணைப்படுத்திக் கொள்ளவும் அதை மனதிலே ஆழமாக நினைவு வைத்துக் கொள்வதற்கும் நமக்கு முடிவதில்லை. அதற்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு முறைமைதானது. அது முதன் முதலாக கண்டறியப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1914 ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த பொறியாளர் ராபர்ட் கார்டட் அவர்கள் ராக்கெட் தொழில்நுட்பத்திலே திரவ எரிபொருளாலே இயங்கக்கூடிய இன்ஜின்களை கண்டறிந்து அதற்கான காப்புரிமையை பெற்றவர், ராக்கெட் அறிவியலினுடைய தந்தை என்று போற்றப்படுபவர் ராபர்ட் கார்டட் அவர்கள். அவருடைய அந்த அறிவியல் பயணத்திலே மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக இந்த தினத்தில் அவர் கண்டறிந்த திரவ எரிபொருளாலே இயங்கக்கூடிய ராக்கெட் இன்ஜினுடைய கண்டுபிடிப்பு அமைகிறது. இப்படி பல வரலாற்று சிறப்பு மிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்தில் நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வளம் சேர்க்கின்ற அற்புதமான மாற்றங்களும் துவக்கங்களும் இந்த தினத்திலே நிகழும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல் புத்தம் புது காலை.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ்ப்பம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புதும் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஒரு நாளை பூர்த்தி செய்து உறங்க செல்வதற்கு முன்பு அந்த இரவு நேரத்திலே நம்முடைய மனநிலை பல அறிவுரைகளை நமக்கு சொல்லும். அன்றைய தினத்திலே செய்த தவறுகளை எல்லாம் அசை போட்டு இனி அப்படி செய்யக்கூடாது. நாளையிலிருந்து நாம் முழுவதுமாக மாறி திருந்தி இது போன்ற தவறுகளை செய்யாத வண்ணம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று மனம் தீர்மானித்துக் கொள்ளும். அதே போலத்தான் காலையிலே மீண்டும் கண் விழிக்கும் போதும் இன்றைய தினத்திலே நாம் இதையெல்லாம் செய்ய போகிறோம், இதையெல்லாம் செய்ய போவதில்லை என்று நமக்கு நாமே சில நெறிகளை வகுத்துக் கொள்வோம். ஆனால் செயல் என்று வரும் பொழுது நாம் மனதிலே தீர்மானித்ததை நம்மாலே செயல்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறதா இல்லையா? நம்மிலே பெரும்பாலானவர்களினுடைய தினங்கள் இப்படித்தான் அமைகின்றன. இதற்கு காரணம், இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணத்தின் அளவிலே ஒரு குவிவை மிக ஆழமாக உருவாக்கிக் கொள்வதில்லை. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம், இதனால் அப்படி நடந்தது, நான் மனதிலே தீர்மானம் செய்திருந்தேன், முதல் நாள் இரவு நினைத்தேன், காலையிலே நினைத்தேன், ஆனால் அங்கு போகும்போது அவன் அப்படி செய்தான், இவன் இப்படி செய்தான், அதனாலே அப்படி நடந்துவிட்டது, இல்லை என்றால் நான் நினைத்தபடி செய்திருப்பேன் என்று சொல்லுகிறோம். சில கவனச்சிதறல்கள், ஏதோ ஒரு விதத்திலே நாம் செய்ய வேண்டியதை, செய்ய நினைத்ததை செய்ய முடியாமல் செய்து விடுகிறது. அதற்கு நாம் பல காரணங்களை அடுக்குகிறோம். ஆனால் அப்படி காரணத்தை நாம் துணை கழிப்பதினாலே ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இங்கே மற்றவற்றை குறை சொல்லிக் கொண்டிருக்காமல் நாம் மிக கவனமாக, நாம் மிக வைராக்கியமாக, திடமாக, உறுதியாக என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை செய்தே தீர வேண்டும், எதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்தே ஆக வேண்டும். யோசித்து பாருங்கள், நீங்கள் அப்படி உறுதியாக நின்றுவிட்டால் உங்களை யாரால் தடுக்க முடியும்? இங்கே நாம் மற்றவர்களை காரணம் சொல்லிக்கொண்டு, சூழ்நிலையை காரணம் சொல்லிக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் விட்டுவிட்டு ஒவ்வொரு நாள் இரவும் நமக்கு நாமே பாடம் நடத்தி கொண்டு, ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலும் நமக்கு நாமே அட்டவணையை வகுத்து கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் செய்ய வேண்டியதையும் தவிர்க்க வேண்டியதையும் மிக மிக உறுதியோடு நாம் கடைபிடிக்க துவங்கினால் அல்லவையெல்லாம் நம்மை விட்டு விலகி போகும், நல்லவையெல்லாம் நம்மை நாடி வரும். யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல், எந்த கவனச்சிதறலுக்கும் ஆட்படாமல் நல்ல நல்ல விஷயங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை நாமே வளமாக்கிக் கொள்ள முடியும். முடியுமா என்று கேட்பவர்களுக்கெல்லாம் ஆம் முடியும் என்று நாமே அதை செய்து காட்டுகின்ற ஒரு சிறப்பு மிக்க நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ்ப்பம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

குட் மார்னிங், காலை வணக்கம். 7:07 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. வாட் அ சாங், அப்பா செம்ம பாட்டு. எனக்கு இந்த பாட்டு கேட்கும்பொழுது என்னோட காலேஜ் டேஸ் ஞாபகத்துக்கு வரும். ஸோ யா, காலேஜ் டைம்லலாம் வந்து நம்ம பிளேலிஸ்டில் சில பாட்டெல்லாம் இருக்கும்ல, அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. சச் அன் அமேசிங் சாங். மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம், ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய இசையில கேட்டாச்சு. இந்த பாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வைபோட இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம், சரியா? சோ வில் ஜஸ்ட் ஹாவ் திஸ் நைஸ் சில், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரொமான்டிக்கான ஒரு வைபோட இன்னைக்கு நம்ம போவோம். நேத்து வந்து பயங்கர ரொமான்டிக் சாங்ஸ் தான் வந்தது, அண்ட் இன்னைக்கும் ஐ திங்க் லுக்ஸ் லைக் தேட். அடுத்த ரெண்டு வரக்கூடிய பாட்டு கூட அதே மாதிரி தான் இருக்கு. அழகிய தமிழ் மகன்ல இருந்து கேளாமல் கைகளே, அப்புறம் திருவிளையாடல் ஆரம்பம் படத்துல இருந்து விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாட்ஸ் ஹேப்பனிங்? டியூஸ்டே ஆகிவிட்டது, July 14th. OMG, அப்புறம் இன்னைக்கு வந்து செமி ஃபைனல்ஸா? என்ன பண்றீங்க? ஃபீஃபா முடிஞ்சதுக்கு அப்புறமா போர் அடிக்குமா உங்களுக்கு? ஏன்னா தெரியல, ஃபீஃபா ஆர் லைக் ஃபுட்பால் இன் ஜென்ரல் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம தமிழ் மக்கள் நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டாடுறத விட கேரளாவில் வந்து இதுக்கான கிரேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? அப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தா கிரேசி ஃபுட்பால் ஃபேன்ஸ்லாம் நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் ஆன் த ஹோல் ஒரு ஸ்டேட்டே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இந்த ஃபீஃபா ஆர் லைக் எனி டைம் ஃபுட்பால் வந்து வரும்பொழுது எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுறாங்கல்ல. நமக்கு வந்து எப்படி கிரிக்கெட்டோ அந்த மாதிரி கேரளாக்காரங்களுக்கு வந்துட்டு ஃபுட்பால் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர் இட் இஸ், எந்த பாக்கம் திரும்பினாலும் ஃபீஃபா ஃபுட்பால் அது இதுன்னு சொல்லி இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம ஹாலன் அவருடைய அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்களா, அவர் திருப்பி வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் அவர் தான் அவங்களுடைய டீம் தான் வந்து தே டென் மேக் இட் இல்லையா? ஸோ அவர் திரும்பி போயிட்டு அவரோட ஃப்ளைட்டில் இருந்து இறங்கக்கூடிய சமயத்தில் அவர் கையில் இருந்த அந்த ஒரு சோவினர் பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தீங்களா வாட் அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. அதுதான் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு என் கண்ணில் பட்டுச்சு. கண் விழித்ததே வந்து அந்த வீடியோவில் தான். கையில் வந்துட்டு ஒரு ரக்கூன் அது வந்து ஒரு டாக்ஸிடமி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பதப்படுத்தப்பட்ட ஒரு ரக்கூன். இந்த இறந்து போன அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து பதப்படுத்தி வீட்டிலலாம் வச்சுப்பாங்களே. நம்ம ஊர்லலாம் வந்து இந்த மான் தலை, அதுக்கப்புறம் வந்து புலித்தோல் இதெல்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ரக்கூன். அது கையில் வந்து ஒரு பாட்டில் வேறு, ஒரு எம்டி ஸ்பிரிட் பாட்டில் வேற இருந்தது. ஐம் லைக் வாட், எப்படி இதோடைய விலை வந்து நம்ம பார்க்கும்பொழுது $750 ஆன் $750 இது ஒரு சோவினர் வாங்கிட்டு அவர் போயிருக்காரு. ஸோ அதுதான் வந்து என் கண்ணில் பட்டுச்சு இன்னைக்கு காலையில். பாருங்க எப்படியெல்லாம் இருக்காங்க, பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மனிதர்களுடைய டேஸ்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் எந்திரிச்சு வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்காக. அண்ட் ரோட்ஸும் வந்து இன்னைக்கு கிளியராக இருந்தது. இட் வாஸ் ஒரு லக்கி டே மாதிரி இன்னைக்கு எனக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த சிக்னலையும் வந்து நான் நிற்கவில்லை, நிற்காமல் அப்படியே சல்லுன்னு வந்ததுன்னா அது ஒரு ஹாப்பினஸ். ஸோ உங்களுக்கும் அப்படி ஒரு ஸ்மூதான ஒரு டேயா இருக்கட்டும். நீங்க தேடக்கூடிய நேரத்தில் பார்க்கிங் கிடைக்கட்டும், தேவைப்படக்கூடிய நேரத்தில் லிஃப்ட் கிடைக்கட்டும், சரியா? ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூதான டேயா உங்களுக்கு இருக்கட்டும். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் இப்பிலிருந்து ஆரம்பிச்சு 11 வரைக்கும் மெடிசல் மார்னிங்ல நம்ம தான் பேசிட்டு இருக்க போறோம். நிறைய பாட்டு இருக்கு, நடுவில் அப்டேட்ஸ் இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து 10 மணிக்கு மேல ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன், நம்ம UAE பேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு பெண் அவங்க வருவாங்க. ஷீ இஸ் கோனா ஜாயின் மீ ஆன் மை ஷோ. ஸோ யார், என்ன, ஏது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம அப்புறமா அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சு போவோம், சரியா? இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பிளான். உங்க பிளான் என்ன, பார்த்து சேஃபா டிரைவ் பண்ணுங்க. ஓகே, எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ நான் பேசுறது அப்படிங்கறதையும் எனக்கு இன்ஸ்டாகிராம் வழியாக தெரியப்படுத்துங்க. ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னுடைய பேஜ், KIRTHANA, கரெக்டான ஸ்பெல்லிங் போட்டீங்கன்னா தான் என்னோட பேஜ் வரும். ஸோ அங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து இன்பாக்ஸ்ல சொல்லுங்க எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, வாட் இஸ் ஹேப்பனிங், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதா அப்படின்ட்டுலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஆல்வேஸ் ஜஸ்ட் ட்ராப் மீ அ குட் மார்னிங் ஆல்சோ. ஆனா எங்கிருந்து கேட்குறீங்க அப்படிங்கறதையும் வந்து எனக்கு முக்கியமா மறக்காம மென்ஷன் பண்ணி அனுப்புங்களாம், சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும்.
2: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th மிஸ் பண்ணிராதீங்க.
3: கால் 05666 81234.
2: வழங்கிட்டு இருக்காங்க.

0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
2: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer. Diamond Jewelry க்கு free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange க்கு 0 deduction.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: அடடே, கேட்டோன்னே வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான ஒரு அப்டேட் தான் இது. என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி செய்தி கண்ணில் பட்டாலோ இல்லை காதில் கேட்டாலோ எப்படி இருக்கும் இல்லையா? எஸ்பெஷலி வந்து வீக்கெண்டு, ஹாலிடே, லீவு இதெல்லாம் வந்து வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அடுத்த லாங் ஹாலிடே எப்போ, அடுத்த லாங் வீக்கெண்ட் எப்போ அப்படிங்கிற ஒரு அப்டேட், ஒரு குட்டி ஹோப் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. கேள்விப்பட்டீங்களா நீங்க? நம்ம யூஏ ரெசிடென்ஸ்க்கு அடுத்தபடியாக லாங்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நாள் முன்கூட்டியாங்க ஒரு 3 days விட்டுக்கு ஒரு சங்கா வந்து கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. யூஸ்வலி இந்த மாதிரி மிட் வீக் வரக்கூடிய பப்ளிக் ஹாலிடேஸ் எல்லாம் க்ளோஸர் டு வீக்கெண்ட் வந்து புஷ் பண்ணிடுவாங்கல்ல, ஸோ அப்படி புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்க புஷ் பண்ணாங்கன்னா மண்டே 24th ஆகஸ்ட் 24th நமக்கு ஹாலிடே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 23rd சண்டே, அதுக்கு முன்னாடி இருக்கிற 22nd வந்து சாட்டர்டே. ஸோ 22, 23, 24 சாட்டர்டே, சண்டே, மண்டே அப்படின்னு சொல்லி 3 நாட்கள் நமக்கு பப்ளிக் ஹாலிடே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அகேன் ஆனுவல் லீவ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து கீத்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் முன்கூட்டியே எடுக்கும்பொழுது இல்லை ஹாலிடேஸ்க்கு அப்புறமா எடுக்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரேக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பாருங்க, பிளான் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. co-sponsored by
2: Alansari exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari exchange.
3: இந்த மெர்சல் மார்னிங் வித் கீர்த்தனா.
4: கீர்த்தனா 91 போடு.
5: என்னது?

0: FDR was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
2: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
3: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
4: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூ வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு அவரு?
5: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: அடிங்க.
4: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer. Diamond Jewelry free cash vouchers, gold making charges 1.99% முதல், old gold exchange 0 deduction.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: ஆனடா இப்போ போட்டியே வந்து 311 E11 தான். ஆமாம், அவ்வளோ டிராஃபிக் ரெண்டு ரோட்லையும் இருக்குது. 311லனால் என்ன, இப்போது கிராஷ் எல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, பட் E11ல் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று இருக்கிறது தெரிய வருது. ஆமாம், எங்கே தெரியுமா, அகேன் நம்ம மம்சார் கிட்ட தான். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஏன்னே தெரியல எவ்ரிடே ஒரு கிராஷ் ஆகுது நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் தென் அதை தாண்டி இந்த பக்கம் நம்ம பார்த்தோன்னா என்ன ரோடு இது, ஐ திங்க் திஸ் இஸ் பேரூத் ஸ்ட்ரீட்டா. பேரூத் ஸ்ட்ரீட்லையும் வந்து டிராஃபிக் வந்து நல்ல கோலாகலமாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் இந்த சைட் நம்ம பார்த்தோம்னா 611, அகேன் 611லையும் நல்ல டிராஃபிக் இருக்குது. ஸோ வழக்கமாக இருக்கிறத விட டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது, பிகாஸ் அந்த ஒரு ரெட் லைன் நம்ம பார்ப்போம்ல, இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் அதை தாண்டி வேறு அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லிக்கும்படியாக எதுவும் இல்லை. ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது எனக்கு, எங்கே இந்த கிராஷ், ஐ திங்க் இட் இஸ் ஆன் ஊத் மேத்தா ரோடு. ஆமாம், ஊத் மேத்தா ரோடில் வந்து ஜாபில் ஃபர்ஸ்ட்னு எனக்கு இங்கே காட்டுது. க்ளோசர் டு ஜாதவ் போகக்கூடிய அந்த டைரெக்ஷனில் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்றா இருக்கிறதுனால அங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அதை தாண்டி வேற எங்கேயும் அன்யூஷுவல் டிராஃபிக் எல்லாம் இல்லை. மேப்பில் இல்லாமல் வேற எங்கேயாவது டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். 800-8940 கால் பண்ணியோ, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட பேஜுக்கு மெசேஜ் அனுப்பியோ. அண்ட் தென் அந்த பக்கம் ஷார்ஜா சிட்டிக்குள்ள நம்ம பார்த்தோன்னா அல்கலி ஸ்ட்ரீட் எக்ஸ்ட்ரீம் டிராபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. யா, அல்கலீட் ஸ்ட்ரீட், உஹேதா ஸ்ட்ரீட், இங்க எல்லாம் வந்து நல்ல டிராபிக் இருக்கு. சோ இன்சைட் ஷார்ஜா சிட்டி டிராபிக் அப்டேட்
0: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
2: Plots Nale, Propshil Dane. For details call 056-415-4242.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும்
2: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச்சை 19 July அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566-81234.
3: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
5: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction.

0: லீவ் அப்டேட் கொடுத்தோன்னே என்ன சந்தோஷம். குட் மார்னிங் சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் தி லீவ் அப்டேட் அப்படின்னு ஆல்வின் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு இன்ஸ்டாகிராமில். முகமது அர்ஷத், குட் மார்னிங் டு யூ டூ. அதுக்கப்புறம் நிவாஸ் பாலமுருகன், குட் மார்னிங். ஓகே, யூ டெல் அஸ் அபவுட் வேர் வி மெசேஜ் ஃப்ரம் சின்ஸ் வி டூ டெய்லி. ஓ, என்ன கேட்குறீங்களா நீங்கள்? ஓ, துபாயாக இருக்குமோ, துபாயிலேருந்து மெசேஜ் அனுப்புகிறீங்களா? அண்ட் மீரஜ், மீ அண்ட் சூரஜ் கண்ணா, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ஷாஹுல் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அக்பர் அலி, குட் மார்னிங். அக்பர் ஃப்ரம் குவைத் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்புறம் வேறு யார், ஆதில் ஃப்ரம் மர்ஜான் ஐலண்ட், குட் மார்னிங். ஓகே, கீர்த்தனா, குட் மார்னிங், ஹாவ் அ கிரே டே. ஜிசான் ஃப்ரம் ஒமான் அனுப்பியிருக்காங்க. மணிகண்டன் துபாயிலேருந்து ராசல் கேமாக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காரு. கருணா, குட் மார்னிங் டு யூ டூ. அரவிந்த், குட் மார்னிங் உங்களுக்கும். ரவிசங்கர், சங்கர் கலியபெருமாள், ஷேக் முகமது உங்களுக்கும் காலை வணக்கம். ஷேக் முகமது சொல்லியிருக்காரு, டுடே இஸ் மை 15th ஆனிவர்சரி அப்படின்ட்டு. அவங்களுடைய வைஃப் மோமி இந்தியாவில் இருக்காங்களா? ஸோ உங்கள் இரண்டு பேருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி ஆனிவர்சரிஸ் நீங்கள் ஒன்றா சேர்ந்து கொண்டாடணும்னு எங்களுடைய விஷஸ். அதுக்கப்புறம் முகமது இஸ்மு, குட் மார்னிங். என்ன லீவ் அப்டேட் அகேன் சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காரு. லீவ் அப்டேட்டா, நமக்கு ஆகஸ்ட் வந்து ப்ராஃபிட் முகமது பர்த்டேவை ஒட்டி 3 நாட்கள், 22, 23, 24 சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாட்கள் நமக்கு ஹாலிடேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முகமது, அதுதான் சொல்லியிருந்தேன் நான். அன்வர் காலை வணக்கம், அவரும் வந்து நன்றி சொல்லியிருக்காரு லீவ் அப்டேட்டுக்கு. அப்பா, அப்போ நிறைய பேருக்கு தெரியலையா? ஓகே, எனவே மகாதேவன் உங்களுக்கும் காலை வணக்கம், ஹாவ் அன் அமேசிங் டே. ஜமீர் அலி, குட் மார்னிங், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரவணன், லிஸ்னிங் டு யுவர் ஷோ ஃப்ரம் துபாய்னு அனுப்பியிருக்காரு ஓத் மேத்தாலிருந்து. ஓகே, ரேவதி செந்தில்குமார், குட் மார்னிங் உங்களுக்கும். யோர் வாய்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் மை மார்னிங் ரொட்டீன், ஐ லிசன் டு யுவர் ஷோ எவ்ரி மார்னிங் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ரேவதி. தில்ஷத், காலை வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? மைதீன் உங்களுக்கும் காலை வணக்கம். எனிவே, யாருக்கு மனஸ்தோட்டம் எட்டு பாட்டு வேணும், 800-8940 ஆல்ரெடி நீங்கள் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. கால் பண்ணுங்கன்னு நான் சொல்லணும்லாம் இல்லை, நீங்களே கரெக்டாக அந்த டைமுக்கு பண்ணிடுவீங்க. ஹாய் வணக்கம், குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்,
0: யார் பேசுறீங்க? ஹாய்,
1: ஹாய், விஷ்ணுப்ரியா பேசுறேன்.
0: ஹாய் விஷ்ணுப்ரியா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி?
0: நல்லா இருக்கேன், எப்படி போயிட்டு இருக்கு?
1: ஆல்மோஸ்ட் 15 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டேன்.
0: என்ன பண்றீங்க விஷ்ணுப்ரியா? வர்க்கா, வாட் இஸ் ஹேப்பனிங்?
1: டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஆபீஸ் போயிட்டு இருக்கீங்களா? சரி, ஏதாவது டிராபிக் இருக்கா? இல்ல இல்ல,
1: என்ன
0: பாட்டு வேணும் விஷ்ணுப்ரியா
1: இன்னைக்கு?
0: Thank you, Vishnupriya. Have a good day. Bye. Okay. Taj Mahal padathilirundhu chotta chotta nane idu Taj Mahal. Nalla paattu. Jolly-ana oru paattu. Adu kelunga. Adukapra time irundhadha oru kutti paattu. Idellam kettu mudichittu 8 manikku mela vaanga pesuvom.
2: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy-oda prime spot la unga plot-a book pannunga. Co-sponsored by
3: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த இரண்டு எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறித்த இரு கப்பல்களும் ஓமன் கடற்பரப்பில் உள்ள ஹோர்மோஸ் நீரிணையின் தெற்கு கப்பல் போக்குவரத்து வழித்தடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தபோது ஈரான் ஏவிய குரூஸ் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு கப்பல் பணியாளர் உயிரிழந்தார். மேலும் 8 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 4 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலால் 2 கப்பல்கள் தீப்பற்றியதுடன் பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறும் மிக மோசமான செயல் என்று ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் கண்டித்துள்ளது. நாட்டின் இறையாண்மையையும் தேசிய பாதுகாப்பையும் காக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க தங்களுக்கு உரிமை இருப்பதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல்களை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி வெளியிட்ட தகவலின்படி ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல்கள் நேற்றிரவு நிறைவடைந்துள்ளன. இந்த தாக்குதல்களில் ஈரானின் ராணுவ இலக்குகள் மீது துல்லியமான வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் எந்த இலக்குகள் தாக்கப்பட்டன அல்லது ஏற்பட்ட சேதம் குறித்த விரிவான விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஹோர்மோஸ் நீரிணையில் அண்மையில் நடைபெற்ற பதற்றமான சம்பவங்களையும் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு எதிரான தாக்குதல்களையும் தொடர்ந்து இந்த புதிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் சென்னை கொண்டுவரப்பட்டுள்ளன. வேலூரைச் சேர்ந்த வினய்குமார், திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ரவிசங்கர் உடல் விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டன. வியட்நாமில் இடம்பெற்ற படகு விபத்தில் 10 தமிழர்கள் உட்பட 15 இந்தியர்கள் உயிரிழந்தனர். உயிரிழந்த 15 பேரின் உடல்கள் வியட்நாமில் இருந்து நேற்று மும்பைக்கு கொண்டுவரப்பட்டன. மும்பையில் இருந்து சென்னைக்கு 2 பேரின் உடல்கள் விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளன. சட்டமன்ற உறுப்பினர் வினோத் கண்ணன் அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பின்னர் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட
2: உள்ளன.
3: இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸை சந்தித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸை சந்தித்து இருதரப்பு மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து 2028-29 காலகட்டத்துக்கான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் நிரந்தரமற்ற உறுப்பினர் பதவிக்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பிரச்சாரத்தை எஸ் ஜெய்சங்கர் தொடங்கி வைத்தார். இந்த பிரச்சாரத்தின் கருப்பொருளாக சாந்தி என்ற நோக்கத்தை இந்தியா முன்வைத்து உலக அமைதி, சர்வதேச ஒத்துழைப்பு, ஐக்கிய நாடுகள் சீர்திருத்தம், பயங்கரவாத எதிர்ப்பு, கடற்சார் பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவின் பொறுப்பான பயன்பாடு ஆகியவற்றை வலியுறுத்தியது. 2028-29 காலத்துக்கான இந்த உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற உள்ளது. ஆசிய பசிபிக் பிரிவில் உள்ள ஒரே இடத்துக்காக இந்தியாவும் தஜிகிஸ்தானும் போட்டியிடுகின்றன. இந்தியா இதற்கு முன்பு 2021-22 காலகட்டத்தில் பாதுகாப்பு பேரவையின் நிரந்தரமற்ற உறுப்பினராக இருந்தது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்தனர். நேற்று மற்றும் இன்று அதிகாலை வேளையில் குறித்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் 25 மற்றும் 39 வயதுடைய 2 சிறைச்சாலை அதிகாரிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் எண்ணிக்கை 10 உயர்வடைந்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 5 மற்றும் 6 திகதிகளில் சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் 21 சிறை கைதிகளும் உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். இதற்கமைய பதிவாகியுள்ள மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 31 உயர்வடைந்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை அரையிறுதி போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இன்றைய முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி அமீரக நேரப்படி இன்றிரவு 11 தொடங்குகின்றது. இதில் வெற்றியீட்டும் அணி உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறும், தோல்வியடையும் அணி 3 இடத்துக்கான போட்டியில் விளையாடும். 2 அரையிறுதிப் போட்டி நாளை நடைபெறுகின்றது. இதில் இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோதுகின்றன. வரும் 19 திகதி இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கிழக்கு பிராந்தியத்தில் பிற்பகல் நேரத்தில் மேகங்கள் உருவாகி இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. குறிப்பாக கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் வெப்பச்சலனத்தால் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இரவு மற்றும் புதன்கிழமை அதிகாலை நேரங்களில் காற்றில் ஈரப்பதன் அதிகரிக்கும். இதனால் கடலோர மற்றும் உள்நாட்டு பகுதிகளில் பனிமூட்டம் அல்லது மங்கலான வானிலை உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவுக்கு சீற்றமாக இருக்கும். காற்று மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கரையோர மற்றும் உள்ளக பிராந்தியங்களில் முறையே 38 மற்றும் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 32 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
2: Star of the month. Star of the month.
3: பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4th branch ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: போங்க
1: தெரியுமா
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers gold making charges verum 1.99% mudal old gold exchange ku zero deduction madri pala offers TNC apply Mersal Morning brought to you by ALD Properties verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga co-sponsored by
4: Alansari Exchange unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: செம்ம பாட்டு, இருக்கானா எடுப்பு இருக்கானா. ஒரு ஒரு முறையும் அந்த பாட்டை கேட்கும்போது எப்படி நம்ம ஹாரிஸ் அவர்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு, அந்த தண்ணி காகல் பண்ற மாதிரியான அந்த சவுண்டு, அது லிட்ரலி வந்து அந்த சிங்கர்ஸ் வந்து அவங்க வாயில தண்ணியோ ஒரு உடவை ட்ரிங்க் வச்சுட்டு ஜூஸோ வச்சுட்டு அவங்க அந்த சவுண்டு பண்ணாங்க, அதைத்தான் வந்து அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு. எப்படிலாம் தோணுது பாருங்களேன், சில இந்த சவுண்டை ஒருத்தர் காகல் பண்ற சவுண்டை யாராவது ரசிப்போமா? அது மோஸ்ட் டிஸ்கஸ்டிங் சவுண்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒருத்தர் வந்து வாயை கொப்பளிக்கிறது இல்லை துப்புறது ஒரு அந்த ரிலேட்டடான சவுண்ட்ஸ் எல்லாம் பண்றது. அஃப்கோர்ஸ் இல்லை துப்புற சவுண்ட் இல்லை, இருந்தாலும் அந்த காகல் பண்ற சவுண்டை பாட்டுக்கு நடுவில் இப்படி நம்ம நோட்டீஸ் பண்ணி ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா, ஐ திங்க் தட் ஓன்லி நம்ம ஹாரிஸ் அவர்கள் ஓன்லி கேன் புல் தட் ஆஃப். எனிவே, நண்பன் படத்துல இருந்து இருக்கா நான் பாட்டு கேட்டு முடிச்சு. டைம் 8:37 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். பயங்கர டிராபிக் கன்ஜெஷனாமே, வாட் இஸ் திஸ்? இன்னைக்கு மார்னிங் வந்து 311 அண்ட் E11 நிறைய கிராஷஸ் காரணமாக பயங்கர டிலேஸ் சொல்லி இப்பதான் நான் நம்ம போலீஸ் அவங்களுடைய யூனோ சோஷியல் மீடியா சைட்ஸில் போட்டிருக்கிற அந்த மெசேஜ் எல்லாம் நான் பார்த்தேன். இன்னைக்கு காலையில் எஸ்பெஷலி துபாய் சவுத் அல் மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சைடில் டுவர்ட்ஸ் துபாய் சவுத் வயா 311 அண்ட் D53 போகிறவங்களுக்கு வந்து பயங்கர ஸ்லோ டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. க்ளோஸ் டு துபாய் சவுத் சேல்ஸ் சென்டர் அண்ட் துபாய் சவுத் கமர்ஷியல் டிஸ்ட்ரிக் அங்கே இருக்கிற அந்த இன்டர்சேஞ்ச் பக்கத்தில், அண்ட் தென் அல் மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து டுவர்ட்ஸ் திஸ் டிரெக்ஷன் போகக்கூடிய சைட்லையும் பார்த்தோம்னா டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அகெயின் இன்னொன்று பார்த்தோம்னா பிஸ்னஸ் பே டிசைன் டிஸ்ட்ரிக் ராசல் கோர் ஷேக் ஜாயத் ரோடு E11 அலின் ரோடு எமிரேட்ஸ் ரோடு இங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓகேவா இருந்திருக்கு. மைனர் ஸ்லோ டவுன்ஸ் வந்து அகெயின் நம்ம ராசல் கோர் ரோட்லலாம் வந்து பார்க்க முடிஞ்சது. துபாய் ஷார்ஜா காரிடார் கேட்கவே வேண்டாம், பயங்கர டிராஃபிக் தான் அண்ட் மல்டிபிள் கிராஷஸின் காரணமாக இன்றைக்கி கொஞ்சம் டிலேஸ் அதிகமாக தான் இருந்திருக்கு. பட் இன்றைக்கி ஹைலைட்டாக பார்க்கப்படக்கூடியது நம்ம துபாய் சவுத் DWC சைடில் தான் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த பக்கம் நீங்கள் வரவங்களாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இன்றைக்கி கொஞ்சம் கிராஷஸ் ஜாஸ்தியாக இருந்ததன் காரணத்தினால தான் அப்படின்ட்டு. அண்ட் தென் கம்மிங் டு வெதர், இன்னைக்கு ஏதோ மழை பெய்ய போகுதாமே அப்படின்னு எனக்கு கிருஷ்ணி சொன்னாங்க. என்னது மழையா, வாட் இஸ் திஸ் கிருஷ்ணி அப்படின்னு கேட்டேன். ஆமாம் பாருங்க, நீங்கள் பார்க்கலையா இன்னித்து வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 48 degrees Celsius மேலே இன்னைக்கு நல்ல டெம்பரேச்சர் இருக்க போகுது. அதை தாண்டி நம்ம பார்த்தோன்னா ஈஸ்டர்ன் ஏரியாஸில் கொஞ்சம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மூன்று நாட்களும் ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் கனெக்டிவ் கிளவுட் ஃபார்மேஷன் காரணமாக மழை வரப்போகுதாம்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
3: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566 81234.
4: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: You are with Kirtana on Mersal Morning. Golden song of the hour. Golden song of the hour.
1: Brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99%.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு கிரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய், என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஜஸ்ட் 1 கிராம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 கிராம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 கிராம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 கிராம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: அடுத்த 30 மில்லியன் ஏவி கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
2: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க.
4: இப்பவே உங்க டிக்கெட்டை UAELottery.ae வாங்குங்க.
2: Brought to you by The Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
4: Asthma and allergy issues ஆல நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at AyurTreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல, நான் ரெடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர்? அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
2: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Le. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction.

0: 8:54 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐபோனுக்கு பயங்கர டிமாண்டாம்பா, கேள்விப்பட்டீங்களா நீங்க? ஐபோன் 17 வந்து இந்தியால, இது ஸ்பெஷலி இந்தியாலே அப்படின்னா ஐ எம் ஷோர் லைக் மற்ற இடங்கள்லயும் டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். லைக் வி ஆல் நோ இப்போ ஜூலைல இருக்கும், ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் மாசம் வந்து வழக்கம் போல ஆப்பிளோட இவெண்ட் நடக்கும். அவங்களுடைய நியூ செட் ஆஃப் நியூ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க, புது மாடல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஆப்பிளோட பொருட்கள்லாம் வந்து விலை உயரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் கண் கூட வந்து நம்மளால பார்க்க முடியுது. அன்னைக்கு கூட நம்ம பேசிட்டு இருந்தோம் ஒரு சில மாடல் ஆஃப் ஐபோன்ஸ் அண்ட் தென் மேக் பாக்ஸ், இதோடைய விலையெல்லாம் வந்து எனிவே பிட்வீன் 500 to 1000 திரம்ஸ் வரைக்கும் அவங்க ஜான்ல இருந்த ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஜாஸ்தி ஆகியிருக்கு. இந்த மெமரி சிப்போடைய விலையேற்றம் அது இதுன்னு சொல்லிட்டு பல காரணங்களால ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விலை உயர்ந்துட்டு இருக்கு இல்லையா. அதோட நம்ம பார்த்தோம்னா இப்போ ஐபோன் 18 வரப்போகுது இல்ல, ஐபோன் 18 விலை வந்து யூஸ்வலி ஆப்பிள் வச்சிருக்கிற அந்த பேஸ் ரேஞ்சை தாண்டி ஜாஸ்தியா இருக்க போகுது, அதை விட ஜாஸ்தியா இருக்க போகுதுங்கிற அந்த ஒரு செய்தி வெளிவந்ததன் காரணத்தினால விலை உயர்வு அச்சத்தால இந்தியாவில் ஐபோன் 17 போனை இப்போவே வந்து ஐபோன் லவர்ஸ் எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா நிறைய கடைகள்ல அண்ட் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸ்டாக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்தியும் வெளியாகி இருக்கு. அதனால நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் எனக்கு கூட இல்லை ஒரு 2-3 பேக் ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்தது, நான் தேடிட்டு இருக்கேன் எங்கே அந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பழைய ஐஃபோன் 13 ப்ரோவை ட்ரேட் பண்ணுங்கள் அண்ட் கெட் அப் டு 1000 திரம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ பழைய ஐஃபோன் 13 ப்ரோனா தெரில எனக்கு, 13 ப்ரோக்கு நம்ம பொதுவாக இப்போ நம்ம வெளியில் விற்றோம்னா என்ன ரேட்டுன்ட்டு, ஏன்னா என் கையில் வேறு ஒரு 13 ப்ரோ இருக்குது, ஆனால் அது வந்து நான் கொடுக்குற ஐடியாவில் இல்லை. பட் எனக்கு அப்படி ஒரு மெசேஜ் வந்ததை பார்த்தோன்னே தான் வந்து ஐ வாஸ் லைக் ஸோ சர்ப்ரைஸ், கெட் அப் டு 1000 திரம்ஸ் அண்ட் தென் இங்கே புது ஃபோனுக்கு ட்ரேட் பண்ணும்பொழுது அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. 13
1: உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: அபுதாபியில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் துபாய் துணை தூதரகத்தில் தூதரக சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. பிராந்திய பாதுகாப்பு நிலைமை தீவிரமடைந்துள்ளதைத் தொடர்ந்து அபுதாபியில் உள்ள அமெரிக்க தூதரகமும் துபாயில் உள்ள அமெரிக்க துணை தூதரகமும் நேற்று முதல் நாளை வரை அனைத்து தூதரக நேர்முக சந்திப்புகளையும் ரத்து செய்துள்ளன. இந்நாட்களில் முன்பதிவு செய்யப்பட்ட நேர்முக சந்திப்புகள் உள்ளவர்கள் தூதரகம் அல்லது துணை தூதரகத்துக்கு செல்ல வேண்டாம் என்றும் புதிய தேதி குறித்து சம்பந்தப்பட்டவர்களை அதிகாரிகள் நேரடியாக தொடர்பு கொள்வார்கள் என்றும் அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. மேலும் பிராந்திய பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக அவசர சேவைகள் மட்டுமே வரையறுக்கப்பட்ட அளவில் வழங்கப்படுகின்றன. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் களியாட்ட விடுதியொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 30 உயர்வடைந்தது. பாதிக்கப்பட்ட பலர் தீக்காயங்கள் மற்றும் புகை மூச்சு திணறலால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுகின்றது. களியாட்ட விடுதியில் பாதுகாப்பு விதி மீறல்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கான ஒப்பந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிலையில் 1 கிராம் தங்கம் 5,725 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் ஆகஸ்ட் 17 வரை டெண்டருக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிராம் எடையுள்ள 4,41,667 தங்க மோதிரங்களை வாங்க ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: கேரளத்தில் முதன்முறையாக சிறையில் இருந்தபடியே பாஜக கவுன்சிலர் ஒருவர் பதவியேற்கின்றார். கேரளாவில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சி கவுன்சிலர் ஒருவர் சிறையில் இருந்தபடியே பதவிப்பிரமாணம் செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த கவுன்சிலர் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளார். பதவிப்பிரமாணம் செய்ய அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் சிறை வளாகத்திலேயே அதிகாரப்பூர்வமாக பதவியேற்பு விழாவை நடத்த அனுமதி வழங்கியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 70,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நேற்று வரை நாட்டில் பதிவாகிய டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 69,951 பதிவாகியது. அத்துடன் கடந்த 12 வரை பதிவாகியிருந்த மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 68,672 ஆகும். நேற்று ஒரே நாளில் மாத்திரம் 1,279 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்களில் அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 33,127 ஆக உள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: மேற்கிந்தி தீவுகள் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி 5 வித்தியாசத்தில் அபார வெற்றி எட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்த ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 36 நிறைவில் 138 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் ஜோன் கேம்பில் அதிகபட்சமாக 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அணியின் ஏனைய வீரர்கள் 25 குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க செய்யப்பட்டனர். 139 என்ற இலகுவான வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய நியூசிலாந்து 32.4 ஓவர்களில் 5 இழப்பிற்கு 141 ஓட்டங்களை பெற்று 5 வித்தியாசத்தில் அபார வெற்றி எட்டியது. இந்த வெற்றியுடன் 5 கொண்ட T20 தொடரில் இரு அணிகளும் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4.
4: ஏய் அர்ச்சனை தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: ஜில்லா படத்துல இருந்து வெரசா போகையில பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. சோ பாட்டிலையும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். இப்போ நியூஸ் சேனல்ஸ் ஓபன் பண்ணும் பொழுது சிஎம் விஜய் அவர்கள் தெரிகிறாரு. ஆமா, சோ மாநில கல்லூரி சென்னையில வந்து சில முக்கியமான தொடக்கங்கள் எல்லாம் வந்து பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அதுல வந்து நம்ம பார்த்தோம்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வந்து 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்கள் பணி நியமன ஆணைகள் வழங்கக்கூடிய விழாவில் முதலமைச்சர் விஜய் அவர் வருகை தந்திருக்காரு. அண்ட் இந்த நிகழ்ச்சியில வந்து கிட்டத்தட்ட 139.47 கோடி மதிப்பீட்டில் மருத்துவ கட்டடங்களை வந்து திறந்து வைத்து நலம் டிஎன் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தையும் வந்து முதல்வர் அவர்கள் துவக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி பார்க்க முடியுது. நலம் டிஎன் ஆப் அண்ட் தென் வெப்சைட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஊர் பக்கம் ஹாட்டாக இப்பொழுதுக்கு ஹேப்பனிங் ஆக நடக்கிற விஷயம். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: Further down, gold rates. 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 482 திரம்ஸ், 25 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 446 திரம்ஸ், 50 ஃபில்ஸ் ஆக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
2: gold rate.
1: Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
3: Back to back.
4: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோழி வெடக்கோழி.
3: சென்னையில பட்டய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க நாலாவது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566-81234.
3: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
5: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
6: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
5: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
6: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
7: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
8: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
10: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
11: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
12: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போயிட்டியா?
10: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
13: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. Mercil Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spot la unga plotta book pannunga. Co-sponsored by
14: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நம்ம துபாய் போலீஸோட மேரிடைம் டிபார்ட்மெண்ட் எப்படி நம்ம கோஸ்ட்லைனை வந்து பாதுகாக்கிறாங்க அமிஸ்ட் ஆல் திஸ் டென்ஷன் அப்படிங்கிறத பற்றி ஒரு செய்தி நான் பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா அவங்க நம்மளை வந்து பாதுகாக்கலை, கார்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கு நிம்மதியாக தூங்க முடியுமா, நம்ம வேலைகள்லாம் பண்ண முடியுமா, இல்லை இப்படி தான் நடந்துகிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள். ஸோ அயராத அவங்க உழைச்சிட்ருக்காங்க, அண்ட் அவங்களில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்துறதன் மூலமாக ரொம்ப ப்ரிசைஸாக அவங்களால தகுந்த நேரத்தில் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க முடியுது அப்படிங்கிறாங்க. துபாய் போலீஸினுடைய ஏஐ எனேபிள் மேரிடைம் ஆப்ரேஷன் சென்டர் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த டென்ஷன்ஸ் ஆரம்பிச்ச சமயத்துலேருந்தே இப்போ கூட வந்து இன்னைக்கு காலையில் நேற்றுக்கெல்லாம் கூட லேசான ஒரு பதட்டமான ஒரு சூழல் அந்த பக்கம் நிலவிட்டு தான் வருது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பார்த்தோன்னா செக்யூரிட்டி, சர்வேலன்ஸ் அண்ட் ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சரியாக செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இப்போ அவங்க லேட்டஸ்ட்டாக பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி தான் வந்து மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்ட் 24/7 பேட்ரோல்ஸ் அங்கே இருக்கிற காரணத்தினால தான் வெசல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதாகட்டும், பீச்சஸோ

0: அங்க வரக்கூடிய விசிட்டர்ஸ் அண்ட் பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்றதும் எங்களுக்கு சாத்தியமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இப்போ கூட நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த இரான் யூஎஸ் கான்ஃபிளிக் பீரியட்லயும் வந்து பார்த்தோம்னா துபாய் போலீஸினுடைய இந்த ஏஐ எனேபிள் மேரிடைம் ஆபரேஷன் சென்டர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஹப்பாக இருந்திருக்கு. அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஆகட்டும், போர்ட் ஆபரேட்டர்ஸ் ஆகட்டும், இமிகிரேஷன் ஆஃபீஷியல்ஸ் அண்ட் பிரைவேட் செக்டர் பார்ட்னர்ஸ்னு எல்லாரோடையும் தகுந்த நேரத்தில் கரெக்டான ஒரு கோஆர்டினேஷன் மெயின்டைன் பண்ணி பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்தில் ஓர் தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில் அவங்களால சரியான ரெஸ்பான்ஸும் சரியான நேரத்துக்கு வழங்க முடிஞ்சது அப்படின்னு இருக்காங்க. சட்டத்துக்கு புறம்பான செயல்களையும் பார்த்து கண்காணிச்சு தகுந்த தண்டனையும் வழங்கிட்டு இருக்காங்க நம்ம துபாய் போலீஸினுடைய மேரிடைம் ஆபரேஷன் சென்டர்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: நிக்கனா 91 போடு.
3: என்னது
2: 90s not out.
1: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.
4: Shakalaka baby, shakalaka baby.

0: Adiós, amigo.
1: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back.
0: அப்புறம் போங்க
2: அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம்.
0: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566681234.
0: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
4: டிராஃபிக் அப்டேட்
0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
5: Okay, 311E11 இங்க டிராஃபிக்ல எந்த ரிலீஃபும் தெரிய மாட்டேங்குது. கஞ்சஷன் இருக்கு, பட் தேங்க்ஃபுல்லி அங்க வந்து கிராஷஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால கஞ்சஷன் மட்டும்தான் இருக்கு. சரியா, ஆனா மலிஹா ஸ்ட்ரீட்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஆகியிருக்கு. ட்ரீம் சிட்டி டிஸ்கவுண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே காட்டுது, இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 ஷார்ஜால. ஸோ அங்க வந்து எக்ஸாக்ட்லி நான் சொன்ன அந்த கடைக்கு வெளியில ஒரு கிராஷ் ஒன்றா இருக்கு. பட் போத் டிரெக்ஷன்ஸ்ல நம்ம கேட்கவே வேணாம். மொபைலால பார்த்தோம்னா பயங்கர டிராஃபிக் விட்டு விட்டு விட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் வேற இங்கே 611 எப்படி இருக்கு, 611ல ஓ ஒரு கிராஷ் வேற ஒன்று பார்க்க முடியுது. இது எங்கன்னா அந்த கவுனிஜ் கேமல் ட்ராக் இருக்கு இல்லையா, கவுனிஜ் கேமல் ட்ராக் தாண்டி டுவர்ட்ஸ் நம்ம துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அண்ட் E102 ஷார்ஜா கல்வா ரோட்லையும் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. சியோ சபர்ப் அல் ரிகைபா ஷார்ஜா அப்படின்னு எனக்கு இங்கே மேப்ல காட்டுது. ஓகே, ஸோ அந்த ஷார்ஜா கிராண்ட் மஸ்ஜித்க்கு பக்கத்தில் தான் இது எனக்கு மேப்ல பார்க்கும்பொழுது தெரியுது. ஸோ இங்கெல்லாம் தான் வந்து இப்பொழுதுக்கு கிராஷஸ் அண்ட் கன்ஜஷன்ஸ் கொஞ்சம் சிவியராக இருக்கிறது பார்க்க முடியுது. அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா துபாய் சிட்டிக்குள்ள முக்கியமான ரோட்ஸ் எல்லா இடங்கள்லையும் இப்போ எங்கெல்லாம் நம்ம டிராஃபிக் எதிர்பார்ப்போமோ அங்கே எல்லாம் கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லாமல் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமாக இருக்குது. அண்ட் அல்கேல் ஆஃப் JVC சைடில் நம்ம பார்த்தோன்னா ஒரு கிராஷ் வேற ஆகியிருக்கு. ஸோ இந்த ரோட்ஸ்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக டிரைவ் பண்ணிட்டு போங்க.
4: டிராஃபிக் அப்டேட்
0: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
6: Hear the Marisol Morning with Kirtana. Kirtana. Chillax song of the hour. Chillax song
0: of the hour. Brought to you by
7: Plots Nale, Propshil Dane. For details call 056-415-4242.

0: தமிழ் 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
3: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
2: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால்
4: உங்க பிரெக்னன்சி ஜர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: ALD Properties இன் மெகா ஃபிளாஷ் ஒன் டே சேல் ஜூலை 11 தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11 ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
7: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 தரம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050 675 2828.

0: இது பீக் டிராவல் சீசன் இல்லையா? எஸ்பெஷலி யூஏஇல இருந்து இந்தியாவுக்கு நிறைய பேர் போவாங்க. பசங்களுக்கெல்லாம் இப்போ சம ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நாட் ஜஸ்ட் சில்ட்ரன், அவங்களை கூட்டிட்டு போகக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்களோட சேர்ந்து வெக்கேஷன் எல்லாம் பிளான் பண்ணிருக்கக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேமிலியா டிராவல் பண்ணக்கூடிய இந்த ஒரு நேரம் பொதுவாகவே வந்து ஏர்போர்ட் பிஸியா இருக்கும். ஸோ அந்த ஒரு பிஸியான ஃபீலுக்கு நடுவில் இல்லை, நீங்க இதை மறந்துடக்கூடாது. இந்தியாவுக்கு போறவங்க எஸ்பெஷலி லெட் மீ ரிமைண்ட் யூ, இந்த ஏர் சுவிதா 2.2 ஃபார்ம் வந்து நீங்க ஆன்லைன்ல ஃபில் பண்ணிட்டு தான் ஊருக்கு போகணும். இது வந்து மறுபடியும் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இது பத்தி நம்ம வீடியோ எல்லாம் பண்ணி வெளியிட்டு இருக்கோம், நிறைய நம்ம செய்திகள் எல்லாம் பாக்குறோம், மற்ற நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இதை பத்தி பேசுறதை பார்த்தாலும் கூட இன்னும் சில பேருக்கு இதை பத்தின அவேர்னஸ் இல்ல, மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய டிராவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் சொல்றது என்னன்னா, இட் இஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள் ப்ராசஸ், ஹார்ட்லி ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், ஒரு 10-15 மினிட்ஸ் குள்ள பண்ணி முடிச்சிடலாம். ஆனா என்ன, இதெல்லாம் பண்ணும்பொழுது இல்ல மறுபடியும் நமக்கு அந்த கோவிட் ஈரா ஞாபகம் வருது அப்படிங்கறத மட்டும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஜஸ்ட் அதை யோசிச்சு பார்க்கும்பொழுது இது முக்கியமா பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இபோலா வைரஸ் அவுட் பிரேக் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க காங்கோ, யுகாண்டா இந்த இடங்கள்லாம். அண்ட் அதன் காரணமாக இப்போ இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் இன் படி நம்ம பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கு வரக்கூடிய டிராவலர்ஸ், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய டிராவலர்ஸ் கட்டாயமாக இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் சைன் பண்ணணும். அதில் வந்து பார்த்தோன்னா எந்த நாட்டுக்கு வந்து போயிருக்காங்க கடைசியாக அண்ட் எவ்வளோ நாட்கள் அங்கே செலவழிச்சாங்க, இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்மளே வந்து பார்த்து ஃபில் பண்ணிடலாம். ஆனால் என்ன தெரியுமா, இதில் வந்து கொஞ்சம் எல்டர்லி பேசஞ்சர்ஸ் யாராவது டிராவல் பண்ணுறதுக்கு இருக்காங்க தனியாக அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அசிஸ்ட் பண்ணா ஈஸியா இருக்கும். இன் கேஸ் அவங்களுக்கு இந்த பெருசா அதையா நாட் டெக் சேவியா இருக்காங்க, டெக் சேவியா இல்லங்கும் பட்சத்துல வந்து நிச்சயமா யங்ஸ்டர்ஸோட ஹெல்ப் வந்து தேவைப்படலாம். ஏன்னா இதுல வந்து ஒரு ஓடிபி ஒன்னு கேக்குறாங்க. சோ நம்ம அந்த ஃபார்ம்ல இல்ல ஒரு லோக்கல் நம்பர் ஒன்னு கொடுக்கணும். சோ அந்த லோக்கல் நம்பர் கொடுக்கும் பொழுது அது கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ஓடிபி ஒன்னு அனுப்புமா. சோ அந்த நேரத்துல வந்து ப்ராபபிளி கொஞ்சம் ஓல்டர் பேரண்ட்ஸா இருக்காங்க, ஓல்டர் பீப்புளா இருக்காங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு இஃப் தி கே நாட் யூ நோ ஜகல் பிட்வீன் இந்த ஆப்ல இருந்து அந்த ஆப்புக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு போக தெரியலன்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் பக்கத்துல இருந்து ஃபில் பண்ணி கொடுக்கறது ஈஸியா இருக்கும். இது ஒன்னே ஒன்னுதான் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி இருக்குமே ஒழிய மற்றபடி எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் ப்ராசஸ், ஹார்ட்லி ஒரு 10-15 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால பாருங்க, ஊருக்கெல்லாம் நீங்கள் யாரையாவது அம்மா அப்பாவெல்லாம் தனியாக அனுப்புறீங்கன்னா, எஸ்பெஷலி இப்போது அவங்கள மட்டும் நீங்கள் அனுப்பிவிடுற மாதிரி இருந்ததுன்னா, அவங்களுக்கு இந்த ஏர் சுவிதா ஃபார்ம் எல்லாம் நீங்களே உங்கள் கைப்பட ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அனுப்பிச்சிங்கன்னா அவங்களும் டென்ஷன் ஃப்ரீயாக ஊருக்கு போய் சேருவாங்க.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: அமீரகத்தின் இரண்டு கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த கடற்பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு தூதரகம் தனது அனுதாபங்களை தெரிவித்ததுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து தேவையான உதவிகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. நிலைமையை நாங்கள் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம். காயமடைந்தவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்காக உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்ந்தும் தொடர்பில் உள்ளோம் என்று அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் எப்போதும் ஹோர்மோஸ் நீரிடையின் பாதுகாவலராக இருந்து வந்துள்ளதாகவும் என்றென்றும் அதே நிலைப்பாட்டில் தொடரும் என்றும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்தார். ஹோர்மோஸ் நீரிணையின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் அமெரிக்காவின் தலையீடு அனுமதிக்கப்படாது என்றும் ஈரானின் உயர்மட்ட கூட்டு ராணுவ கட்டளை அமைப்பு முன்னதாக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தது. அனைத்து சுகாதார சேவைகளையும் ஒரே இடத்தில் பெற உதவும் வகையில் நலம் டிஎன் புதிய ஒருங்கிணைந்த இணையதளம் மற்றும் நலம் ஏஐ வாட்ஸ்அப் செயலியை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்துள்ளார். இந்த இணையதளம் மூலம் கார்ப்பரேட்டுகள் முதல் பொதுமக்கள் என நன்கொடையாளர்கள் தங்களது பங்களிப்பை மருத்துவமனைகளுக்கு எளிமையாக வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநில கல்லூரியில் தமிழ்நாடு அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 139 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மருத்துவக் கட்டடங்களை முதலமைச்சர் விஜய் இன்று திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதல்வர் வழங்கினார்.
1: இந்திய செய்திகள்.
2: அசாம் மாநிலம் கடந்த 2 ஆண்டுகளில் 1600 மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகளை வங்கதேசத்துக்கு திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அசாம் அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி 1950 வெளியீட்டுச் சட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் 133 வெளிநாட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இவர்களில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தவர்கள் மற்றும் உரிய ஆவணங்கள் இல்லாதவர்கள் அடங்குகின்றனர். சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தவும் மாநிலத்தின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக ஒழுங்கை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை போலீஸ் போக்குவரத்து பிரிவினரால் அனுப்பப்பட்டது போன்ற தோரணையில் அபராத பணத்தை செலுத்துமாறு கையடக்க தொலைபேசிக்கு ஏதேனும் குறுஞ்செய்தி வந்தால் அது குறித்து உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்குமாறு இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர். போலீசாரால் ஒருபோதும் இவ்வாறான குறுஞ்செய்திகள் அனுப்பப்படவில்லை என போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இலங்கை மற்றும் இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணி முதலாவது இன்னிங்ஸில் சற்று முன்னர் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ஓட்டங்களை பெற்றிருந்தது. திமாத் அபிசிங்க ஓட்டமின்றியும் ஓஷத மகாநகர 31 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Ally since 1982 weather update brought to you by Alras Auto AC Parts the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE Oman Qatar KSA and Bahrain visit alras.me
2: அமீரகத்தின் கிழக்கு பிராந்தியத்தில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. இதைவெளி இன்று உலக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மான் மற்றும் ராசல் கைமாவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவாயினில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் புஜைராவில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
4: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில உங்கள்கிட்ட நான் குட் மார்னிங் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பிளான் ஷோல அப்படின்னு பொதுவா சொல்லுவேன் இல்லையா, நம்ம கூட யாராவது கெஸ்ட் எல்லாம் ஜாயின் பண்ண போறாங்களா அப்படிங்கிற அந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நான் காலையிலே கொடுத்துருவேன். ஸோ அப்பவே நான் சொன்னேன், மறக்காம கேளுங்க, 10 to 11 நீங்க வந்து மிஸ் பண்ணாம கேட்கணும். பிகாஸ் ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போறாங்க. அண்ட் ஷீ இஸ் அ உமன், நம்ம தமிழ் பொண்ணு அவங்க. அண்ட் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நிச்சயமா நம்ம பாராட்டல, என்ன வேற யாரு பாராட்டுவாங்க. அதுவும் அவங்களுக்கும் நம்ம தமிழ் எஃப்எம்க்கும் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் வேற இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். பட் ரைட் நவ் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் லோகேஸ்வரி கேஎம், ஹூ இஸ் தி கிரியேட்டிவ் டைரக்டர் அண்ட் கோ ஃபவுண்டர் ஆஃப் ஃபுட் ஆன் ஃபோகஸ் மீடியா, ஜாரக் மீடியா அண்ட் ஜாரக் இவென்ட்ஸ். ஹாய் லோகி, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் கீர்த்தனா, தேங்க்யூ. ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க,
0: தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் இட் ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல், இந்த லைஃப் கம்ஸ் அ ஃபுல் சர்க்கிள் அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு மோமெண்ட். பிகாஸ் லோகி நம்ம தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் வந்து லோகி அப்படின்னு அவங்களை கூப்பிடுவோம். ஸோ லோகேஸ்வரி அண்ட் அவங்க வந்து ஒரு தமிழ் பெண். இப்போ நான் சொன்ன மாதிரி ஷீ இஸ் த கோ ஃபவுண்டர் ஆஃப் 3 ஏஜென்சிஸ் இங்கே நம்ம துபாயில். ஸோ அவங்க வந்து ஒரு இன்டர்னா நம்ம தமிழ் எஃப்எம்க்கு வந்திருந்தாங்க, அப்படிதான் வந்து லோகிக்கும் நமக்கும் பழக்கம் ஃபர்ஸ்ட் இல்லையா?
1: ஆமா,
0: சொல்லுங்க லோகி, அந்த பழைய நாட்களை வந்து நம்ம அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? சொல்லுங்க.
1: எக்ஸாக்ட்லி 10 இயர்ஸ் பேக்,
0: ஓ வாவ், நைஸ். ஒரு டெக்கேட் ஆயிடுச்சு,
1: ஆல்மோஸ்ட் ஒரு டெக்கேட், பர்ஃபெக்டா ஒரு டெக்கேட். ஸோ அந்த டைம்ல ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அதர் ஏஜென்சி அஸ் அ டிசைனர். ஸோ அது அந்த டைம்ல மாஸ்டர்ஸும் பண்ணிட்டு இருந்தனால மீடியா வைஸ் பண்ணனால எனக்கு தெர் வாஸ் அ திங் தட் நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு. ஸோ அப்ப தமிழ் எஃப்எம் வந்து நான் அப்பதான் நிறைய கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ ஐ வாஸ் லைக் ஈஸியாக இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஐ ரீச் அவுட். அப்போவே தமிழ் எஃப்எம் வந்து தே லைக் கைண்டாக அழகாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலி நான் ஆனுவல் லீவ் எடுத்துட்டு நான் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஸோ அந்த டைம் வந்து நியர்லி அ மந்த் ஐ வர்க், அப்போ தான் அவங்களெல்லாம் தெரியும்.
0: ஆமாம், அப்போலேருந்தே வந்து லோகி வந்து எங்கள் எல்லாருக்கும் பழக்கம். இன்ஃபேக்ட் அழகான பிக்சர்ஸ் எங்களுக்கெல்லாம் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. வி ஸ்டில் ஹாவ் தோஸ் பிக்சர்ஸ். முதல் முறையாக வந்து எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட், இன் ஹவுஸ் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு பண்ணும்பொழுது தட் வாஸ் டன் பை this very talented girl. Yeah, amma appo vandu she was a young girl with a lot of dreams in her eyes. And appo irundha lokiye paathittu ippo namma thirupi lokiye vandu or 10 years ku apperama paakumbodhu illa, we feel so happy. Namma kannu munadi orthanga vandu avlo kanavugaloda nammude studio ku vandu namakaga you know work ellam pannittu indha ponnu kandipa life la or periya edathukku pogum pa abdinga maari namma nenappom la. Appadi patta or ponnu da loki and she has achieved it also. Or miga periya or achievement avangalukku kedachirukku, adha pathi ella namma pesa aarambippom. So loki ungalaoda biography
1: ஆர்ட்ல தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் அதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் 11th and 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தேன். பட் கண்டிப்பா இன்ஜினியரிங் போக கூடாதுன்ற ஒரு ஐடியால தான் இருந்தேன். நோ டிஸ்ரெஸ்பெக்ட், பட் தென் அது எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அவ்வளவா. அப்புறம் தென் துபாய்க்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது மம்மி டேடி இங்கே இருந்ததுனால. ஸோ அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சு யோசிச்சு தென் ஐ ஹேட் டு டேக் அ பிரேக் ஸ்கூல் முடிச்சுட்டு. ஏன்னா நான் எடுத்த ஸ்ட்ரீம் வந்து எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணல, 1 year அதில் பிரேக் வந்துச்சு. அதுக்கப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன் எனக்கு இன்ட்ரடக்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தென் ஸ்லோலி ஸ்லோலி ஸ்லோலி படிக்கும் போது அதுக்கப்புறம் டிசைனிங் எல்லாம் என்டர் ஆனேன் 3D டிசைனில். ஸோ அது பண்ணிட்டு இருக்கும் போது பேரலலாக என்னோட யூஜி பண்ணனா வெரி யங் ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ண ஒர்க் பண்றதுக்கு. ஸோ பேரலலா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பட் சத்தியமா சொல்லணும்னா நான் எதுவுமே இதுக்கப்புறம் இதை பண்ணணும் அதுக்கப்புறம் அது பண்ணணும், ஐ ஆக்சுவலி வென்ட் வித் ஃப்ளோ. ஸோ அந்த ஃப்ளோவில் போகும்போது காட்ஸ் கிரேஸ் எவ்ரி திங் லைக் இப்போ திரும்பி பார்க்கும் போது எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. அந்த டைம்ல இட் வாஸ் டிஃபிகல்ட் டு ஃபிகர் அவுட். ஏன்னா எஸ்பெஷலி ஒர்க்கும் பண்ணிட்டு படிக்கவும் செய்யணும், அதுக்கப்புறம் ஃபர்தரா பர்சியூ பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் போது கஷ்டமா இருந்துச்சு. பட் காட்ஸ் கிரேஸ் எவ்ரி திங் வென்ட் வெல். அப்பதான் போட்டோகிராஃபி வந்து எனக்கு விஸ்காம்ல செகண்ட் இயர்ல தான் எனக்கு போட்டோகிராஃபி இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அப்ப வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆர்ட்ன்ற ஒரு பேஷன் இருக்கும் போது நான் இன்னுமே ஸ்கெட்ச் பண்ணுவேன். ஆனா அதுல ஃபர்தரா கெரியர்ன்ற ஒரு பர்சியூ பண்ண முடியல. ஸோ எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்திருக்கு. எங்க டேடி வந்து இந்த கேமரால ஷார்ப்னர்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அந்த கேமரான்றது ஒரு பார்ட்டாவே இருந்திருக்கு, பட் எனக்கு ரியலைஸ் ஆகல. நான் ஃபோட்டோகிராஃபி பத்தி படிக்கும் போது தென் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓகே இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்னால ஒரு விஷயத்த இருக்கிறதே நான் வேற மாதிரி பார்க்க முடியும், அதை இன்னும் கிரியேட் பண்ண முடியும். எனக்கு விஷுவல்ஸ் நிறைய, எனக்கு ஐ எம் வெரி விஷுவல் பர்சன். எனக்கு சில விஷயம் வந்து நான் டக் டிசைனரா இருக்கிறது அது இன்னொரு அட்வான்டேஜா
0: இருக்கு.
1: ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை யோசிச்சு நம்ம கிரியேட் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி டைம்ல தென் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரடியூஸ் ஆனவொடனே தென் ஐ வாஸ் லைக் ஓகே திஸ் இஸ் சம்திங், எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு கிரிப் இருக்கு, அதுல ஒரு பேஷன் இருக்கு, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுதான்.
0: வண்டர்ஃபுல். ஸோ சின்ன வயசுல அந்த ஒரு கேமரா ஷார்ப்னர்லேருந்து ஆரம்பிச்ச ஒரு கனவு இப்போ வந்து அவங்க கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டை கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லும். ஸோ லோகேஸ்வரி அண்ட் அவங்களோட டீமோட எஃபர்ட்டுக்காக எக்ஸலன்ஸ் இன் மீடியா பெஸ்ட் கிரியேட்டிவ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு அவார்டு ஒன்று கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. நம்ம தமிழ் பொண்ணா லோகி நம்ம தமிழர்களை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி இந்த ஒரு இன்டர்நேஷனல் அரங்கத்தில் அந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு தருணமாக இருந்தது லோகி. பிக் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ and your team. So இன்னும் நிறைய விருதுகள் எல்லாம் வந்து நீங்க வாங்கணும். இப்பவே நாங்க உங்களுக்கு அதுக்கு அட்வான்ஸா விஷ் பண்ணிடுறோம். அண்ட் இது பத்தி இந்த உங்களுடைய அந்த ஸ்பீச் பார்த்தேன் நான், நீங்க அவார்டு வாங்கினதுக்கு அப்புறமா இருந்த அந்த ஸ்பீச் அண்ட் அதுக்கு பின்னாடி வேற ஒரு கதை எல்லாம் இருந்தது இல்லையா? ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்கே நீங்க வந்து இதை விஜுவலைஸ் பண்ணி நீங்க ரிஹர்ஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஏன்னா நீங்க வந்து லைக் யூ செட் ஒரு ஸ்ட்ரீம்ல நீங்க ஆரம்பிச்சீங்க, சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆரம்பிச்சீங்க, நடுவில் உங்களுக்கு அது பிடிக்கல, break ஆச்சு, and then you found your calling like photography குள்ள போனீங்க, and then you became a designer. So இப்படி இப்படி போயிட்டு இருக்கும் போது எங்க அந்த விருது வாங்கணும்ங்கற அந்த ஒரு கனவு உங்களுக்கு வந்தது?
1: ஓகே, 2019 வரைக்கும் நான் ஃபுல் டைம் ஜாப்ல இருந்தேன். அதுக்கப்புறம் 2020 ஃபெப்ல வந்து ஃபுல் டைம் ஜாப் குவிட் பண்ணிட்டேன்.
0: ஓகே,
1: லிட்டில் தட் ஐ நோ கோவிட் ஒரு விஷயம் வரும் இருந்துட்டு இருந்துச்சு, பட் இவ்வளோ இன்டென்ஸா போகும்னு தெரியல. நான் ஃபெப்ல குவிட் பண்ணிட்டு இதுதான் டூயிங் இட் மை செல்ஃப் அண்ட் மை பார்ட்னர் சஷாங்க். 2020 மார்ச்ல கோவிட் ஹிட். அந்த ஒன் மந்த்ல ஐ வாஸ் லைக் ஓகே எல்லாமே இட்ஸ் குட், நம்ம போய் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண உடனே எல்லாத்தையும் ஷட் பண்ணி இட் வாஸ் லைக் வீட்லேயே இருங்கன்ற மாதிரி ஆயிடுச்சுல. ஸோ அந்த டைம்ல ஐ ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. நான் ஃபர்தராக பர்சீவ் பண்ணணுமா? ஏன்னா ஃபுல் டைம் ஜாப் இருந்துச்சு, ஏன்னோ இட் ஐ வாஸ் லைக் காட்ஸ் கிரேஸ், ஐ வாஸ் பேயிங், ஐ வாஸ் கெட்டிங் பெய்ட் வெல். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக வந்த உடனே எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. பட் ஒன் திங் நான் சொன்னேன், காட் இஸ் இஃப் திஸ் இஸ் யுவர் வில் ஐ வில் மூவ் ஃபார்வர்ட்,
0: ஓகே
1: ஐ எம் நாட் கோயிங் பேக். அந்த ஒரு இதில் தென் தேங்க் காட் இன் யூஏ லைக் ஏப்ரல் இருந்து யூனோ வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் வந்த உடனே எனக்கு ஓகே பண்ணலாம், பர்சீவ் பண்ணலான்னு ஒரு 6 months வந்து எல்லாமே நானே பண்ண வேண்டியதாயிருச்சு. ஏன்னா என்னோட பார்ட்னர் அந்த டைம்ல சஷாங்க் வந்து இந்தியாவில் ஸ்டக் ஆகிட்டாங்க ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால. ஸோ எல்லாமே நான் பண்ண வேண்டி இருந்துச்சு, ஷூட் பண்ணுவேன், திருப்பி வருவேன், டிசைன் பண்ணுவேன், 24/7 லிட்ரலி ஐ வாஸ் ஒர்க்கிங். அந்த டைம்ல தான் என்னன்னு தெரில, நான் திடீர்னு திடீர்னு ஐ யூஸ் டு திங்க் அ லாட் அண்ட் ஐ ஸ்டில் திங்க் அ லாட். இந்த மாதிரி இந்த ஃபியூச்சர்ல இந்த மாதிரி டெடெக்ஸ் போனால் இப்படி வரும், நமக்கு அவார்டு வந்தால் இப்படிலாம் பேசலான்னு சும்மா நானே மிரர் முன்னாடி வந்துட்டு அடுத்தது என்ன பண்ண போறோம் தெரியாது. பட் ஐ வாஸ் டூயிங் தட், அதில் எப்படி பண்ணால் இப்படிலாம் ஸ்பீச் பண்ணணும், இதெல்லாம் பேசணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும், யாரையும் விட்டுறக்கூடாது, அதெல்லாம் பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா மைண்ட் ஏதோ ஒரு விதத்தில் டைவெர்ட் பண்ணணும், ஏன்னா நிறைய விஷயங்கள் அரௌண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஒரு டைவர்ஷன் மாதிரி நான் நவ் யூ கேன் சே லைக் மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம்
0: பியூட்டிஃபுல்
1: அந்த டைமில் அதை ஆக்சுவலி பண்ணீங்க. ஸோ அது இப்போ ரியாலிட்டியில் வருதுன்னு பார்க்கும் போது தென் யா ஐ மீன்
0: சோ நைஸ். ஹவு ஹாப்பி வாஸ் தட் கேர்ள்? ஏன்னா அவ்வளோ கனவுகளோட நீங்க ஸ்பீச் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஸோ அங்கே என்ன நினைச்சிங்களோ அதை அப்படியே பேசுனீங்களா அங்க?
1: அது இன்னும் ரிஃபைண்டா
0: பேசினேன்.
1: ஒரு 4 செவத்துக்குள்ள மிரர் பார்க்கும் போது இட்ஸ் அ டிஃபரெண்ட் திங். பட் அங்க வந்து நான் ஒரு ரெப்ரசென்ட் பண்றேன், என்னோட டீமை ரெப்ரசென்ட் பண்றேன், ஐ எம் ரெப்ரசென்ட் அ நேஷன், நம்ம அதெல்லாம் அது ஒரு ஒரு ஒரு பர்டனா இருந்து பர்டன் சொல்ல முடியாது, இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யூர் ஷோல்டர்ஸ்ல. ஸோ அந்த டைம்ல வென் ஐ ஸ்பீக் தென் ஐ ஸ்பீக் மச் ஐ ஸ்போக் மச் பெட்டர் அந்த டைம்ல. ஸோ அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு, போற வரைக்கும் கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டே போனேன், நம்ம பேசலாமா, கொஞ்சம் குறைச்சிக்கலாமா, இட்ஸ் லைக் இப்போ இல்லைன்னா எப்போ, ஓகே, இது நம்ம முன்னாடியே இதை பத்தி யோசிச்சிருக்கோம், பண்ணலாம், என்ன ஆனாலும் பண்ணலாம், இட்ஸ் ஓகே, எவ்வளவு பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோம். அதனால
0: லவ்லி
1: ஐ வென்ட் ஆன் லைக் தட்.
0: அமேசிங், அமேசிங். சோ தட் இஸ் லோகேஸ்வரி, லோகி வித் அஸ். அண்ட் இப்போ ரீசெண்டா சொன்ன மாதிரி எக்ஸலன்ஸ் அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காங்க நம்ம தமிழ் பொண்ணு. சோ இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஜேர்னி பத்தி எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு கமிங் அவே ஆன் மெரிசல் மார்னிங்.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: Atunci chiar se băgă de tune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
6: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
8: ஞாபகம் இருக்கு.
7: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
9: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்
10: மேலான அனுபவம் since 1982.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: மெர்சல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட கே எம் லோகேஸ்வரி லோகி ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் பொண்ணு, நம்ம தமிழ் பொண்ணு. ஸோ அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஏஜென்சி பெஸ்ட் கிரியேட்டிவ் ஏஜென்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுடைய ஜேர்னி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி துறைகளில் நம்ம தமிழ் பெண்கள்லாம் இருக்கும்பொழுது நம்ம தமிழ் கம்யூனிட்டி ஆகட்டும், நம்ம என்டையர் நேஷனை இப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் மேடையில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது ஒரு பெருமைக்குரிய ஒரு தருணம் தான் இது. அவங்களுடைய ஜேர்னி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். பிகாஸ் ஐ திங்க் ஷீ இஸ் ரெப்ரசென்டிங் தி என்டையர் தமிழ் ஃபீமேல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கனவுகள்லாம் இருக்கும். லோகி பேசுகிற சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களால ரிலேட்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்க கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் லோகி அண்ட் உங்களுடைய ஜேர்னி, ஐ எம் ஷோர் இட் இன்ஸ்பயர் அ லாட் ஆஃப் விமன். இன்னும் நிறைய ஹைட்ஸ்க்கு போகிறதுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஆர் டாக்கிங் அபவுட் உங்களுடைய ஜேர்னி இல்லையா, ஸோ உங்க சைல்ட்ஹுட்ல என்னெல்லாம் நீங்க நினைச்சிருந்தீங்க, அண்ட் தென் ஹவு யூ வென்ச்சர்ட் இன்டு ஃபோட்டோகிராஃபி, இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டுக்கு எப்படி எல்லாம் வந்தீங்க, அண்ட் யூ சா கோவிட். ஸோ கோவிட் டைம்ல வந்து இட் வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் யூ இல்லையா. ஸோ நீங்க அந்த டைம்ல ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் ஆர் லேர்ன் பண்ண சில விஷயங்கள் கேட்கறவங்களுக்கு வந்து சொல்ல முடியுமா? பிகாஸ் கோவிடுக்கு அப்புறமா திருப்பியும் நம்ம இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபியூச்சர்ல இன்னும் வி டோன்ட் நோ வாட் இஸ் தேர் ஃபார் அஸ். ஸோ அப்படிப்பட்ட அன்சர்டன் சிச்சுவேஷன்ஸ்ல அண்ட் நீங்க வந்து யுவர் ரன்னிங் அ கம்பெனி, உங்களை நம்பி எம்ப்ளாயீஸும் இருக்காங்கும்போது, அப்போ ஹவு டிட் யூ டேக்கிள் தோஸ் சேலஞ்சஸ்?
1: கோவிடில் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனும் கோவிட் நான் யோசிச்சு பார்த்தேன்னா அதே சிமிலரான சுச்சுவேஷன் தான். பட் அந்த டைமில் வந்து நாங்களுமே அந்த ஒரு ஸ்ட்ரகிளில் போயிட்டுருக்க ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டியை செக் பண்ணுறது, அதுனோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டி, அந்த ஒரு கஷ்டங்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணனால. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் சி ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு விஷயங்கள் மாறி மாறி வரும், ஒரே மாதிரியா இருக்காது எப்பவுமே. ஸோ ஹைஸ் இருந்துச்சுன்னா லோஸ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த லோல இருக்கும் போது இனிமேல் ஃபர்தரா இன் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது நம்மளையும் சேஃப்கார்ட் பண்ணணும். நம்ம இப்போ ஒரு கம்பெனின்னு இருக்கும் போது நம்மளை நம்பியும் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் சேஃப்கார்ட் பண்ணணும்னு நாங்க மெயினா ஒரு விஷயம் நிறைய யோசிச்சு யோசிச்சு பண்ண ஒரு விஷயங்கள் வந்து பேட் டைம் மணின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஏதாவது எப்பா ஒரு சுச்சுவேஷன் வருமோ அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 3 months காச்சு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, நம்மள டீமுக்கு சேலரி அது எப்பவுமே சேஃப்கார்ட் பண்ணி வைக்கணும்னு ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வி ஹேட் ஆல்வேஸ் பீன் அந்த ஒரு தாட்லே தான் இருந்தோம்.
0: வண்டர்ஃபுல்.
1: அந்த டைம்ல ஏன்னா சி இப்ப நம்ம பிசினஸ் ஓனரா இருக்கோம்னா நம்மளும் ஒரு காலத்துல ஒரு எம்ப்ளாயியா இருந்திருக்கோம், நம்மளும் ஒரு ஃபுல் டைம் சேலரியில இருந்திருக்கோம். அந்த டைம்ல ஒரு சேலரி வந்து ஒரு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நமக்கும் தெரியும்.
0: அண்ட்
1: நம்ம இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரியில இருக்கும் போது நமக்கு சர்வைவலுக்கான ஒரு விஷயம் இல்ல. ஸோ அந்த பேட் டைம் பண்ணி எப்பவுமே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், லிட்டில் தட் வி நோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்னு. பட் காட்ஸ் கிரேஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்த உடனே அந்த டைம்ல இது ஹெல்ப் ஆச்சு. வி மைண்ட்ஃபுல்லி மேட் அ சாய்ஸ் தட் லெட்ஸ் நாட் டச் அவர் பீப்புள்ஸ் சேலரி.
0: வண்டர்ஃபுல்.
1: அது இல்லாம அண்ட் காட்ஸ் கிரேஸ் இப்போ வரைக்கும் வி டிட் டச் தட் ஃபுல், ஈவன் வி டிட் ரெடியூஸ் இட் ஆல்சோ. லெட் சி இஃப் நாட் நவ் அதே தான், இப்போ இல்லைன்னா எப்போ முடியும்? இது கூட பண்ண முடியலன்னா நான் வாயாவி ரன்னிங் அ பிஸ்னஸ். ஸோ அப்போ கற்றுட்ட ஒரு விஷயம் இப்போ நமக்கு இவ்வளோ கஷ்டம் நமக்கு இருக்கும் போது இந்த மாதிரி சிமிலர் சுச்சுவேஷனில் ஃபியூச்சரில் நம்மளோட டீம் யாருமே அப்படி போயிடக்கூடாது, அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு பர்டன் நம்ம சைட்லேருந்து கொடுக்கக்கூடாதுன்றது தான் இப்போதைக்கு வி ஆர் பிளானிங் அண்ட் ஹோப்ஃபுல்லி வில் பிளான் இன் ஒன் ஃபர்தர் அந்த மாதிரி.
0: வாட் அ பியூட்டிஃபுல் தாட். ரொம்ப ஒரு தாட்ஃபுல்லான ஒரு விஷயம் நீங்கள் சொன்னோன்னு. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி நம்மளோட எம்ப்ளாயீஸ் தே ஷுடன் சஃபர் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் தாட் அண்ட் இட்ஸ் சோ லவ்லி டு சீ தட் நீங்கள் அதை அழகாக எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. எனிவே அண்ட் தென் கமிங் பேக், இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தீங்க, ஒரு இடத்துல ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு அண்ட் யூ டுக் தட் லீப், அந்த ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு நீங்கள் யூ மேட் தட் போல்ட் டிசிஷன் அண்ட் யூ ஸ்டார்டட் உங்களுடைய ஓன் கம்பெனி இல்லையா. ஸோ ஹவ் இஸ் தட் யூ ரிமெம்பர் யுவர் லாஸ்ட் டே ஆஃப் ஒர்க்கிங் ஆஸ் அ பெய்ட் எம்ப்ளாயி ஃபார் சம்வன் எல்ஸ் அண்ட் தென் யுவர் ஃபர்ஸ்ட் டே ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர்?
1: லாஸ்ட் நாள் வந்து ரொம்ப ஜாலியா, நான் செம்மையா பண்ண போறேன், நான் பிசினஸ் ஓனரா போறேன், ஐம் கோன் பி மை ஓன் பாஸ்.
0: சோ யூ ஹட் தி பிளான் ஆல்ரெடி, பிளானோட நீங்க குவிட் பண்ணீங்க?
1: யா. அந்த டைம் வி ஸ்டார்டட் தட், பட் 2019 August 19 we started.
0: Okay.
1: அந்த டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பட் என்னோட பிசினஸ் பார்ட்னர் ஹி வாஸ் ஃபுல் டைம் இன் டு இட், நான் வந்து வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்பெண்ட் மை டைம். ஸோ அப்படி இருக்கும் போது தென் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வி ஹேட் குட் கிளைண்ட்ஸ் அண்ட் தன்னே, அதனால தான் 2020 ஃபெப்ல வந்து நான் ஃபுல் டைமே குவிட் பண்ணிட்டு ஐ கேம். ஸோ குவிட் பண்ணும் போது செம சந்தோஷம். ஓகே, நான் நான் தனியா நான் ஒண்ணு பண்ண போறேன் இது இதெல்லாம். லாஸ்ட் டே எனக்கு நல்ல சென்ட் ஆஃப் கொடுத்தாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் நாள் நீங்க கேட்ட மாதிரி இப்ப யோசிச்சு பார்த்தனா, என்ன விஷயம் பண்ணாலும் யூ ஆர் ஆன்சரபிள் டு யுவர் செல்ஃப். அது இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். தப்பு பண்ணாலும் சரி, கரெக்டா பண்ணாலும் சரி, யூ ஆர் ஆன்சரபிள் டு யுவர் செல்ஃப். ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்பவே பயமா இருந்துச்சு. இன்னொருத்தங்களுக்கு வேலை செய்யும் போது கூட வி கேன் சே லைக், ஓகே இந்த ரீசன் இருந்துச்சு, அந்த ரீசன், சப்போஸ் தப்பு இங்க யார்கிட்ட போய்
0: சொல்றது, ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க, பட் இங்க எதுவுமே கிடையாது. நம்ம பிரச்சனை நம்ம தான் தீர்க்கணும்,
1: நம்ம தான் தீர்த்தாகணும். எதா இருந்தாலும் குட் ஆர் பேட் யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். ஸோ அண்ட் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தேங்க் காட் ஐ ஹாவ் திஸ் குவாலிட்டி. நான் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தேன்னா அது இஃப் இட் கோஸ் வெல், இஃப் இட் டசன்ட் கோ வெல், நான் அதை ஐ வில் டேக்
0: ரெஸ்பான்சிபிலிட்டி.
1: ஆமாம், அது இதுக்கு அதனால அதுக்காச்சு, அது இதனால ஆச்சு, அந்த ஒரு ரீசனிங் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்ததில்லை. ஸோ அந்த ஒரு குவாலிட்டி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு.
0: ஓனிங் யுவர் மிஸ்டேக் ஆர் எக்ஸாக்ட்லி
1: வாட் எவர் இட் இஸ், குட் ஆர் பேட் இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேஸ் இட். அந்த ஒரு இதில் தான். பட் ஓவர் த டைம் பிஸ்னஸ் நிறைய கிளைண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணும் போதோ அந்த ஒரு பபிள்ல இருந்து வெளியில் வர்றதுக்கு இட் டுக் அ லாட் ஆஃப் டைம். ஏன்னா நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு எனக்கு ஒரு ஏஎம்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஜஸ்ட் ஐ ஸ்பீக் டு தெம், ஐ நெவர் ஸ்பீக் டு கிளைண்ட்ஸ். ஏன்னா கிளைண்ட்ஸ்ட்டு பேச வேணா, என்ன ஐயோ எனக்கு டைரெக்டாக எதுவும் ஃபீட்பேக் தராதிங்க, அந்த இதுலேயே போயிட்டு
0: இருக்கும்.
1: பட் இங்கே வந்து நான் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும், ரைட்? ஸோ அதெல்லாம் பண்ணும் போது அந்த ஒரு பபிள்ல இருந்து வெளியில வர்றது, ஸோ இட் ஃபெல்ட் லைக் எனக்கு ஒரு புது பரிமாணம் மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் நிறைய விஷயங்கள் எனக்குள்ள இருந்தது, நான் கல்டிவேட் பண்ணி நான் வெளியில எடுத்துட்டு வர மாதிரி எனக்கு என்னையே புஷ் பண்ணி, ஏன்னா ஒரு சின்ன ஒரு வட்டத்துல இருக்கும் போது இட்ஸ் கம்ஃபர்ட் ஜோன்ல, இது வெளியில வரும்போது யூ ஹாவ் டு பிரேக் யுவர்
0: யூ ஹாவ்
1: டு கம் அவுட் ஆஃப் தட். ஸோ அதை பிரேக் பண்ணி வரது வந்து அதே, நவ் இட் ஃபீல்ஸ் குட்,
0: இட் ஃபீல்ஸ் குட். இல்ல ஓகே, அண்ட் இன்னொன்று, இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம நினைப்போம் இல்லையா, என்னடா இது ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறதுனால நமக்கு இப்படி இருக்கு, இதே நம்ம வந்து ஓன் பிஸ்னஸ் எல்லாம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஜாலியாக இருக்கும், நினச்ச நேரத்துக்கு நம்ம போகலாம், எப்போ வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒன் தாட் தட் யூ தாட் வில் பி திஸ் வே, நீங்கள் கம்பெனி ஆரம்பிச்சா, ஆனால் அப்படி கிடையாது, அது ஒரு மித் தான், கிடையாது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க, வாட் இஸ் ஒன் திங்?
1: எப்படி சொல்றது, நீங்க தான் உங்க டைமுக்கு யூஆர் த முதலாளி அப்படி வச்சுக்கலாமே. யூஆர் த பாஸ் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃப். அட் த சேம் டைம் உங்க டைமை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணணும்னு அது இன்னும் அதிகமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நம்ம சும்மா உட்காந்து எனக்கு எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தா ஊத்திடுவோம் எல்லாம். ஸோ அந்த ஒரு யூ ஹாவ் டு பி ஆன் யுவர் டோஸ் ஆல் த டைம், அது இருந்துட்டே இருக்கும். ஏன்னா இப்போ யூஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார், உங்களுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிள் இல்லை, உங்களை நம்பி வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களையும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான்.
0: ட்ரூ,
1: அது வந்து இன்னொரு பெரிய ஒரு பொறுப்பு அது. ஸோ அதையும் நினச்சி ஓடும் போது யூ கே நாட் சிட் ஸ்டில். ஏன்னா என்ன மட்டும் பாத்துக்கலாம், என்னோட ஃபேமிலி இருக்குதுன்னு இல்லாம அவங்களோட அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குல்ல. ஸோ நம்ம நமக்கு மட்டும் ஓடாம அவங்களுக்கும் சேர்த்து ஓடி ஆகணும். ஸோ யோர் 9 to 5 இருக்கலாம், இல்ல நம்ம ஜாலியா இருக்கலாம்னா இது 24/7 ஒர்க் பண்ணி ஆகணும். அங்கே
0: அப்படிதான்
1: அது எப்படி சொல்றது, அது ஒரு அழகான ஒரு விஷயம். ஆனா அதுக்குன்னு ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஆனா அதை நம்ம எப்படி பாக்குறோம்னு தான் இருக்கு. 24 மணி நேரம் வேலை செய்யலாம், நம்ம பிசிக்கலா வேலை செய்யலாம்னாலும் நம்ம பிரெயின் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். சப்கான்சியஸ்லி யூ பி திங்கிங் அபவுட் இதை பண்ணலாம் அது பண்ணலாம் ஏதாச்சும் ஓடிட்டே இருக்கும். பட் அதோட ரிசல்ட்ஸ் பார்க்கும் போது ஜஸ்ட் ஒரு ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணது, இப்ப ஒரு டீம் இருக்காங்க, க்ரோ ஆகுறோம், நிறைய கிளைண்ட் பேஸ் வரும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அது என்னால வார்த்தையால சொல்ல முடியல. அது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு திருப்தி, அந்த ஒரு திருப்தி எங்க இருக்குன்னு தெரியாது, எப்படி சொல்லணும்னு தெரியாது. ஒரு அமைதி, ஒரு திருப்தி. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு தான் இருக்கும், நிறைய விஷயங்கள் வரும். டீம்ல இருந்து திடீர்னு ஏதாவது விஷயங்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஹார்ட்ஷிப் இருக்கும், அதையும் உங்ககிட்ட வரும், காதுக்கு வரும், அதையும் ஒரு விதத்துல டேக்கிள் பண்ணி ஆகணும். அஃப்கோர்ஸ் அவங்களோட பர்சனல் இதுல போல, பட் நம்ம கூட தானே ஒர்க் பண்றாங்க. சோ இதெல்லாமே டாக்கிள் பண்ணி எடுத்துட்டு போகும்போது நமக்குனே ஒரு மெச்சூரிட்டி வந்த மாதிரி ஒரு ஃபீல்.
0: ஆமா, லைஃபே ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் இல்லையா. அண்ட் தென் கமிங் பேக் டு யுவர் பிசினஸ், சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஒரு ஏஜென்சி, யூ ஸ்டார்டட் வித் ஃபுட் ஆன் ஃபுட் ஆன் ஃபோக்கஸ். சோ டெல் அஸ் யுவர் ஜர்னி ஃபுட் ஆன் ஃபோக்கஸ்ல இருந்து ஜாரக் மீடியா ஆச்சு, அப்புறம் ஜாரக் இவென்ட்ஸ் ஆச்சு. சோ எப்படி அந்த ஜர்னி வந்து, தென் வாட் யூ டூ?
1: ஓகே, ஸோ என்ன, நான் வந்து பிஸ்னஸ் ஆஃப் ஏஜென்சியில் க்ரியேட்டிவ் சைட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹேண்டில். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே மை செல்ஃப் அண்ட் மை பிஸ்னஸ் பார்ட்னர் வி செட் லைக் நம்மளோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்ல ஒர்க் பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து இப்போ 24/7 என்ன கேமரா கொடுத்து ஒர்க் பண்ண சொன்னீங்கன்னா I'll work.
0: Okay.
1: But வெளியில போய் கிளைண்ட்ஸ்ட்டு யூனோ பேசி அது வந்து எனக்கு அந்த டைம்ல எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடையாது எனக்கு அதில். ஸோ ஹி வாஸ் குட் வித் இட். ஸோ அதனால we split the work and mainly na creative side of things na eduthittu varen. I mean I am handling that. Food on focus na we started na it started over a phone call.
0: Okay.
1: I was working and didin or idea vanchu F&B la enakku personal la fashion la interest.
0: Okay.
1: Fashion photography la but F&B vandu it's very challenging.
0: Okay.
1: Food photography vandu romba challenging ana oru vishayam, romba alagana oru vishayam ena nunukkama nariya vishayangala paakanum adula. So enakku andha mari detail la work pannala enakku pidikum. ஸோ நிறைய நான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி திடீர்னு ஃபோன் பண்ணேன். சஷாங்க், நம்ம ஏன் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி யூனோ அந்த கான்டென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஏஜென்சி பண்ணக்கூடாது, டெடிக்கேட்டடாக F&B-க்கு பண்ணலாம். அவன் எந்த இதில் இருந்தான்னு கேட்டோடனே பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோன் கால் ஆரம்பிச்சதுதான்.
0: வாவ், ஓகே.
1: ஸோ இவன் ஓகே சொல்லணுன்னே ஆஹா ஓகே சொல்லிட்டானே, ஓகே வி ஹாவ் டு டூ சம்திங். அப்படியே ஆரம்பிச்சது தான். தென் வி ஸ்டார்டட் வித் அ லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நம்ம சி ஒரு இண்டஸ்ட்ரியில் போகிறோம் பட் தேர் வில் பி அதர் ரிக்வஸ்ட் அஸ் வெல், ரைட்? ஸோ இப்போ அந்த மாதிரி ரிக்வஸ்ட் வரும்போது வி டென்ட் வாண்டட் டு டிஸ்டர்ப். இப்போ ஃபுட் ஆன் ஃபோக்கஸ் மீடியான்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு யூனிக் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் வி கிரியேட்டட் அன் அதர் பிராண்ட் கால் ஜாரக் மீடியா, வேர் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வி கேட்டர் டு தட்.
0: ஓகே.
1: ஸோ அதில் வந்து வி ஸ்பெஷலைஸ் இன் ஜுவல்லரி ஃபோட்டோகிராஃபி, லைக் இண்டஸ்ட்ரியல் வைஸாக இருக்கட்டும், லைக் ரியல் எஸ்டேட் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜான்ரில் வி கேட்டகரைஸ் தட்.
0: ஓகே.
1: அண்ட் தென் மை பார்ட்னர் ஹி கம்ஸ் வித் இவெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு ஐ எம் நோவேர் இன் டு லைக் இவெண்ட்ஸ், எனக்கு அதை பற்றியான எந்த ஒரு ஐடியாவோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால ஸோ ஹி சேட் லைக் ஓகே லெட்ஸ் வென்ச்சர் அவுட். அண்ட் ஆல்ரெடி நம்மளோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் வந்து தே ஹேட் அ ரிக்வெஸ்ட், தே ஹேட் அ ரிக்வயர்மெண்ட், இந்த மாதிரி இவெண்ட்ஸ் பண்ணுவீங்களா கேட்டோம். அண்ட் தென் he's like okay let's grab the opportunity and sort of we executed that.
0: Okay.
1: Then they really loved it.
0: Oh wow.
1: So that was in 2021 la.
0: Okay.
1: So they loved it and then Shashank is like okay I think events vandu specifica or vertical we'll start aina adukku vera mariyana team vachu we'll dedicate and andu bar aarambichathu.
0: Wonderful, wonderful. So apdi food on focus la aarambichu ipo Zarak events la vandu neenga you're doing flourishing apdinu solano. And tell me this, ipo how supportive is UAE as a country ipo business start pandrathukku? UAE as a country agatum, Dubai as a beautiful city agatum, evlo supportive ah ungalku irukku?
1: Oh, இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இது வென் ஐ ஸ்டார்டட் லைக் கோவிட் டைமில் நிறைய ஷூட்ஸ் நான் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, 22 வரைக்கும் ஐ வாஸ் டூயிங் லாட் ஆஃப் ஷூட்ஸ் லைக் யூஏல எல்லா இடத்துக்கும் போய் ஐ ஹவ் டன் த ஷூட்ஸ். எனக்கு வந்து இந்த விஷயம் நான் ஐ வாண்டட் டு ஸ்ட்ரெஸ் அந்த சேஃப்டின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல.
0: ஆமாம்.
1: As a woman, எனக்கு வந்து நான் எல்லா நுக் அண்ட் கார்னர் ஆஃப் த கண்ட்ரி நான் போய் ஷூட் பண்ணியிருக்கேன், அன் டைமில் போயிருக்கேன். லைக் சில நேரம் 3 AM ஐ கம் பேக் ஹோம். எனக்கு நான் இங்கே போகிறேனே எனக்கு சேஃபாக இருக்குமா, அந்த ஒரு விஷயம் எனக்கு மண்டேலே இருந்ததில்லை.
0: இல்லை,
1: ஐ வாஸ் சேஃப் சப்கான்ஷியஸ்லி.
0: ஓகே.
1: அந்த ஒரு இது எனக்கு இஃப் நாட் இன் UAE இது எனக்கு இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவ்வளோ இன்னும் ஃபுல் ஆன் போய் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. I am genuinely saying this and I have my own experience.
0: Okay.
1: Enga ponalume anga oru female photographer a pombodu the path odane neenga mattum dhaan vandirkeengala yara irundhalum ethu nationality a irundhalum neenga oh edha help pannuma idu venuma idu okay va neenga sister pathu pathu ringla idu இந்த ஒரு சேஃப்டி இருக்குல்ல, இது வந்து எனக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த ஒரு இப்பவுமே சொல்றேன், எனக்கு 24 மணி வெளில போய் எனக்கு பண்ணாலும் கூட எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் டு திங்க் அபவுட் எனி திங். ஸோ அந்த மாதிரியான ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு ஃபீல் எனக்கு இங்க ஸ்டார்ட் பண்ணதுலாம் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் நேஷன்.
0: லவ்லி. அண்ட் ஒரு ஒரு பிசினஸ் ஓனரா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஏ ஆஸ் அ கண்ட்ரி எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கு, பிகாஸ் வி சீ a lot of businesses mushrooming every single day இங்க. அது பார்க்கும்போதே தெரியுது எஸ் என்னமோ இங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா. இப்ப நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, சோ ஐ திங்க் உங்களால பெட்டரா ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: சோ பேப்பர் ஒர்க்ஸா இருக்கட்டும், இட்ஸ் மச் மோர் ஈஸியர். யூ கோ டு தேர் ஆஃபீஸ் அண்ட் யூ கெட் இட் டன், இட்ஸ் மச் மோர் ஈஸியர். லைக் ப்ராசஸ் இட்ஸ் சிம்பிள், யூனோ இட்ஸ் சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், சிம்பிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்துச்சுன்னா போனோம் வேலை முடிச்சா வந்தோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நிறைய யூனோ லைசன்ஸ் வாய்ஸிங், தே ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட்
0: That's
1: like your that's your portfolio.
0: Wow.
1: To go anywhere and do something.
0: Wonderful. And romba nerama vandha neenga ungalaoda journey la enoda partner Mr. Shashank appdin solli avara neenga quote paninga, and Shashank is right here actually. So Loki and Shashank vandha friends ah nama paathirukom, and now avangaloda business yum taandi you both are life partners also. Elia, congratulations.
1: Thank you.
0: To you, and ipo recent ah da ungalku vandha thirumanam aachu. Nariya actually idha oru thani segment ave nama kekalam, but neram inmai kaaranama enoda question vandha சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு பிசினஸ் பார்ட்னர் அமையறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம், லைஃப் பார்ட்னர் அமையற மாதிரி தான். பட் உங்களுக்கு வந்து ஒரே பர்சன் தான் பிசினஸ் பார்ட்னர் அண்ட் லைஃப் பார்ட்னர். சோ டெல் அஸ் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் தட்.
1: ஓ, அட்வான்டேஜஸ் கரெக்டா,
0: டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் சொல்லலாம், சேலஞ்சஸ் அப்படின்னு
1: சொல்லிட்டு சொல்லலாம். சோ வி ஸ்டார்ட், வி வேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அகைன் போட்டோகிராஃபி வைஸ் தான் நம்ம வி பிகேம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். அண்ட் அகைன் ஒரு ஃபோன் காலில் எஸ் சொல்லி என்னையும் நம்பி ஒரு பர்சன் வந்து தே ஆர் லைக் ஹி வாஸ் ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் காலேஜ் அதை மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது என்னை நம்பி ஒருத்தங்க வந்து இதை ஓகே நான் சொன்ன ஐடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த பர்சனோட குவாலிட்டி எனக்கு இட் வாஸ் லைக் எனக்கு அதில் என்ன சம்வேர் இட் காட் ரெஜிஸ்டர்ட். ஸோ வென் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ன்றது இஸ் ஆஸ் ஈக்குவல் டு அ லைஃப் பார்ட்னர். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு கிராக் தட், ஏன்னா வி ஒர்க் 24/7, நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. எல்லா டெசிஷனுக்கும் நானும் எஸ் சொல்ல மாட்டேன், அவங்களும் எஸ் சொல்ல மாட்டாங்க. ரைட், நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரும், நிறைய என்னோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரும். நான் அந்த மாதிரி விஷயங்களை டேக்கிள் பண்ணி எப்படி எடுத்துட்டு போகலாம், ஏன்னா நான் நிறைய பிசினஸஸ் பார்த்துருக்கேன், they will start and edho or kaaranangalnala adu vittiduvanga,
0: partnership break aadum,
1: partnership break aadadanaala business is down aavurdhu nariya stories irukku. So andha mari illama ipo nammalaala or oru brand ah start panni further expand pandradhukku we had the drapo andha oru wavelength irundhuchu. So அது எவென்ச்சுவலி இட் டர்ன்ட் இன் டு லைக் இஃப் திஸ் பர்சனோட இந்த பர்சனோட நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுது, நிறைய விஷயங்கள் வந்தாலும் அதை ஹெல்த்தியாக டேக்கிள் பண்ண முடியுது. ஸோ வை நாட் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்னு போ யோசிக்கும் போது தான் வென் இட் கேம் டு சஷாங்க், இஃப் நாட் திஸ் பர்சன் நோ ஒன் எல்ஸ், அது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு எங்கேயோ. என்னைய வந்து ஹேண்டில் பண்றதுக்கு சஷாங்கால மட்டும்தான் முடியும், அண்ட் சஷாங்க ஹேண்டில் பண்றதுக்கு என்னால மட்டும்தான் முடியும்.
0: சோ
1: அதனால தென் ஐ வாஸ் லைக் வி டுக் திஸ் ஃபார்வர்ட் அண்ட் தென் காட்ஸ் கிரேஸ் எவ்ரிதிங் வென்ட்.
0: தட்ஸ் ஹவ் யூ ஃபவுண்ட் ஈச் அதர். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். சோ இன்னொன்னு இருக்கு, நம்ம ஆபீஸ்ல பாக்குற விஷயங்கள் இதெல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுல போய் ரிலாக்ஸ் பண்ணலாம்டா அப்படின்னு தோணும் பொழுது அங்கேயும் அதே பர்சன் தான் இருப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா, அப்படி நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. ஒரு சில நாட்கள் வந்து அப்படி இருக்கும், இன்னும் சில நாட்கள் வந்துட்டு you will feel thankful for that இல்லையா?
1: சோ I mean எல்லாத்துக்குமே ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குல்ல. ஸோ சேம் ஃபீல்டு அது வந்து இட்ஸ் அ ப்ரோ, ஏன்னா தே அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்குமே சொல்கிறேன், நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபீமேல், நாட் ஜஸ்ட் ஃபார் மேல், அந்த ரெண்டு பார்ட்னருமே ஒரே மாதிரியான ஃபீல்டில் இருக்கும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் திடீர்னு நான் ஷூட் போயிட்டு நான் லேட்டாக வருவேன், ஹி வில் கோ ஃபார் த இவெண்ட் அண்ட் ஹீல் கம் லேட் அண்ட் வி பேலன்ஸ் இட் அவுட் சம்ஹவ். பட் அகெயின் அந்த ஒரு ஒரு லைன் ட்ரா பண்ணுறதுன்னு இருக்குல்ல, 24/7 பிஸ்னஸ் பேசிகிட்டு இருந்தானா லைஃப் லூஸ் பண்ணிடுவோம். லைக் லைஃபை மட்டும் பார்த்துட்டு இருந்தானா பிஸ்னஸ் லூஸ் பண்ணுவோம். ஸோ இதை ஒரு we have to draw a line.
0: Okay.
1: And the boundary vandu nammale personal ah eppadi eduthittu varonrathu we mindfully took decisions.
0: Okay.
1: And the vishayangal or point ku apram like or time ku apram we are not talking about business. Adha naan dhaan solven adukku apram konja nerathukku apram shashank and the client enna sonnanga naane eduthittu varen adu enna pandradha adu appadi default setting aayichu.
0: Yeah, it's actually an advantage appadinte kuda solalam.
1: Yeah. So adanal adu nammale eppadi split panni and or idukku idu nam அந்த டிசிப்ளின் கொண்டு வந்துட்டா then it's fine.
0: Wonderful, wonderful. What a lovely journey, Loki. நம்ம உங்களுடைய ஆரம்ப நாட்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம பேசணும். நடுநடுல யூ கேவ் அஸ் a lot of interesting ஆன விஷயங்கள் that we will take back and then finally கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப நிறைய பேருக்கு இந்த ஒரு தாட் இருக்கும் டு டேக் தட் லீப். யூனோ மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் கனவு எல்லாமே இருக்கும், இருந்தாலும் இந்த வேலையை விட்டுட்டு ஒரு புது வேலை ஆரம்பிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதாங்கிற ஒரு தயக்கம் எல்லாம் இருக்கும். சோ அப்படி ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிளோட இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா வாட் வுட் யூ சே?
1: நான் வந்து இப்போ இந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்கும் போது நான் நிறைய அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா ஹாவ் அ பேக்கப் உங்களுக்குன்னே. ஏன்னா பேக்கப் இல்லாமல் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 months காச்சு எதுவுமே கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் யூ கேன் என்ன நம்மளோட பேசிக் தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு பேக்கப் இருந்தாகணும் ஃபினான்ஷியலி. இதை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஆனால் நான் அதை பண்ணல. ஏன்னா அந்த டைமில் எனக்கு ஒரு வரட்டு தைரியத்தில் தான் குதிச்சேன் இதில். பட் அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இப்போ தெரியுது. ஏன்னா அது அந்த ஒரு பேக்கப் இல்லாதனால நான் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு.
0: ஓகே.
1: ஸோ எப்போவுமே ஒரு பேக்கப் இருக்கணும். பட் அந்த அது பேக்கப் இருக்கணும், இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நான் பண்ணுவேன், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நான் பண்ணுவேன்னா தட்ஸ் நாட் சம்திங். யூ வில் கீப் வெயிட்டிங் ஃபார் தட் பர்ஃபெக்ட் டைம்.
0: ஓகே.
1: ஸ்டார்ட் அந்த ஸ்டார்ட் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். சின்ன விஷயமா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு ஒரு விஷயமாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும்னு இருக்கீங்களோ அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. பேக்ரவுண்டில் இதான் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மாதிரி பண்ணும் போது யூ வில் எவென்ச்சுவலி
0: லேர்ன்
1: அண்ட் எவென்ச்சுவலி யூ வில் டூ இட்.
0: வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் லோகி, இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ. ரொம்ப அழகான உங்களோட ஒரு ஜேர்னி எங்களுக்கு ஷேர் பண்ணிங்க, நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நம்ம தமிழ் கம்யூனிட்டி அண்ட் நம்ம இந்தியன் கம்யூனிட்டியை ஒட்டு மொத்தமாக ஒரு இன்டர்நேஷனல் மீடியாவில் ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் விருதும் வாங்கியிருக்கீங்க. இன்னும் நிறைய விருதுகள்லாம் நீங்கள் வாங்கணும் அண்ட் உங்களை வந்து இன்னும் நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விஷஸ் டு யூ.
1: தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 89.4. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 years ஜேர்னி, நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்வியூவை ஆஃப்டர் லைக் 10 years உங்களோட பண்ணுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
0: மை ப்ளஷர், மை ப்ளஷர்.
1: இதை இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே இருக்கிறது நல்லா இருக்கு. அதை நான் இன்னும் நிறைய விஷயங்கள்ல இன்னும் பெட்டராக கொண்டு போவேன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு.
0: தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லோகி, ஆல் தி பெஸ்ட் டு யூ.
1: தேங்க்யூ.
2: சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566-81234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 carat கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
5: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான்
2: சொல்லியாகணும்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்று வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அமைப்பின் முழுமையான ஒற்றுமையையும் ஆதரவையும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதைவி மீண்டும் உறுதிப்படுத்தினார். மேலும் வளைகுடா பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாக்க உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயற்படுவதாகவும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: பிரேசிலின் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் அதிபர் ஜெயர் போல்சனரோவை அவரது மகன் ஃபிளாவியோ போல்சனரோ சந்திப்பதற்கு 90 நாட்கள் தடை விதித்துள்ளது. அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட ஒரு பதிவை தொடர்ந்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் நிபந்தனைகளை மீறக்கூடிய அல்லது விசாரணையை பாதிக்கக்கூடிய நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
1: தாவிகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிய வழக்கில் ஹவாலா பணம் கைமாறியிருப்பதாக காவல்துறை தெரிவித்ததை தொடர்ந்து இவ்வழக்கை அமலாக்கத்துறை தாமாக முன்வந்து விசாரணையை கையில் எடுத்துள்ளது. இந்த வழக்கில் கணக்கில் காட்டப்படாத 50 லட்சத்துக்கும் அதிகமான பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்தும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தவுள்ளது. மேலும் இவ்வழக்கில் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் இருவரும் முன்ஜாமீன் பெற்றுள்ள நிலையில் அமலாக்கத்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகின்றது. தாவைக்கா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிய வழக்கு விசாரணையை அமலாக்கத்துறை கையில் எடுத்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
1: பஞ்சாப் மாநிலத்தில் தனியார் பள்ளிகள் ஆண்டுக்கு 5% மட்டுமே கட்டணத்தை உயர்த்தலாம் என்ற அவசர சட்டத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அரசு உதவி பெறாத கல்வி நிறுவனங்களுக்கான அரசின் கட்டண ஒழுங்குமுறை அவசர சட்ட திருத்தம் உடனடியாக அமலுக்கு வருவதாக பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் தெரிவித்தார். தனியார் பள்ளிகளின் தன்னிச்சையான மற்றும் நியாயமற்ற கட்டணம் பெற்றோருக்கு சிரமமாக உள்ளது. இதை ஒழுங்குபடுத்தவே அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக முதல்வர் பகவந்த் மான் மேலும் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
1: பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்தபோது இடம்பெற்றதாக கூறப்படும் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை எதிர்வரும் அக்டோபர் 13 நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வழக்கு விசாரணையின் ஆரம்பத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் குறித்த அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: ஆப்கான் அகதி பெண்கள் கிரிக்கெட் அணி 2030 சர்வதேச போட்டிகளில் விளையாட வாய்ப்புள்ளதாக ICC தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அகதி பெண்கள் கிரிக்கெட் அணி 2030 சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. எடின்பரோவில் நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வருடாந்த மாநாட்டில் ஆப்கான் அகதி பெண்கள் அணிக்கான செயற்திட்டத்தை உருவாக்கவும் அதை கண்காணிக்கவும் சிறப்பு பணிக்குழுவை மீண்டும் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த பணி குழு ஆப்கான் பெண்கள் கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பான சூழலில் பயிற்சி போட்டி வாய்ப்புகள் மற்றும் எதிர்காலத்தில் சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான பாதையை உருவாக்கும் திட்டத்தை மேற்பார்வை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தில் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று கிழக்கு பிராந்தியங்களில் மாலை வேளையில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ராசல்கீமா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, ஃபுஜைரா மற்றும் உமல் குவாயினில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 38 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: வெல்கம் வெல்கம். இன்னைக்கு ஒரு புது கேமை நான் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கேன். அது என்னன்னா, நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம்ல, அந்த பாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வரிகளை வந்து நான் சொல்லுவேன். அது என்ன பாட்டுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம வழக்கமாக வெள்ளிக்கிழமை மூவி கேம் மட்டும் ஆடுவோம். சரி ஓகே, இந்த வாரத்தில் மண்டே கூட அப்படி இப்படி போயிடும். ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை இருக்கு பாருங்க, செவ்வாய்க்கிழமையை தாண்டதான் ரொம்ப கஷ்டம். நல்ல வேலை இன்றைக்கி மேட்ச் இருக்குது, அது மட்டும் இல்லைன்னா நம்ம அவ்வளோதான். ஸோ அதனால் நடுவுலேருந்து ஒரு வரி எடுத்து அப்படி நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து அது என்ன பண்ணு கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லாம் ஒரு 10-15 மினிட்ஸ் போகட்டும், நம்ம அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சில பல தகவல்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் கொடுத்துட்றேன் நான்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஆகஸ்ட்ல ஒரு லாங் ஹாலிடே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலாக ப்ராஃபிட் முகமது பர்த்டே முன்னிட்டு மண்டே லீவ் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா MOHRE தரப்பில் இருந்தும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லீவ் வந்து அட்ஜஸ்ட் செய்யப்படும். அதாவது இப்போ டியூஸ்டே அந்த மாதிரிலாம் வருதுன்னா மண்டே கொடுத்துருவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் இதிரி நியூயர்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நமக்கு சேர்த்து லீவ் வந்த மாதிரி ஞாபகம். ஸோ அந்த மாதிரி ஸோ டியூஸ்டே August 25th வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, பிறந்தநாள். ஸோ மண்டே ஒரு வேளை லீவ் கொடுத்தாங்க கவர்மெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து சாட்டர்டே சண்டே மண்டு மூணு நாள் சேர்த்து லீவ் கிடைக்கும். ஸோ ஆனுவல் லீவோட சேர்த்து அப்படி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 4-5 நாள் அப்படியே சேர்த்து ஜாலியாக நொறுக்கி போட்டு நீங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ எஸ் கேபினட் ரெசல்யூஷன் படி பப்ளிக் ஹாலிடேஸ் எக்ஸப்ட் ஃபார் ஈத் அதை வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியல் டிசிஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், லாங் வீக்கெண்டுக்கு ஒரு பிளானை போட்டு வேண்டிய, இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டு வேண்டியதான்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இப்போ நான் சொன்ன ரெஃபரன்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விவேக் காமெடியில் பாட்டி சொல்லுவாங்கல்ல, இவனுக்கு ஒரு வாயசத்தை போட்ட வேண்டியது அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மனைவிகளும் கணவன்மார்களுக்கு இவனுக்கு ஒரு வாயசத்தை போட்ட வேண்டியதாக சொல்லி பிளானை போட்டு வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணிடுங்க. ஆர் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் வேலை செய்கிறாங்கனாலும் வைஸ் வெர்சா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணுங்க. ஆனால் தயவுசெஞ்சு போயிட்டு வாங்க, இந்த சம்மர்லேருந்து ஒரு சின்ன பிரேக் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாண்டெனெக்ரோ வீசா பற்றி நான் சொல்கிறேன். 3 வருஷம் நீங்கள் UAE-ல இருக்கீங்கன்னா அதில் ஏதோ பயங்கரமான ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, இல்லை ஈஸியாக உங்களுக்கு ஆனரை வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 2 பாட்டு வருது, பாட்டு முடிஞ்ச உடனே நம்ம தங்கத்தோட வேலை என்னங்கிறத பார்க்கலாம்.
2: Back to back. 2 பாட்டு. 2 பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி. பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ். ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
3: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் எஃப் எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப் எம்.

0: இமாம் ஃப்ரம் துபாய்.
1: இப்ராஹிமா?
0: இமாம்.
1: சுத்தமா நீங்க பேசுறது கேக்கல நண்பா.
0: இமாம், இமாம் ஃப்ரம் துபாய்.
1: இப்ப கேக்குது, சூப்பர். மிஸ்டர் இமாம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
0: வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், காதல் வைக்கிறதுக்கு பயமா இருக்குங்க.
1: சரி, ஓகே, வைக்காதீங்க, வைக்காதீங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன்.
1: யார பார்த்து இந்த பாட்டை நீங்க பாட விரும்புறீங்க?
0: பாட விரும்பினேன், ஆனா பாட முடியாம போச்சு.
1: இன்னுமே
0: பாட்டாத கேட்கலாமா?
1: இன்னுமே மூவ் ஆனாகாம இருக்கீங்களா மிஸ்டர் இமாம்?
0: கண்டிப்பா போடுறேன்.
1: தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, பை, ஹாவ் எ நைஸ் டே. பாருங்களேன், இத்தனை வருஷம் ஆனாலும் ஓகே. நான் வந்து இயற்கை படத்துலேருந்து அந்த படம், ஆக்சுவலாக அது அது ஒரு பாவப்பட்ட படங்க. அந்த படத்தை பற்றி பேசினா நமக்கு மன வருத்தம் தான் வரும்னு வச்சிங்களேன். தமிழ் சினிமாவின் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த அளவுக்கு ஒரு நம்மளை கண் கலங்க வச்ச படம் எதுவாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம், உங்கள் பேர்?
2: இப்படி இருக்கேங்க.
1: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இல்லை ப்ரோ, இனிமேல் தான் சாப்பிடணும். ஐயோ, என்ன வேறு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னா ஒருத்தர் திட்டுவாரு, அவர் தானா நீங்க? சாப்பாடு ரெடியாக இருக்கு, சூடு பண்ணிட்டு இருக்கேன், சாப்பிட்றேன். என்ன பாட்டு
2: வேணுங்க? ஒரு பாட்டா
1: இருக்கு பாட்டு
2: பாட்டுல வேண்டாம். ஒரு டைப் ஒரு பாட்டு உண்டு. எது
1: மலையாள தெலுங்கு எல்லாத்தையும் கலந்து அடிக்கிறீங்க?
2: இல்ல இல்ல, மனசிலயா?
1: சத்தியமா இல்ல, இது யாராவது கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க. என்ன பிராங்க் பண்றீங்களா?
2: ஐயோ
1: இன்டர்நெட்
2: என்ன
1: சாங் டக்குனு சொல்லுங்க, டைம் இல்ல. நீங்க ஹாஃப் அவர் கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? நான் அடுத்த செஷன்ல உங்களுக்கு பாட்டு கொடுத்துறேன். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். குண்டு குடி குண்டெல்லோ, இதை கண்டுபிடிக்காம நீ நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இட் டஸ் நாட் ஹாவ் அன் அஃபிஷியல் தமிழ் வெர்ஷனா? ஐயோ, சாட்ஜி வீட்டில் இப்படி வருது, அழகாக பண்ணுவேன் தலைவா. நான் எதாவது பண்ணுறேன், சரியா? ஃபஸ்ட்டு காதல் வந்தால் பாட்டை போட்டுறேன் இயற்கையிலேருந்து. ஐயோ, 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் செம செம ஜாலியாக இருந்துச்சு.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: வெளிய போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
2: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
1: சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566681234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Sir, Imper Sweetie, Q பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
0: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
5: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும், அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

ஃபிஃபா வேர்ல்டு கப் பத்தி லைட்டா பேசிட்டு நான் உங்களுக்கு வேதாமிருதா ஆயுர்வேதா பத்தி சொல்றேன். சரியா, ஃபிஃபா வேர்ல்டு கப்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம பேச முடியும். ஸோ இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் இன்னும் நான்கு மேட்ச் சொல்லுது. எப்போ நாலு மேட்ச்னா ரெண்டு செமிஃபைனல், ஒரு தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃப் அண்ட் ஃபைனல். இன்னைக்கு பிரான்ஸ் வர்சஸ் ஸ்பெயின் கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே போய் எங்கேயா ஸ்கிரீனிங் போற இடத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வீட்டுக்குள்ளேயே பார்த்து பார்த்து போர் அடிக்குது. ஸோ பிரான்ஸ் வர்சஸ் ஸ்பெயின், நாளைக்கு இங்கிலாந்து வர்சஸ் அர்ஜென்டினா. ஸோ இந்த ரெண்டு மேட்ச்லையும் நான் சப்போர்ட் பண்ணக்கூடிய டீம்ஸ் வந்து ஸ்பெயின் அண்ட் இங்கிலாந்து. அதுக்கான ஒரே காரணம், லாஸ்ட் டைம் அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸும் ஃபைனல் வந்தாங்க. 2018 ஃப்ரான்ஸ் வின் பண்ணாங்க, 2022 அர்ஜென்டினா வின் பண்ணாங்க. போதும், பேக் டு பேக் வின் பண்ணிட்டீங்க, ரெண்டு பேரும் போதும், வீட்டுக்கு போங்க, வேற ஒரு டீமை ஜெயிக்க விடுங்க. இங்கிலாந்துலாம் பாவம், இட்ஸ் கம்மிங் ஹோம்னு காலகாலமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு ஹோம் தான், கிரிக்கெட் ஹோம், ஃபுட்பால் ஹோம், ஜெயிக்க மட்டும் மாட்டாங்க. 2018 ஸ்டோக்ஸ் கொடுக்க பேட் விட்டு ஏதோ பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, 18 இல்லை 19, ஐயோ அந்த வருஷம் சரியா தோனி ரன் அவுட் ஆனதுலாம் ஞாபகத்துக்கு வருமே. சரி, அதாவது ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கை நீங்கள் வந்து பார்ட் வேஸ் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டீங்க. ஏமாங்க பதா, நீ எடுக்க போகிறேன்னு சொல்லி வச்சுருக்கீங்க, என்னது இது என்னது இது அப்படின்னு எந்திரன் படத்தில் கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஐயையா, ஐயோ நான் ஐயான்னு தான் சொன்னேன் சொல்கிறதா படத்தில். சி சச்ச குட் கோச், நான் ஒத்துக்கிறேன். ஹேமங்க் பதானி இஸ் அ ஃபினாமினல் கோச், பட் வேணாம். குடும்பஸ்தன் படத்தில் சொல்லுவார்ல, நல்லா இருக்குது ஆனால் வேணாம். அந்த மாதிரி அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரி ஓகே, நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் எடுக்கிற முடிவு தான். நீங்கள் என் தலைவனுக்கு என்ன ஓணுன்னு தெரியும்னு சொல்லுவீங்க. சரி ஓகே, பண்ணிட்டு போங்க, நல்லா இருந்தால் சரி, கப் அடித்தா சரி, ஓகேவா? ரைட்டு, இப்போ வந்து நான் வேதாமிருதா ஆயுர்வேதாவை பற்றி ஒரு ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் நம்ம வந்து முடியல முடியலன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாதுல்ல. நீங்கள் வேதாமிருதா ஆயுர்வேதாவில் ஒரு தடவை கன்சல்டேஷன் எடுத்து பாருங்க. டாக்டர் கீதா புருஷோத்தமன் இருக்காங்க, உங்களுக்கு 18 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்ட்ரடக்டரி ஆஃபரா அபயங்கா கிழி, ஸ்டீம் பாத், ஃபேஸ்புக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 கிராம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்க டாக்டர் திவ்யா புருஷோத்தமன் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வேதாமிருதா ஆயுர்வேதிக் கிளினிக்கை விசிட் பண்ணுங்க. வேதாமிருதா ஆயுர்வேதிக் சென்டர் அல்நாதா 2 இருக்காங்க. 04-355-5139 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம் ஸ்டேடியம்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என்பதை ஆளுநர் உணர வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். RSS விருப்ப அரசியலை தேசிய கல்விக் கொள்கை திணிக்கின்றது என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். குருகுல கல்வியை வலியுறுத்தி ஆளுநர் பேசியது அதிர்ச்சி அளிக்கின்றது. அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்க வேண்டும் என ஆளுநர் பேசியது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய கடற்படையாளர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் ஈரான் தூதரக அதிகாரிகளை அழைத்து விளக்கம் கேட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் துணை தூதரக அதிகாரி முகமது ஜாவத் உசாயினி உள்ளிட்ட அதிகாரிகள் வெளியுறவு அமைச்சகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 ஐக்கிய அரபு அமீரக எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த கடற்பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் பலர் காயமடைந்தனர். இந்திய அரசு கடற்சார் பாதுகாப்பு, வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பான பயணம் மற்றும் வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்திய குடிமக்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் பின்னணியில் ஏதேனும் சதித்திட்டங்கள் அடங்கிய செயற்பாடுகள் காணப்பட்டதா என்பது குறித்து தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜய் முனி தெரிவித்தார். பழைய போகம்பரை சிறைச்சாலை வளாகத்தின் உள் நிறுவப்படும் புதிய சிறைச்சாலை மற்றும் காலி மகமூதர பழைய வைத்தியசாலையை புதிய சிறைச்சாலையாக மாற்றுவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானம் சில மாதங்களுக்கு மட்டுமேயானது என்றும் சுகாதார பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளின் நெரிசலுக்கு அரசாங்கத்தின் தீர்வுகள் கிடைத்த பின்னர் அந்த 2 சிறைச்சாலைகளும் நீக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் பின்னணியில் ஏதேனும் சதித்திட்டம் இருந்ததா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளின் முன்னேற்றத்தின் அடிப்படையிலேயே எம்மால் உறுதியாக கூற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பிற நகரங்களில் இருந்து சவுதி அரேபியாவின் அப்ஹா நகருக்கு செல்லும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஹூதி தாக்குதலுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிளைட் ரேடார் 24 தரவுகளின் படி நேற்று மாலையுடன் பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் ஏமன் மற்றும் சவுதி அரேபியா இடையிலான புதுப்பிக்கப்பட்ட பிராந்திய மோதல் காரணமாக இன்றும் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: ஹோர்மூஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தால் கச்சா எண்ணெய் விலை 1 மாத உச்சத்தை அடைந்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 2.79% உயர்ந்து 80.32 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 2.91% உயர்ந்து 85.72 டாலராக உள்ளது. இதனிடையே உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஓரளவுக்கு நிலையாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.73% உயர்ந்து 4,027.07 டாலராக உள்ளது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு பிராந்தியத்தில் இன்று மாலை வேளையில் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா மற்றும் புஜைராவில் 37 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி ஒமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ஷார்ஜாவில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 1 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம். 89.4

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் எஸ் எஸ் பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
1: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
2: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை
2: சென்னை பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
3: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. எல்டி ப்ராப்பர்ட்டீஸ், கால் 050-675-2828. செலுத்தியின் தமிழி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே.
1: இன்று தங்கத்தின் விலை
2: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: ஓகே, கோல்டு ரேட்ல வந்து ஒரு சின்ன ஸ்லிப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். எஸ், நேற்று நைட் அந்த ஸ்லிப்பை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது, மறுபடியும் லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு கன்சாலிடேட்டாக இருக்கக்கூடிய கோல்டு ப்ரைஸ் 24 கேரட்ல ஆரம்பிச்சோன்னா 484.50, 22 கேரட் வந்து 448.75, 21 கேரட் 430.25, 18 கேரட் 368.75 கிராம்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை
2: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: ஓகே, நம்ம யாராக வேணால் இருக்கலாம், இப்பேற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் சில பல விஷயங்கள் வந்து சென்சிட்டிவ், அதிலலாம் கையை வச்சோம் அப்படின்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அபுதாபியை சேர்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிட்டத்தட்ட 81,000 திரஹம்ஸ் வந்து ஃபைன் கட்டணும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வெல் நோன் ரெஸ்டாரண்ட்டில் லெஜிட்டிமேட் கிரிட்டிசிசம் இல்லாமல் அந்த பிஸ்னஸை டிஃபேம் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த மேட்டர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு பல ஆர்டிகல்ஸின் கீழே விதிகள் மீறப்படுவதால் ஆப்வியஸ்லி இந்த பனிஷ்மெண்ட் வந்து வழங்கியிருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா நீங்கள்?
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அபுதாபி கோர்ட் வந்து ஒரு பெண்ணுக்கு 30,000 dirhams ஃபைன் போட்டாங்க. ஏன்னா அவங்க இன்சல்ட்டிங் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. ஈவன் தோ இட்ஸ் அ ப்ரைவேட் சேட், அதில் வந்து இன்சல்ட்டிங்கான விஷயங்கள் அனுப்பும்போது அது கம்ப்ளைண்ட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.

0: of the hour was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Stress and tension nal தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. At Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
2: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி?
5: ஹா.
4: ஹாரர்?
5: ஹா.
4: சஸ்பென்ஸ் த்ரில்லர்?
5: ஆ.
4: த்ரில்லர்?
3: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
4: எல்லாமே சொல்லுவேன்.
1: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: லிரிக் கேம் ஆடுவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாட்டுக்கான ஃபர்ஸ்ட் லிரிக். உச்சந்தலை நடுவினில் அவள் ஒரு வேதாளம் போல் இறங்குகிறாள். யார் அதை இறங்குனது, எந்த படத்துல எந்த பாட்டுல வரும் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 800-8940 கால் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா?
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: E611 la kavanis nokki vandirukinga na konja slower ku S102 la or crash poda irukku. Indus area 17 pakkathula or crash poda irukku towards 311 vandirukumbodhu. Adhe mari 311 towards Dubai Malaya Street, all the streets connecting to Malaya Street, and E11 la towards Oasis Mall neenga vandirukinga na or crash poda irukku. அண்ட் அப்படியே அபுசாகரை தாண்டி நீங்கள் டுவர்ஸ் துபாய் போயிட்டுருக்கீங்கன்னா ரெண்டு கிராஷ் போட்டால் இருக்குது கிங் ஃபைசல் ரோட் தாண்டதுக்கப்புறமா. ஸோ அந்த இடத்துல நல்லாவே கொஞ்சம் கன்ஜெஷன் பார்க்க முடியுது, பார்த்து பொறுமையாக வாங்க. சரியா, இதுதான் தற்போதைய நிலவரம்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor Showrooms today.
0: ஓகே, வணக்கம். யாரங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம் மஞ்சள், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் பிரகாஷ். நல்லா இருக்கேன் பிரகாஷ். நீங்கள் எப்படி இருக்கீங்க பிரகாஷ்? மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு பாட்டுக்கான லிரிக் வந்து கொடுப்பேன். நீங்க என்ன பாட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukasin, Joy of Summer. Diamond Jewelry Free Cash Vouchers. Gold Making Charges வெறும் 1.99%.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் by Altavasul Group of Companies. ALD Properties in Mega Flash One Day Sale. ஜூலை 11ஆம் தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11th ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD Big Boss Townshipல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
2: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, call 0506752828.
1: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566 81234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds.
10: Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.
11: Tamila formula RJ. இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
12: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

வெள்ளிக்கிழமை மூவி கேம்னா செவ்வாய்க்கிழமை சாங் கேம். இப்ப நான் கேக்குறது எந்த பாட்டு அப்படின்னு நீங்க கண்டுபிடிங்க, நான் சொல்ற லிரிக்ஸ் ஓகேவா. காணம் உறைந்து படும் மௌன பெருவெளியில் ஒரு ஞானம் வளர்த்திருந்தேன். இது எந்த பாட்டுக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு லிரிக், ஃபேமஸான பாட்டு தான். மறுபடியும் சொல்றேன், காணம் உறைந்து படும் மௌன பெருவெளியில் ஒரு ஞானம் வளர்த்திருந்தேன். இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க ஒரு மணிக்கு மேலே 800-8940 கால் பண்ணலாம். 889-40 அப்படிங்கிறத நம்பர் கால் பண்ணி இது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. சொன்னீங்கன்னா உண்மையிலேயே சான்ஸ் இல்லை தெரியுமா நீங்க. ஓகே, யூஐ லாட்டரியில் மறுபடியும் ஒருத்தர் 30 மில்லியன் திரகம் ஸ்விம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. நீங்களும் வின் பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணணும், இப்போவே வெப்சைட்டை விசிட் பண்ணணும். எஸ் இந்தியாவிலேருந்து பல பேர் வின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ சுனில்குமார் வின் பண்ணியிருக்காரு யூஐ லாட்டரியில் 30 மில்லியன் திரகம்ஸ். ஸோ நீங்கள் தயாரா? UAE lottery.ae இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி உங்கள் டிக்கெட்ஸை வாங்குங்க. எல்லா வென்ஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸில் நடக்கிற லக்கி ட்ரால பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் அடுத்த வெற்றியாளர் ஆகலாம். ப்ராட் யூ பை த கேம் எல்எல்சி, லைசன்ஸ்ட் பை GCGRA 418 & above 1 டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஓகே, UAE lottery.ae விசிட் பண்ணுங்க, மில்லியனர் ஆகுங்க. அதுக்கப்புறம் என்ன மறந்து போயிடாதீங்க. தொடர்ந்து பேசும்போது மசாலா கஃபே 89.4 தமிழ் FM RJ மோது பேசிட்டு இருக்கேன். ஸ்டே டியூன்ட்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன்.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: திமுக அரசு தொடங்கிய அகழாய்வு பணிகளை தொடர வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து வெளிப்படும் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாப்போம், தடங்கள் எதுவரினும் வரலாற்று உண்மையை நிறுவுவோம் என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தெற்கில் இருந்து தொடங்கி எழுதுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழரின் வரலாற்றையும் நமது பண்பாட்டையும் குறைத்து கூறியும் சிதைத்து எழுதியும் வருவதோடு வரலாற்றை திரிபுவாதங்களால் திசை திருப்பும் சூழ்ச்சிகளும் அரங்கேறும் காலத்தில் தமிழ் தொன்மை உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுதான் கீழடி பொருணை இரும்பின் தொன்மை என்று அவர் கூறியுள்ளார். மண்ணுக்குள்ளும் ஆழ்கடலுக்குள்ளும் மறைந்திருக்கும் இன்னும் பல கீழடிகளை மேலே கொண்டு வருவோம், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றினை தெற்கில் இருந்து தொடங்கி எழுதுவோம் என்று அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை ஜூன் மாதத்தில் 4 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த காலத்துடன் ஒப்பிடும் பொழுது இது சுமார் 4 மடங்கு உயர்வடைந்துள்ளதாக வர்த்தக தரவுகள் தெரிவிக்கின்றன. இறக்குமதி செலவுகள் அதிகரித்ததே இந்த உயர்வுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக கச்சா எண்ணெய், தங்கம், மின்னணு பொருட்கள் மற்றும் தொழிற்சாலை உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் இறக்குமதி அதிகரித்துள்ளமையே இதற்கான காரணமாகும். இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையின் பெரும்பகுதியை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது நேரடியாக இந்தியாவின் இறக்குமதி செலவில் தாக்கத்தை ஏற்படுத்தும்.
1: இலங்கை செய்திகள்.
3: இந்த ஆண்டு தொடக்கம் முதல் கடந்த ஏப்ரல் மாத இறுதி வரையான 4 மாத காலப்பகுதியில் இலங்கையில் கடன் அட்டைகளின் நிலுவை கடன் பொறுப்பு 10,313 மில்லியன் ரூபாயினால் அதிகரித்துள்ளது. இதன்படி இந்த ஆண்டு ஆரம்பத்தில் 1,89,706 மில்லியன் ரூபாயாக இருந்த நிலுவை கடன் தொகை பொறுப்பு கடந்த ஏப்ரல் மாத இறுதி வரை 219 மில்லியன் ரூபாயாக உயர்வடைந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எண்ணெய் தாங்கி கப்பல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஈரானின் தாக்குதலை குவைத் கடுமையாக கண்டித்துள்ளது. குவைத் அரசு வெளியிட்ட அறிக்கையில் இந்த தாக்குதலை கண்டிக்கத்தக்க ஈரானிய ஆக்கிரமிப்பு என குறிப்பிட்டுள்ளது. இது சர்வதேச சட்டம் மற்றும் கடற்சார் பாதுகாப்புக்கு எதிரான செயல் என்றும் குவைத் தெரிவித்துள்ளது. இதேவேளை அமீரக எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதல்களை பஹ்ரைனும் கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலான ஆபத்தான பதற்ற அதிகரிப்பு என்று பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க குடியேற்ற அதிகாரிகளின் நடவடிக்கைகளில் கொல்லப்பட்ட அல்லது காவலில் இருந்தபோது உயிரிழந்த 12க்கும் மேற்பட்ட மெக்சிகோ குடிமக்கள் தொடர்பாக அமெரிக்க நீதிமன்றங்களில் குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்ய கோரிக்கை விடுக்கப் போவதாக மெக்சிகோ தெரிவித்துள்ளது. மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஷெயின்பாம் நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் இந்த கோரிக்கைகள் அமெரிக்க வழக்கறிஞர் அலுவலகங்களுக்கு முறைப்படி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மெக்சிகோ அரசு தனது குடிமக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வெளிநாடுகளில் உயிரிழந்த மெக்சிகோ குடிமக்கள் தொடர்பான சம்பவங்களில் சட்டரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.

0: அகமது அஹ்னாஃப் இன்ஸ்டால கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு என்ன பாட்டு அப்படின்னு. அதுக்கான சரியான பதில் மழைக்குருவி. மழைக்குருவி பாட்டில் தான் அந்த லிரிக் வரும். ஓகேவா, தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பேசிக் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம்.
1: இன்று தங்கத்தின் விலை
0: ஆத்தரைஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் லைசன்ஸ்ட் ப்ரொவைடர்ஸ் கிட்டேருந்து வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பிளேஜரிசம் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனி நாங்கள் தான் சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்களா, காசை வாங்கிட்டு வழக்கம் போல உங்களுக்கு ஒரு ஃபேக் பாலிசியை கொடுத்துறாங்களாமா. ப்ளீஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல். இஷ்யூட் ஃப்ரம் அத்தாரிட்டிஸ்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அடுத்த பாட்டுக்கான லிரிக் கேளடா காதலா தனிமைதான் டிராகுலா easiest in the world. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 800-8940 கால் பண்ணுங்க. கேளடா காதலா தனிமைதான் டிராகுலா என்ன பாட்டு?
2: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும்.
1: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில் 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th மிஸ் பண்ணிடாதீங்க.
2: கால் 0566-8-1234.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
6: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
7: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன பாட்டு எஸ் காதல் வெப்சைட் ஒன்று, அந்த படத்தை இப்போ கேட்டான், அதே படத்தை நான் வந்து கொடுத்துருந்தேன். ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன், 89.4 தமிழ் FM. டிராஃபிக் எங்க இருக்குன்னு
1: பார்த்துட்டு வரலாம். Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: E311 டுவர்ட்ஸ் துபாய், E11 டுவர்ட்ஸ் துபாய் சாரா சென்டர் தானதுக்கப்புறம், அதே மாதிரி அதே சாரா சென்டர் தானதுக்கப்புறம் டுவர்ட் சார்ஜாகவும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அண்ட் மலையா ஸ்ட்ரீட், கனெக்டிங் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் மலையா ஸ்ட்ரீட், E311 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது. E611 டுவர்ட்ஸ் துபாய் காவனிஸ் பக்கம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி துபாய்க்குள்ளே வண்டிங்க அப்படின்னா இங்கே பெருசாக சொல்லிக்கிற டிராஃபிக் இல்லை.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay. இப்போ கோல்ட் ரேட் என்னங்கிறத மறுபடியும் ஒரு ரீவிசிட் பண்ணிடலாம்.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: 24 கேரட் தங்கம் இன்னைக்கு 484.50, 22 கேரட் தங்கம் 448.75 திரஹம்ஸ், 21 கேரட் தங்கம் 430.25, 18 கேரட் தங்கம் 368.75.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam. Talaivar song of the hour. Talaivar song of the hour. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய். சென்னையில பட்டய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க நாலாவது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566681234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
5: Chillax song of the hour.
6: Chillax song of the hour.
7: Brought to you by
8: Plots Nale, Propshal Dane. For details call 056-415-4242.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
3: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். ஃபிஃபா வேர்ல்டு கப்ல என்னென்ன மேட்சஸ் இருக்கு இதுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு சின்ன சம்மரி மாதிரி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டு நான் கையோட பிளே பண்ணி விட்டுறேன். சரியா 889-40 கால் பண்ணுங்க, டோல் ஃப்ரீ நம்பர் தான். அடுத்து அர்ஜென்டினாக்கும் இங்கிலாந்துக்கும் நாளைக்கு மேட்ச் இருக்கு. இன்னைக்கு பிரான்ஸ்க்கும் ஸ்பெயினுக்கும் நைட் 11 இருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னா ரெண்டு மேட்சும் காலையில கிடையாது, ஒரு நல்ல கன்சிடரபிள் டைமிங்ல தான் வச்சிருக்காங்க. வணக்கம் பேசுறீங்க.
1: வணக்கம் மது, ஜாஃபர் பேசுறேன் துபாயில இருந்து.
0: எப்படி இருக்கீங்க ஜாஃபர்?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு ஜாஃபர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு
1: வேணும்? எனக்கு வந்து நம்ம செந்தூர பூவை படத்துல இருந்து எனக்கு ஒரு நல்ல பாட்டு போடுங்க.
0: ஓகே நான் போடுறேன்.
1: சரி, சந்தோஷம்.
0: தேங்க்யூ ஜாஃபருக்கா. செந்தூர பூவையிலேருந்து நான் பாட்டு போட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி மாப்பிளை என்னும் எம்பாப்பே வர்சஸ் லக்ஷ்மி அம்மாள் என்னும் லமீனி மால் இன்னைக்கு வந்து மோத போகிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கேன் நான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ ரூட் ஸ்பெயின் அண்ட் இங்கிலாந்து பிகாஸ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. லாஸ்ட் ரெண்டு வேர்ல்டு கப்பாக ஃப்ரான்ஸ் அண்ட் அர்ஜென்டினா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வேறு ஒரு டீம் ஜெயிச்சா நல்லாயிருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். எனிவேஸ் நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சமூக இதில் பக்கங்களை தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளைக்கு இதே டைம் 11 o'clock வந்து சந்திக்கிறேன். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு டீம் ஆல்ரெடி ஃபைனல் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சினை என்று வரும்போது முதலில் குரல் கொடுக்கும் கட்சிதான் அதிமுக என்று அவர் ஓமலூரில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். காவிரி விவகாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் நடுவர் மன்றம் என்பதை தவிக்க அரசு வலியுறுத்துகின்றது என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தவிக்கவில் இணைத்த விஜய்தான் களவாணி என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அதிமுக திமுக கூட்டு களவாணிகள் என முதலமைச்சர் விஜய் பேசியதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது யோசித்து பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்களை எல்லாம் தவிக்காவில் இணைக்கும் தவிக்கா தூய சக்தியா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: ஆந்திர பிரதேசத்தில் 2 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து வரவிருக்கும் ரத யாத்திரையை முன்னிட்டு ஒடிசா அரசும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் சமீபத்தில் COVID-19 தொடர்பான 2 உயிரிழப்புகள் மற்றும் புதிய தொற்றுக்கள் பதிவாகியுள்ளதை அடுத்து ஒடிசா அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக எதிர்வரும் July 16 நடைபெறவுள்ள ஜெகநாதர் ரத யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க இருப்பதால் மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு, பரிசோதனை மற்றும் சுகாதார தயார் நிலைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் சுற்றுலா பயணிகள் செலவிடும் டாலர் தொகை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் செலவிடும் டாலர் தொகையை 2030 போது கணிசமான அளவில் அதிகரிப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணி ஒருவரின் சராசரி செலவு $148 காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை மாவட்டத்தின் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக அம்மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். துபாய் வாடகை சந்தை ஜூனில் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது. புதிய வாடகை ஒப்பந்தங்கள் கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும் பொழுது 48.6% அதிகரித்து 19,245 உயர்ந்துள்ளது. அதேபோன்று புதுப்பிக்கப்பட்ட வாடகை ஒப்பந்தங்கள் 28.5% உயர்ந்து 20,777 பதிவாகியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: லெபனான் மற்றும் இஸ்ரேல் நாடுகள் அமெரிக்கா நடத்திய நடுநிலை முயற்சியின் மூலம் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் தனது படைகளை திரும்பப் பெறுவதற்கான முன்னேற்றத்தை எதிர்பார்த்துள்ளது. இந்நிலையில் இத்தாலியின் தலைநகர் ரோமில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. இதில் விரைவான முன்னேற்றம் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு குறைவாகவே உள்ளது என்று கூறப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. இந்த போட்டியில் நாடே சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்ததுடன் சற்று முன்னர் வரை அந்த அணி 1.1 ஓவர் நிறைவில் விக்கெட் இழப்பின்றி 4 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு ஜேக்கப் பெத்தல் மற்றும் பென் டக்கெட் ஆகியோர் ஆரம்பம் வழங்கியுள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi NLI since 1982

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த் பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் எஸ் எஸ் பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. சசடி டிம.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி நாட்கள் போயிட்டு இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமா தான் இருக்கு இல்லையா? கடந்த ரெண்டு நாட்களா கொஞ்சம் வெயில் குறைவா இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். நீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல எப்படி இருக்கு? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கா? சூரியன் பெருசா வெளியில தெரியல, ஓரளவு மேகமூட்டமான ஒரு வானிலை தான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நம்ம ஆர்ஜே பிரியா வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு வந்து மழை பெய்யணும் போல இருக்கு. இருந்து ஒரு புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் கூட இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நட்சத்திரங்களை பற்றி மூன்று விஷயங்கள் எனக்கு தெரியும். ஒன்று, சூரியன் இல்லாத இரவுக்கு நட்சத்திரம் தான் ராஜா. ரெண்டு, நட்சத்திரங்களின் தகதகப்பு போலியானது. உண்மையில் அவை ஒளி உமிழிகள் மட்டுமல்ல, ஒளி வாங்கிகளும் கூட. மூன்று, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொந்தமாய் உண்டு அதிகம் அதிகமான இருண்ட பள்ளங்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. பாத்தீங்களா, இந்த தகதகன்னு மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான இருண்ட பள்ளங்கள் கூட இருக்கு அப்படின்னு. இதை பத்தி இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, வாழ்க்கையில இன்ப துன்பம், நாம வந்து ரொம்ப பிரகாசமா சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லார் பின்னாடியும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல, அவங்க பின்னாடியும் சொல்லாத எத்தனையோ சோகங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த கவிதையை சொல்லியிருக்காரு. நட்சத்திரங்களின் தகதகப்பு என்ற தலைப்புல அவர் வந்து அந்த கவிதையை எழுதியிருக்காரு. தொடர்ந்து நாம பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச நாமுத்துக்குமார் அவர்களின் பாடல் என்ன? உங்களுக்கு நெருக்கமான அந்த ஒரு பாடல் என்ன? அல்லது உங்க கூடையே பயணிக்கக்கூடிய அந்த வரிகள் என்ன அவருடையது அப்படிங்கிறத என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 800-894-0 என்ற எண்ணுக்கு நீங்க அழைப்பு எடுக்கலாம், அல்லது எனக்கு கிருஷ்ணி 19 என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூட நீங்க வந்து சொல்லலாம். அடுத்து கண்மூடி திறக்கும் போது பாடல் வருது, சச்சின் திரைப்படத்தில இருந்து நாமுத்துக்குமார் வரிகள்ல கேட்டுடுவாங்க. பாட்டு

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இது சொல்லியாகணும்.
1: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
2: கால் 05666 81234.
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
4: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
4: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586815179.
5: அடுத்த 30 million AED grand prize winner ready.
1: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 million dirhams jackpot வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 million dirhams grand prize மற்றும் 5 million dirhams second prize உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க.
2: இப்பவே உங்க டிக்கெட்ட UAELottery.ae ல வாங்குங்க.
1: Brought to you by the game LLC, licensed by GCGRA for 18 and above only. TNC apply. மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
6: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
6: டாம் இட்.
7: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
6: அட்டிங்க.

மனதின் துள்ளல்களை கொண்டு வாழ்க்கையை கணக்கு வைப்பவன் நா முத்துக்குமார் அப்படின்னு அவருடைய குரு பாலு மகேந்திரா வந்து அவருடைய பட்டாம்பூச்சி விற்பவன் அந்த கவிதை தொகுப்புக்கு வந்து ஒரு முன்னுரை எழுதியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்ப முதல்ல போன குரு குரு கண்ணாலி பாட்டு வந்து இருந்தது இல்லையா? ரொம்ப துள்ளலான ஒரு பாட்டு. காதல் வயப்பட்ட ஒருவனுக்கு என்ன மாதிரியான ஒரு துள்ளலான மனநிலை இருக்குமோ அது அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாட்டு நா முத்துக்குமார் அவர்கள் எழுதினது. மீன்களுக்கு பசியாற்றி தானும் பசி அறுகிறாள், குளக்கரையில் பொறி விற்பவள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இவருடைய கவிதை தொகுப்பெல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த உலகத்துல எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்களை நாம வந்து கவனிக்க தவறிடுறோம் இல்லையா? இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறது ஒரு கலை இல்லையா? நம்ம வந்து சூரியன் உதிக்கிறது இல்லைன்னா ஒரு பறவை பறந்து போறது,

0: இருக்கும் இல்லையா, அப்படி எழுதியிருக்காரு. இந்த மாதிரி தான் அவருடைய கவிதை தொகுப்பு எல்லாமே இருக்கு. நம்ம கவனிக்க மறந்த விஷயங்களை அவர் மறுபடியும் நம்மளெல்லாம் தட்டி எழுப்பி, வாழ்க்கையில இதுதான் சுவாரஸ்யம், எல்லாத்தையும் கவனி, அது ஒரு கலை அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரியாக இருக்கிறது. ஒருத்தங்க வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹாய் கிருஷ்ணா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என் பேர் மகாராஜா.
0: சொல்லுங்க மகாராஜா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: இல்ல, நான் முத்துக்குமாரோட சாங்ல கட்டுறது தப்பு மூவில இருந்து உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளதுல, அதுல ஒரு ரெண்டு லிரிக் எனக்கு ரொம்ப பிடிச்சல இருக்கு.
0: சொல்லுங்க.
1: மலைவாசம் வருகின்ற நேரம் எல்லாம் உன் வியர்வை வரும் வாசம் வரமலம் அன்று நான் உறங்கும் நேரம் அன்பே. அப்படி இல்ல, உன் நினைவில் நான் உறங்கும் நேரம் அன்பே. மரணங்கள் வந்தாலும் வரமலமான்னு சொல்லிட்டு
0: காதலியோட இருக்கும்போது அப்படியே உயிர் போயிடலாம், இல்லைன்னா வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணத்துல இருக்கும் போது இப்போ உயிர் போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். அதான் அவர் அந்த பாட்டுல வச்சிருக்காரு இல்லையா. ஆமா ஆமா, ரொம்ப அழகான பாட்டு. அந்த பாட்டு அடுத்து உங்களுக்காக வருது. சரியா, நன்றி. சரி, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நெருக்கமான அவருடைய வரிகள் என்ன? உங்க வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு விஷயத்தோட தொடர்பு பட்ட அந்த வரிகள் என்ன? வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொரு அனுபவங்களின் போதும் ஏதாவது ஒரு பாட்டை கொண்டு வந்து நம்ம கண்டிப்பா அதுல சேர்த்து கொள்வோம். இல்லைன்னா ஒரு பாட்டை கேட்கும் போது அடடா இப்படி நமக்கு நடந்ததே அப்படின்னு நாம பொருத்தி பார்த்து கொள்வோம். அப்படி சில பாடல்கள் நம்ம மனசுக்கு நெருக்கமா இருக்கும். அப்படி அமைந்த நா முத்துக்குமாரின் பாடல்கள் எதுவும் இருக்கு அப்படின்னா எனக்கு நீங்க அழைப்படுத்தி சொல்லுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு அடுத்து கற்றது தமிழ் படத்துல இருந்து உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 9.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. We'll be back after a short commercial break.
1: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566681234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: 8:42 ஆயிட்டிருக்கு. அழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். சின்ன சின்ன விஷயங்களையும் நமக்கு ரசிக்க கற்றுக் கொடுத்த ஒரு பாடலாசிரியர் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களினுடைய சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச அவருடைய பாடல் என்ன, உங்க மனசுக்கு நெருக்கமான அந்த பாடல் என்ன, அல்லது அவருடைய பாடல்கள் நீங்க ரசிச்ச அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 800-8940 என்ற எண்ணுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் கிருஷ்ணி, எப்படி இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் நானு.
0: சரி சொல்லுங்க.
1: எனக்கு நாமத்துக்குமார் வந்து ஒரு ரெண்டு பாட்டுல ஒரே லிரிக்ஸை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிருப்பாரு.
0: சொல்லுங்க. அது பாடலாசிரியர்கள் நிறைய பேர் செய்யற வேலைதான்.
1: ஆமா, அது வந்து இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எதுவுமே எல்லாத்துலயும் ஒரு வகையில பயன்படுத்திக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
0: என்ன வரி, என்ன பாட்டு?
1: அது ஒரு பாட்டுல சொல்லிருப்பாரு, கல்லறை மீது பூக்கும் பூக்கள் கூந்தலை போய்தான் சேராது
0: அப்படின்னு.
1: அதே இது இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணிருப்பாரு, கல்லறை மீதான் பூத்த பூக்கள் என்று வண்ணத்து பூச்சிகள் பார்க்காரு அப்படின்னு.
0: கல்லறை மீது பூத்த பூக்கள்
1: கூந்தலை போய் சேராதுன்றதுல ஒரு ஒரு பாட்டுல
0: பாடியிருப்பாரு. ஆமா ஆமா.
1: இன்னொரு பாட்டுல கல்லறை மீதுதான் பூத்த பூக்கள் என்று வண்ணத்து பூச்சிகள் பார்க்காதே
0: அப்படின்னு.
1: வண்ணத்து பூச்சிக்காக தேவை,
0: ரெண்டும் வந்து வேறு வேறு அர்த்தம் இருக்கு. கல்லறையில பூக்கிற பூ வந்து கூந்தல்ல யாரும் கூந்தல்ல வைக்க மாட்டாங்க, ஆனா வண்ணத்து பூச்சிக்கு அது கல்லறையில பூக்கிற பூவா இல்ல பூந்தோட்டத்துல பூக்கிற பூவா அப்படிங்கறது தெரியாது. இல்ல ரெண்டுமே ரெண்டு பொருள் இருக்கு. அருமை அருமை.
1: அதாவது எப்படி சொல்றது, இது படைக்கப்பட்ட உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாமே ஏதோ ஒண்ணுக்கு யூஸ் ஆகும்.
0: எதையுமே நம்ம வந்து ஒதுக்கி வைக்க முடியாது அப்படிங்கறது.
1: இன்னொன்னு
0: அதுதான், இவர் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி துள்ளலான ஒரு மனநிலையிலையும் பாட்டு எழுதியிருக்காரு, அதே மாதிரி ரொம்ப சோகமாவும் எழுதியிருக்காரு. அந்த ரெண்டு விஷயம் தான் அது, பூவையும் வண்ணத்து பூச்சியும் வச்சு. ஆமா,
1: எந்த வித போனாலும் அவருக்கு ஒரு பாட்டு வச்சிருப்பாரு.
0: அதுதான் அதுதான். நன்றி நன்றி.
1: இன்னைக்கு என்னோட பொண்ணோட பிறந்தநாள்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, வாழ்த்து சொல்லிடலாம். என்ன பேர் உங்க பொண்ணுக்கு?
1: சங்கமித்ரா.
0: சங்கமித்ரை அப்படிங்கிற ஒருத்தங்க இலங்கையில இருந்தாங்க தெரியுமா, உங்களை பத்தி எப்படி பேர் வச்சீங்க சங்கமித்ரா
1: அப்படின்னு?
0: ஆமா ஆமா, நினைக்கிறேன் சிலப்பதிகாரத்துல வரும்னு நினைக்கிறேன் ஒரு கேரக்டர் சங்கமித்ரான்னு சொல்லி. சரி பாக்கலாம், பரவாயில்ல. வாழ்த்து. எத்தனாவது பர்த்டே? முதல் பிறந்த நாளா? அப்படின்னா ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு வயசு. சரி, சங்கமித்ராவுக்கு இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள். சரியா?
1: நன்றி
0: நன்றி. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து நாமுத்துக்குமார் வரிகள்லயே கல்வனின் காதலி படத்துல இருந்து ஏனோ கண்கள் பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: சென்னை போரூர்
5: எல்லாத்துக்கும் treatments. தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க.

சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யூஏஇல நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இல்லாட்டி உங்க நண்பர்கள் யாராவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது நிறைய தேவைகள் இருக்கும். பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இன்ஸ்டலேஷன், இதுக்கெல்லாம் நீங்க வந்து தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் போய் நீங்க வந்து கேட்க தேவையில்லை. ஒரே இடத்துல நீங்க இது எல்லாத்தையுமே பண்ணிக்கொள்ளலாம். யார் அப்படின்னா ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ் தான். அவங்க கிட்ட நீங்க எந்த இடம்னு மட்டும் காட்டினா போதும், அவங்க வந்து இன்டீரியர் ஒர்க்ல தொடங்கி ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட், இன்ஸ்டலேஷன், விசா அசிஸ்டன்ஸ், அது இதுன்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி உங்கள்கிட்ட தந்துருவாங்க. எனவே உங்களுக்கு இந்த மாதிரியான தேவை இருக்கும் பட்சத்தில் நீங்க கண்டிப்பா யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ் தான். 042-712-638 இதுதான் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர். அப்படி இல்லை அப்படின்னா arul@falcontechnicalservices.com என்ற ஒரு மின்னஞ்சல் முகவரி இருக்கு, அதுக்கு நீங்க அழைப்பெடுத்து நீங்க கேட்கலாம். சரி, அடுத்து மனசு தொட்ட மெட்டில் ராஜு வந்து பாட்டு கேட்டிருந்தாரு. அங்காடி தெரு படத்துல இருந்து நான் முத்துக்குமார் எழுதிய பாட்டு. எனவே அந்த பாட்டு அவருக்காக வருது, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை. அத்தோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். நன்றி, வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்று அமைச்சர் நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். பொழுதுபோக்குக்காக திமுகவின் ஆர் எஸ் பாரதி கடிதம் எழுதியுள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து தீர்வு காண திக தலைவர் கி வீரமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு கர்நாடகம் அளிக்க வேண்டிய காவிரி நீரில் இவ்வாண்டு பற்றாக்குறை 6.3 TMC என்று அவர் கூறியுள்ளார். அகண்ட காவிரி தமிழ்நாட்டை விட்டு அகன்ற காவிரியாகிவிட்டது என கி வீரமணி வேதனை தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தின் சட்டவிரோத நியாய விரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த என்ன செய்யப்போகின்றது தமிழ்நாடு அரசு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: ஈரான் நடத்திய தாக்குதல்களில் 10 இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த 2 எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் இந்திய பிரஜைகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. எம்டி அல்ஃபாகியா கப்பலில் இருந்த 12 இந்தியர்களில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். எம்டி மொம்பாசா கப்பலில் இருந்த 18 இந்தியர்களில் 9 பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் 2 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இவ்வருடத்தின் ஜனவரி மாத தொடக்கத்தில் இருந்து இதுவரை இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 12 லட்சம் என்ற எல்லையை தாண்டியுள்ளது. இதற்கமைய கடந்த ஜனவரி 1 முதல் ஜூலை 12 வரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 12,17,956 பதிவாகியுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜூலை 1 முதல் 12 வரையிலான காலப்பகுதியில் மட்டும் 71,383 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் சமூக ஊடக இன்ஃபுளுவன்சர் ஒருவருக்கு 81,000 திர்ஹாம்ஸ் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பிரபலமான ஓர் உணவகத்தை பற்றி வெளியிட்ட காணொளி நியாயமான விமர்சனமாக இல்லாமல் அந்நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இருந்ததாக நீதிமன்றம் கண்டறிந்ததை தொடர்ந்து அவருக்கு பெருந்தொகை அபராதமாக விதிக்கப்பட்டதாக அபுதாபி நீதித்துறை தெரிவித்துள்ளது. குறித்த இன்ஃபுளுவன்சர் உணவகத்தை காணொலியாக பதிவு செய்து அதை தனது சமூக ஊடக கணக்கில் வெளியிட்டதுடன் உணவக உரிமையாளரின் நேர்மை மற்றும் வணிக நடைமுறைகள் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். இதனால் தனது தனிப்பட்ட நற்பெயருக்கு வணிகத்தின் மதிப்புக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டதாக கூறி உணவக உரிமையாளர் நீதிமன்றத்தில் புகார் அளித்தார்.
2: உலகச் செய்திகள்.
3: ஹோர்மோஸ் நீரிணை அருகே 5 குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான மோதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஹோர்மோஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸ் பகுதியில் இன்று 5 வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் தொடப்படுத்த அணிவரும் இங்கிலாந்து அணி சற்று முன்னர் வரை 13.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 64 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணிக்கு ஆரம்பம் வழங்கிய பென் டக்கெட் 45 பந்துகளில் 43 ஓட்டங்களை பெற்று பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். ஜேக்கப் பெத்தல் 14 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டம் இழக்க செய்யப்பட்டார். ஹாரி புரூக் 1 ஓட்டத்துடன் பிடிகொடுத்து ார் ஜோ ரூட் ஓட்டமின்றி களத்தில் உள்ளார். இந்திய அணியின் பந்துவீச்சில் குர்னூர் பிரார் 2 விக்கெட்டுகளையும் ஜாஸ்பிரிட் பும்ரா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தியுள்ளனர்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. முக்காரிஸ் லீவா, ஔதாய், ராசின் மற்றும் கசியோரா பகுதிகளில் இன்று 47 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் அல்ஃபுஜைனாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, ஹுக்கோ ஹுக்கோ. அர்த்தமாயிட்டாச்சா?
6: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
7: ராக் வித் ராஜா.
6: ஸ்டே டியூன்ட்.

0: One hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
2: கண்ணே பொட்டுக்கவா கட்டிக்கவா கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா
3: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது
3: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும்.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
4: கால் 0566 81234.
3: ஒரு திரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
5: டேய் என்ன சொல்ற?
3: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்ட் சூப் மெட்ரோ ஸ்டேஷன்.
6: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are back. 1 hour of non-stop Raja hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spotle, unga plotta book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: அடுத்த 30 million AED கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
1: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
0: இப்பவே உங்க டிக்கெட்ட தி UAE lottery.ae ல வாங்குங்க.
1: Brought to you by the game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply. சென்னையில பட்டயக்கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
0: கால் 0566681234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: அடுத்த 30 million AED கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
1: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
0: இப்பவே உங்க டிக்கெட்ட தி UAE lottery.ae ல வாங்குங்க.
1: Brought to you by the game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply. ALD Properties in Mega Flash One Day Sale. ஜூலை 11th தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11th ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH இருக்கிற ALD Big Boss Township ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
0: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties. Call 050-675-2828.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹாரர்? சஸ்பென்ஸ் த்ரில்லர்?
4: த்ரில்லர்.
5: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
0: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga.
6: You are back.
7: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
8: Rock with Raja.

0: ஷோ தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
5: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுர்ட்ரேட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போயிட்டியா அப்போ நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock everyday evening, evening Karak with me, RJ Bravo. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சுக்கேன்.
11: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான பயண அறிவுரையை இங்கிலாந்து அரசு புதுப்பித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான மோதல் காரணமாக பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை கணிக்க முடியாத நிலையில் இருப்பதாக தெரிவித்து பிரிட்டன் குடிமக்களுக்கு பயண அறிவுரை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அமீரகத்தில் உள்ள பிரிட்டன் குடிமக்கள் தங்களின் வெளியேறும் பயண திட்டங்களை தொடர்ந்து மறுபரிசீலனை செய்து பயண ஆவணங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: ஹங்கேரி அதிபர் தோமஸ் சுயோக்கை பதவியிலிருந்து நீக்க அரசு இலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் விக்டர் ஓபனுடன் தொடர்புடைய அதிகார மையங்களை அகற்றும் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக பெரும்பாலும் சடங்கு சார்ந்த பொறுப்புகளை வகிக்கும் அதிபர் தோமஸ் சுயோக்கை பதவியிலிருந்து நீக்குவதற்கான அரசு இலமைப்பு திருத்தத்துக்கு ஹங்கேரி நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நடவடிக்கைக்கு ஆதரவாக 139 வாக்குகளும் எதிராக 6 வாக்குகளும் பதிவாகின. இதன் மூலம் சுயோக்கின் பதவிக்காலம் உடனடியாக முடிவுக்கு வந்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: பழனி கோயில் நில மோசடி தொடர்பாக அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் விளக்கம் அளித்தார். பழனி விவகாரத்தில் வன்மத்துடன் பல தவறான தகவல்களை பரப்புகின்றார்கள் என்று அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். தமது உறவினருக்கு பத்திரப்பதிவு செய்ததாக தவறான தகவல்களை பரப்புகின்றார்கள் என்று அவர் கூறினார். பின்புலம் தெரியாமல் கோயில் நிலத்தை தவறாக பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி லடாக்கைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் மேற்கொண்டுள்ள உண்ணாவிரத போராட்டம் 17வது நாளை எட்டியது. அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ள சூழலில் தனது கால வரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்துள்ளன. சமீபத்தில் நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிந்ததால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். அதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லியின் ஜந்தர் மந்தரில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி போராட்டம் நடத்தி வருகின்றது. அதற்கு ஆதரவாக டெல்லியில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
3: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்து காவலில் வைத்துள்ளமையை சவாலுக்குட்படுத்தி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலைவின் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மேலதிக பரிசீலனைக்காக இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரரான சுரேஷ் சாலி சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மேலதிக சமர்ப்பிப்புகளை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்தே மனு மீதான மேலதிக பரிசீலனையை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் துடுப்பெடுத்தாடி வருகிறது. அந்த அணி சற்று முன்னர் வரை 24.5 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்க 116 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் பென் டக்கெட் 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்தார். அணித்தலைவர் ஹாரி புரூக் ஓர் ஓட்டத்துடன் வெளியேறினார். வில் ஜேக்ஸ் 20 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க செய்யப்பட்டார். சாம் கரன் டக் அவுட் ஆனார். அணியின் ஏனைய வீரர்கள் மிக குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க செய்யப்பட்டனர். இந்திய அணியின் பந்து வீச்சில் குர்னூர் பிரார் 2 விக்கெட்டுகளையும் பிரதீஷ் கிருஷ்ணா 2 விக்கெட்டுகளையும் ஜாஸ்பிரிட் பும்ரா மற்றும் சிவம் தூபே ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தியுள்ளனர். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
4: 89.4.
5: kaise bole hai tumne?
6: Rolex. Rolex.
7: Sir! Just sir!
8: Idha vida best entertainment or FM kaatravanukku lifetime settlement la.
4: Star of the month. Star of the month.
3: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
5: Brought to you by சென்னை ஃபேமஸ் எஸ் எஸ் பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by Chennai Famous SS Biryani. July 19 தேராவுல அவங்க நாலாவது பிரான்ச் கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: யாருக்கெல்லாம் வந்து பழைய காதலை மிஸ் பண்ற ஃபீல் இருக்கோ, இந்த பாட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏத்தி விட்டுரும். அப்படி ஒரு பாட்டோட இன்னைக்கு இந்த ஷோ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, லெட் தி கமிட்டி பிகின்.

ஒரு நாலஞ்சு நாளா காலையில இல்லை, காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் குரல் நல்லா இருக்கு. மத்தியானம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேலே வந்து தொண்டை அடிச்சுன்னு இருக்கு. எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் அடிச்சு என்னன்னு கேட்டால் வந்து, தம்பி நீ என்ன பண்ண, சுடு தண்ணி எடுத்துக்கோ, அதாவது குடிக்கிற சூடு இருக்கணும், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே தொண்டையில் முழுங்காமல் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை துப்பும் பண்ணாமல் அப்படியே இந்த தொண்டையில் வச்சு அப்படியே காகிள் பண்ணினா சரியாயிடும் அப்படின்னு நாங்கள் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். மலையடி வார சித்தரட்டு போய் மூலிகை மருந்து வாங்கி கூட சாப்பிட்டு பார்த்துட்டேன், சரியே ஆக மாட்டேங்குது.

0: பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக். 4:14 ஆச்சு, அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடை. 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உள்ளுக்குள்ள வந்ததுமே வாடி வாடி வாடின்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு. அப்படியே அப்படியே பீட்டு வாடி வாடி வாடி. இங்க வருவார் விஜய் வந்து பாடுவோம் அப்படி. நம்ம எனவே சிலம்பாட்டம் இருந்து ரெண்டாவது பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன பாட்டுன்னு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதான் அடுத்த வாரம். சோ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் கீழே தளபதி விஜய் அப்படின்னு வரும், அதுக்கப்புறம் ஜனநாயகன் அப்படின்லாம் வரும். இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு, பாப்போம் எப்படி வரப்போதோ. அதுக்கு தான் நிறைய பசங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். படம் வர்றதுக்கு முன்னாடி, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே January 9 ரிலீஸ்ன்னு சொல்லி, அதுக்கு வந்து அந்த டைமில் வந்து வெறும் தளபதி விஜயம் தான் வந்திருக்கோம் அந்த டைமில். அண்டு தேர்தல் வந்து முடித்த உடனே ரிலீஸ் ஆகும்னு சொல்லும்போது இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஓகே, அவர் வின் பண்ணிட்டார் அப்படிலாம் சொன்னதுக்கப்புறமா ஓகே இப்படி தான் வரும் டைட்டில் கார்டு அப்படின்னு. இப்போ வந்து அதுதான் அப்படி தான் வரும்ன்றது 99% ஓரளவுக்கு. ஆ, அப்படி தானே வரணும், வந்துதான் ஆகணும். சரி ஓகே, ரெண்டு பாட்டு இப்படி எடுத்து வச்சிருக்கிற இந்த நேரத்தில் யாராவது ஊருக்கு போகிறீங்களா, எமிரேட்ஸில் போகிறீங்க, ஆனால் வந்து ஐயோ கையில் காசு இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா டு நாட் வரி.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது நீங்கள் ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, HDFC, HSBC, ICICI, IDBI, இண்டசின் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், RBL பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ் பேங்க், இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்க, உங்களுக்கு அதிலலாம் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த எமிரேட்ஸில் இங்கேருந்து வென் யூ ட்ராவல் இஎம்ஐயாக வந்து அந்த டிக்கெட்ஸ் வந்து பே பண்ணிக்கலான்னு ஒரு புது சிஸ்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து எப்படின்னா கிரெடிட் கார்டில் நீங்கள் பே பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுற மாதிரி வரும், அப்படியும் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படின்னா அங்கேருந்து இந்தியாவிலேருந்து புக் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே உங்களோட சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க இந்த கார்டெலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அப் டூ வந்து 3 to 36 வரைக்கும் அந்த ஃப்ளெக்சிபிள் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த டிக்கெட் ப்ரைஸை பே பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, விச் இஸ் ஆல்சோ அ குட் திங். ஏன்னா நிறைய நேரம் ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது, இப்போ நம்ம ஊருக்கு போகிற பிளான் முன்னாடியே இருக்குது, வெக்கேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஈஸியாக இருக்கும், முன்னாடியே கம்பெனி போட்டு தருவாங்க, இல்லாட்டி நம்மளே முன்னாடியே காசு ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஆனால் ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறப்ப சில நேரம் காசு இல்லை டிக்கெட்டுக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிட்டு இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி கார்டெலாம் இருந்ததுன்னா இஎம்ஐயாக போட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: பிரியாணி சாப்பிடும்போது ஏலக்காயை கடிச்ச மாதிரி ரெண்டு பாட்டு உங்களுக்கு நான் வச்சிருக்கேன், கேட்டு முடிச்சு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி வாங்க. ஐ வில் கம் பேக் வித் அ லாட் மோர் குட் நியூஸ். நம்ம பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
4: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

தொண்டை கட்டிடுச்சுன்னு ஒரு வாட்டி தான் சொன்னேன். இவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில். அதுவும் ஒருத்தர் இப்போ சொல்கிறாரு, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கடையை சொல்லி அங்கே போய் ஆட்டுக்கால் சூப் குடிங்க, இல்லைனா வெஜ் கிளியர் சூப் எதா குடிங்க, அப்போது உடனே தொண்டை சரியாயிடும் அப்படிங்கிறார். நான் படிச்சுட்டு எதுக்கு இந்த மெசேஜ்னு யோசித்தேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என் தொண்டை கட்டியிருக்குன்னு சொன்னேன்ல, என் மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசம்.

வெல்கம் பேக். ஓகே ஓகே, என் மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசம். எத்தனை மெசேஜ் தெரியுமா, ஒரு 10-20 மெசேஜ் வந்திருக்கும். இப்போ 10 நிமிஷத்தில் இவ்வளோ பேர் கேட்குறீங்களா? எனக்கு இத்தனை பேர், ஒரு 4.5 லட்சம் பேர் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா, எந்தெந்த மூலையிலேருந்து கேட்குறீங்க? ஃபோனில் கேட்குறீங்களா, ரேடியோவில் கேட்குறீங்களா, காரில் உட்காந்துட்டு கேட்குறீங்களா? இல்லை ரேடியோ தான், ஓகே, காரில் உட்காந்து ரேடியோ கேட்குறீங்களா? இதெல்லாம் எனக்கு தெரியல. ஓகே, ஆனால் இருந்தாலும் சரி, ஓகே, பையனுக்கு ஏதோ ஒன்று டக்குன்னு தெரிஞ்ச மருத்துவத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டில் இஷ்டத்துக்கு ஒன்று சொல்கிறீங்க. ஒருத்தர் பாட்டி வைத்தியம்லாம் அனுப்பி வச்சிருக்காரு. நீங்கள் வந்து பிறண்ட துவையல் இருக்குல்லையா, அதை கொஞ்சம் அவ்வளோ கொஞ்சம் தேங்காயும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஏதோ அனுப்பியிருக்காரு. நான் ஃபுல்லாக படிக்கல ஒன்று. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இது போதும். ஓகே, கோல்டு ரேட்டை படிச்சிருவோமா இன்றைக்கி? கோல்டு ரேட், ஓகே. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து 80,000 திரம்ஸ் வந்து ஃபைன் வாங்கியிருக்காங்க அபுதாபி சைடு. என்னென்னா, அவங்க போயிட்டு ஏதோ ரெஸ்டாரண்ட் கிட்டே போயிருக்காங்க, சரியா? அங்கே போயிட்டு ஃபுட்டு நல்லா இல்லையா என்ன ஏதுன்னு தெரில. அவங்க வந்து ஏதோ நல்லா இல்லை, சர்வீஸ் சரியில்லை, அப்புறம் வந்து என்ன நடத்துகிறாங்க, என்ன சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசி

அப்புறம் என் பர்சனல் எல்லாத்துக்குமே என்னோட ரெப்யூட்டேஷன் எல்லாத்துக்குமே களங்கம் வந்துருச்சு, என்ன நீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்து டிஃபமேஷன் கேஸ் மாதிரி போட்டிருக்காங்க போல். ஸோ ஓகே, நான் இப்போ யூஸ்வலாக வந்து ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம் நல்லா இல்லை அப்படின்னா எனக்கு இதில் லைட்டாக எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ ஏதாவது ஒரு கடைக்கு நான் போகிறேன் சாப்பிட்றேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலங்கிறத சில பேர் எப்படின்னா பர்சனல் வன்மத்தையும் சேர்த்து போடுவாங்க. இப்போ நான் நிறைய வீடியோஸ் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது இப்போ எப்படின்னா அது பேக் ஸ்டோரி தெரிஞ்சு தான் இப்போ நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே சரியாக மதிக்கலை இல்லாட்டி இவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னா மொத்தமாக வந்து கடையவே வந்து டோட்டலாக இது இப்படி இல்லை தப்பு பண்ணுறாங்க, அப்புறம் வந்து சர்வீஸ் சரியில்லை, ஃபுட்டெல்லாம் நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டுவிட்றான். ஜஸ்ட் பிகாஸ் இவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக. பட் ஓகே, இருக்கிற ஃபேக்டை மட்டும் சொல்லலாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒருவேளை அப்படி நடந்திருந்தா இப்போ ஏன்னா அவங்களுக்கு உண்டான ஃபாலோவர்ஸ் எத்தனை, இப்போ யார் அந்த இன்ஃப்ளூயன்சர்னு தெரியல, இந்தியன் இன்ஃப்ளூயன்சரானும் தெரில, அதெல்லாம் போடல. பட் யார் பண்ணாலுமே கோர்ட் வந்து தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ வேர் இஸ் லைக் வி ஆல் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரிலாம் அதான் பண்ணும்போது. ஏன்னா இன்னொருத்தரோட உழைப்பு அது ஓகே சூப்பராக இருக்குது, நான் சாப்பிட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது வேறு. சப்போஸ் அதுலேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் வரும், என்ன நீங்கள் இங்கே போய் சாப்பிட்டு நல்லா இருக்குன்றீங்க, ஃபுட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு சில பேர் கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஓகே அது ஒரு பர்சனல் ஒப்பீனியன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் நேற்றுக்கு ஒரு போன வாரம் ஒரு சூஷி கடைக்கு போயிருந்தேன், அங்கே போய்ட்டு ராமன் சாப்பிட்டேன். ராமன் வந்து இந்த ராமன் நூடுல்ஸ் இருக்குல்ல, மீசோ ராமன், நானும் ஸ்டோரி போட்டேன் எனக்கு பிடிச்சிருந்தது. சில பேர் கேட்டாங்க அங்கே வந்து இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. சில பேர் இல்லை நான் லாஸ்ட் டைம் போனேன் ஒழுங்காகவே ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்னு. ஸோ இது வந்து பர்சனல் ஒப்பீனியன், அவங்கவுங்களுக்கு வந்து அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எனக்கு ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிது, ப்ராப்ளி வந்து சாப்பிட்றவங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டு விட்டேன். வேறு லைக் அது இந்த மாதிரி கேசஸ் தரும். ஓகே நான் இதில் என்னையே எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன். பட் இந்த மாதிரி இப்போ உண்மையாகவே வந்து இவங்க இந்த வீடியோவில் அவங்க சொன்னதுபடி உண்மையாக இருந்தால் ஐ டோன்ட் நோ, வி டோன்ட் நோ த ஃபுல் ஸ்டோரி, பட் ஷி காட் ஃபைன் ஃபார் 81,000 திரம். ஸோ அதனால் இன்னொருத்தருடைய உழைப்பை வந்து கொஞ்சம் டிஃபை பண்ணுற மாதிரி பேசுதா, நிறைய பேர் சும்மா இருந்துருவாங்க பயந்துட்டு, ஐயோ இப்போ பார்த்திங்களா வீடியோ போட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. சில பேர் எப்படின்னா இப்படி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க, அப்புறம் ஃபைனும் விழுந்துடும் செஞ்சவங்களுக்கு. இது எது எப்படியோ பாண்டிய நாடு படத்துலேருந்து ரம்யா நம்பீசன் லக்ஷ்மி மேனனுக்காக பாடின ஒரு பாட்டு, கூட விஷால் ஆடிக்கிட்டு இருப்பாரு, ஈமான் இசை போட்டிருப்பாரு, அந்த மாதிரி ஒரு பாட்டு உங்களுக்காக செம்மையாக வந்துகிட்டு இருக்கு. வேற மாதிரி ஆயிடும் இல்லைங்க, பேசுவோம் நம்ம திருப்பி வந்து. நான் பிராவோ, யுவர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். கா பாடுகாணி.

0: presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
3: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 தரம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050-675-2828.
4: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
5: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை
2: சொல்லியாகணும்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல எப்படி ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா, ஜீன்ஸ் படத்துல இருந்து வந்து கொலம்பஸ் கொலம்பஸ். ஆனால் அது வந்து வெள்ளிக்கிழமை போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இப்போ ஜீன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு காலையில் எழுந்துக்கும் போது திடீர்னு ஒரு பாட்டு என் காதில் ஓடிட்டு இருக்கு. என்ன பாட்டு தெரியுமா, இந்த ரட்சகன் படத்தில் நெஞ்சே நெஞ்சே அப்படி ஒரு பாட்டு. சரியா, அந்த பாட்டில் இன்டர்லூடு ஒன்று வரும். இன்டர்லூட்னா இந்த பாட்டு போயிட்டே இருக்கும், நடுவில் மியூசிக் வரும், திருப்பி வேறு வரி பாடுவாங்க, நடுவில் இன்னொரு மியூசிக் வரும், அதுதான் வந்து இன்டர்லூடு. இப்போல்லாம் நிறைய படத்தில் பாட்டுடைய இன்டர்லூடு ஒன்றாக்கிட்டாங்க, லெங்க்த் கம்மி பண்ணணுன்ட்டு. ஆனால் இந்த டைமில் இந்த ஏர்லி 90s ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே பாட்டோட லெங்க்த் வந்து மினிமம் ஒரு 5 நிமிஷம்லாம் இருந்துச்சு, 4.25 நிமிஷம், 4.5 நிமிஷம்லாம் இருந்தது, 2.5 நிமிஷம் பா. இப்போ வந்து ஆவரேஜ் பாட்டுடைய லெங்க்த் வந்து 3 நிமிஷம் ஆகிடுச்சா, அந்த டைமில் 3 நிமிஷம் வந்து கட் சாங்னுவாங்க கரெக்டாக. பட் எனிவேஸ் இப்போ நீங்கள் இந்த பாட்டு ரட்சகன் படத்தில் அந்த பாட்டு கேட்டே இருங்க, இன்னைக்கு காதில் பயங்கரமாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு காம்போசிஷன் அந்த பாட்டில், ஆனால் அந்த பாட்டு கொஞ்சம் சோக பாட்டுங்கிறதுனால நான் போடலை. சரியா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 6 மணிக்கு மேலே அந்த பாட்டு எடுத்து தூக்கி போடுவோம் நம்ம. ஓகே, ஏன்னா வந்து சூப் வாய்ஸ்லாம் யாராவது கேட்டுன்னு இருக்கீங்க அப்படின்னா அந்த பாட்டெலாம் கேட்டு ஃபீல் ஆகிடக்கூடாதுல்ல. சில பசங்களாம் வந்து எப்படின்னா இந்த பாட்டு கேட்டே மறந்துருக்கிற லெவல்லாம் திருப்பி வந்துடும் மனசுக்குள்ளே. அது எத்தனை வருஷம் பசங்க மட்டும் இல்லை, பசங்கன்னா பசங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பசங்களுக்கு மட்டுமே பேசுகிறீங்க அப்படின்னு யாரோ ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க. இப்போயே சொல்கிறேன், நான் பொதுவாக தான் எப்பவுமே பேசுவேன். பசங்கன்ற வேர்ட்னா பசங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் சேர்த்து அடக்கிய உள்ளடக்கிய ஒரு பொருள் கொண்ட ஒரு வார்த்தை தான் பசங்க என்பது. பசங்க அப்படின்ற வார்த்தைக்குள்ள பசங்க பொண்ணுங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ் ரெண்டு பேருமே சேர்த்து வருவாங்க. ஓகே, இது என் வெக்காபுலரி, இனிமேல் புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம பாட்டில் அமைதியாக நம்ம வேலையை செஞ்சுட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஏதாவது பாட்டு கேட்கும். இந்த நம்ம நேரம் நம்ம எந்த பாட்டு கேட்டால் வந்து ஃபீலிங்ஸ் எல்லாம் பொத்துக்கிட்டு உள்ளிருந்து வருமோ அந்த பாட்டு தான் கேட்குமே, அதுவும் அந்த குறிப்பிட்ட லைன் தான் காதில் மொத விழுமே. எனக்கு வந்து இந்த விழிமூடி யோசித்தால் பாட்டு இருக்குல்ல அயன் படத்தில், அதில் அது வந்து அந்த லைன் கேட்கும்போது நான் என்னோடய ஸ்கூலில் ஞாபகத்துக்கு வரும், அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். அது இந்த பாட்டு எங்கேயாவது ஓடிட்டு இருக்கும், யாராவது ஃபோன்லேயோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயோ கரெக்டாக அந்த லைன்லேருந்து வரும். எப்பட்றா எப்படி என் மூளைக்குள்ளே போய் எனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுறீங்களா இது எப்படி? முதல்லலாம் இன்ஸ்டாகிராமு சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கிலலாம் வந்து ஏதாவது வேணும் நம்ம தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்படி சும்மா தேடுவோம் கரெக்டாக, சும்மா இப்படி தேடுவோம், ஒரு ஷூ வேணும் அப்படின்னு சும்மா எங்கேயாவது கூகுளில் தேடுறோம்னா அதோடய ஆட் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வரும். இதெல்லாம் தேடினா தான் வரும், இப்போ நினச்சாலே வருது. இது எப்படின்னு எனக்கு தெரியல, உண்மையாக சொல்கிறேன். நான் இன்றைக்கி காலையில் வந்து ஆஃபீஸ்க்கு வர டைமில் ஒரு வாட்ச் ஒன்று வாங்கினோம், அந்த வாட்ச் பேர் மறந்துட்டேன் அப்படின்னு அந்த வாட்சோட டிசைனை யோசிச்சுக்கிட்டே வரேன். ஒரு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி அந்த வாட்சோட ஆட் வருது எனக்கு. எப்படி ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ, ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தீஸ் திங்ஸ் ஒர்க். ஒருவேளை நம்மளை ஒட்டி கேட்குறானுங்களா, ஐயோ மார்க்கு பெரியாலியா நீ பலையாலியா நீ. சரி ஓகே, இப்போ வந்து ஜீன்ஸ் படத்தில் கொலம்பஸ் கொலம்பஸ் பாட்டு நம்ம வெளியிடவும் போடுவோம், ஆனால் அதை தாண்டி எல்லா பாட்டுமே நல்ல பாட்டாச்சே. கண்ணோடு காண்பதெல்லாம் வாராயோ தோழி, அப்புறம் வந்து அன்பே அன்பே, அண்ட் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த பாட்டு, ஹைரா ஹைரா ஹைராபா, இது எல்லா பாட்டும் இருக்குது. இப்போ என்ன பாட்டு நம்ம போடலாம் நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே கண்ணை மூடி யோசிங்க, ஜீன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு பாட்டு நீங்கள் நினச்ச பாட்டே வரும், வேணா பாருங்களேன், செம்மையாக இருக்கும் கேளுங்க.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukasin Joy of Summer Life Diamond Jewelry Ki Free Cash Vouchers Gold Making Charges Verum 1.99%.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

0: வெல்கம் பேக். சரி ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், அந்த பாட்டுக்கு என்ன பேர், உங்களுக்கு என்ன பேர், அந்த பாட்டை ஏன் கேட்குறீங்க, எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த பாட்டை நான் வந்து போடுவோம் நான் உங்களுக்காக. சரியா, யார் பேசுறீங்க சொல்லுங்க.
1: வணக்கம் ப்ரோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: முகமது பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: துபாய்.
0: ஃப்ரீயா இருக்கீங்க இப்ப? அப்படிதானே?
1: ஃப்ரீ இல்ல, அப்படியே ஒரு டீ சாப்பிடலான்னு
0: வந்தேன். எங்க?
1: சும்மா கார்ல
0: தான். எங்க எந்த ஏரியால இருக்கீங்கன்னு
1: கேட்டேன்.
0: சும்மா பயங்கர சூடா இருக்குங்க, எப்படிங்க டீ குடிக்கிறீங்க? இப்படி யாராவது கேட்பாங்க நம்ம கிட்ட?
1: இல்ல, அது டீ அடிச்சதுக்கு தான் அது தெரியும், அது எவ்வளவு சூடா இருந்தாலும்.
0: அதான் அதான் அதான் நானும் சொன்னேன், இப்படி யாராவது நம்ம கிட்ட கேட்பாங்க, அதுக்கு வந்து நீயும் குடிச்சு பாருன்றது மட்டும் தான் ஒரே பதில். சரி,
1: ஆமா ஆமா ஆமா, அது கார்குள்ள உட்காந்து குடிக்கிறனால தெரியல.
0: சரி, இப்போ சாயங்காலம் இவ்வளவு சூட்ல டீ குடிக்கிறீங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு பத்து தலையில இருந்து ராவடின்னு ஒரு சாங் இருக்குல்ல, அது போடுங்க. கொஞ்சம்
0: பயங்கர பயங்கர ப்ரோ ஹேஸ் சம் டேஸ்ட். யாருமே இந்த பாட்டுல கேட்டே இருக்க மாட்டாங்க,
1: இருந்தாலும் அது வண்டி ஓட்டுறப்ப கேட்கணும்.
0: ஜாலியா இருக்குமா? சரி ஓகே,
1: ஒரு வைபா இருக்கும்.
0: ஓகே, வைபா இருக்குமா? சாயங்காலம் 5 மணிக்கு டீ பிரேக்கில் சூட்டா சூடாக கொதிக்க கொதிக்க டீ குச்சினே காரில் உட்காந்துட்டு இந்த பாட்டு கேட்கணும்னு முகமது கேட்டிருக்காரு. முகமது கூட சேர்ந்து நீங்களும் இந்த பாட்டு கேளுங்க. ஆனால் நான் வேற ஒரு மேட்டர் சொல்லிட்டு தான் இங்கே போவேன். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா ஊருக்கு இங்கேருந்து போகிறீங்க, இப்போ வந்து தங்கம்பலையெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்குல்ல, இப்போது ஆல்மோஸ்ட் 500 கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே வாங்கிட்டு ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஆக்சுவலி நிறையவே இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு மோடில் இருக்கீங்கன்னா தங்கம் நிறையா வாங்கலாம். ஸோ ஜாயல் காஸில் இப்போ வந்து எப்படின்னா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க, டைமண்ட் ஜுவல்லரி அண்ட் டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறப்போ. அண்ட் வந்து அஷோர்டு லோவஸ்ட் மேக்கிங் சார்ஜஸ் எப்படின்னா 1.99% ஸ்டார்ட் ஆகுது மேக்கிங் சார்ஜஸ். ஓகே, அண்டு தங்க நகையை, பழைய தங்க நகையை நீங்கள் டிடெக்ஷன் எதுவும் இல்லாமல் வாங்கிக்கலாம். அண்ட் அது போக என்ன, ஜென்ரலாக பார்த்தா அப் டு 15% வரைக்கும் சேவ் பண்ணலாம். இங்கேருந்து தங்கம் வாங்கிட்டு ஏரியா ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே நான் இருக்கிற விலையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 9ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ஆஃபர். Okay, Jalukas, the world's favorite jeweler, I would say, and part two there.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: துபாயில் 4 புதிய பேருந்து வழித்தடங்கள் ஜூலை 17 முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. மேலும் பயணிகளின் தேவைகளை மேம்படுத்தும் வகையில் 13 பேருந்து சேவைகள் மறுசீரமைக்கப்படுகின்றன. வழித்தடம் 35 இன்டர்நேஷனல் சிட்டியை துபாய் சிலிக்கன் ஆயசிஸுடன் இணைக்கின்றது. இதேவேளை வழித்தடம் 85 ஆல்கிசேஸ் பகுதியை துபாய் இன்டர்நேஷனல் சிட்டி மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கின்றது. வழித்தடம் 37A இன்டர்நேஷனல் சிட்டியில் இருந்து துபாய் சிலிக்கன் ஆயசிஸ் லேக் பகுதிக்கு இயக்கப்படும். வழித்தடம் 37B துபாய் சிலிக்கன் ஆயசிஸ் ஏரியில் இருந்து இன்டர்நேஷனல் சிட்டி நோக்கி எதிர் திசையில் இயக்கப்படும். இந்த சேவையும் நெரிசல் நேரங்களில் ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் வழங்கப்படும் என்று துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: பஹ்ரைன், குவைத், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் வளைகுடா கடற்பகுதிக்கு அருகில் உள்ள வான்வெளிகளில் விமான சேவைகளை இயக்க வேண்டாம் என்று ஐரோப்பிய விமான பாதுகாப்பு நிறுவனம் விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளின் வான்பரப்புகளில் கணிக்க முடியாத ராணுவ நடவடிக்கைகள், ஏவுகணைகள், ட்ரோன்கள், போர் விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக அவ்வமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த வாரம் ஈரான், ஈராக் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளின் வான்வெளிகளில் விமானங்களை இயக்க வேண்டாம் என்று விமான நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய விமான பாதுகாப்பு நிறுவனம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது.
2: தமிழக செய்திகள்.
1: அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற ஆசையில் பலரும் தாவிக்காவுக்கு சென்றனர் என்று திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் மீது திண்டுக்கல் சீனிவாசன் தாக்குதல் நடத்தியுள்ளார். அதிமுக திமுக கூட்டணி குறித்து இல்லாத ஒன்றை சொல்லி வருகின்றார்கள். திமுகவுடன் கூட்டணி வைத்து முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்களிடம் 50 கோடி ரூபாய் அளவுக்கு குதிரை பேரம் நடந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீண்டும் போட்டியிட்டால் தோல்வியடையச் செய்வோம் என்று அவர் சூளுரைத்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பஞ்சாபில் 2,500 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கின்றார். இவற்றில் சுமார் 1,200 கோடி ரூபாய் மதிப்பிலான சுகாதார திட்டங்களும் அடங்குகின்றன. இந்த திட்டங்கள் வட இந்தியாவில் மேம்பட்ட மருத்துவ சிகிச்சை, மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ கல்வியை மேலும் வலுப்படுத்த உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு எவ்வித நிதி பிரச்சினையும் இல்லை என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். எந்தவொரு தேர்தலுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவசர தேர்தல் ஒன்று அழைக்கப்பட்டால் அதற்கும் நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். அதன்படி மாகாண சபை தேர்தலுக்கு நிதி ரீதியாக எந்த பிரச்சினையும் இல்லை என சுட்டிக்காட்டிய அமைச்சர், தற்போதைய பிரச்சினை தேர்தல் முறையே ஆகும் என்றும், புதிய தேர்தல் முறை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: ஷைன் ஷா அப்ரிடி இம்முறை எல்பிஎல் களத்தில் விளையாட உள்ளார். பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஷைன் ஷா அப்ரிடி இம்முறை லங்கா பிரிமியர் லீக் தொடரில் இணைய உள்ளார். அவர் எல்பிஎல் தொடரில் பங்கேற்கும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதற்கான அனுமதியை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வழங்கியுள்ளது. இதற்கமைய ஷைன் ஷா அப்ரிடி இம்முறை எல்பிஎல் தொடரில் கண்டி ராயல்ஸ் அணியை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டது. முகாரிஸ், லீவா, ஓதாய், ராசின் மற்றும் கசியூராவில் இன்று 47 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் 38 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay.

உன்னையும் எப்படி காட்டட்டா? வாமா வாமா வாமா வாமா. யாராவது என்ன இந்த ஜியோ ஹாட் ஸ்டார் விஜய் டிவியில் ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா அது நான் தான். இன்னும் ரெண்டு வாரத்தில் நிறைய ப்ரோமோ வரும். செகண்ட் லவ்னு ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ நானும் ஒரு கான்டெஸ்டன்ட். போன மாதம் நான் வந்து மும்பை போனேன்ல, இந்த ஷூட்டிங்காக தான் போயிருந்தேன். ஆமாம், இனிமேல் தான் நான் 10 டேஸ் கழிச்சு தான் என்னோடய எபிசோட்ஸ் வரும். பட் எனிவேஸ் நான் இப்போயே சொல்லி வைக்கிறேன்னா, எல்லாம் டியூன் பண்ணி வச்சுக்கோங்க.

0: வெல்கம் பேக் நான் பிராவோ, யூஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த ஸ்கூல் படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் ஒரே மாதிரி பேர் இருக்கிற இந்த குழப்பம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரே மாதிரி பேர் அப்படின்னா, இப்போ வந்து என் கிளாஸில் மூணு அருண், சரியா, அருண்குமார், அருண் கார்த்திக், அப்புறம் வெறும் அருண் அப்படின்னு மூணு பேர். மூணு பேரையுமே அருண்னு கூப்பிடவே மாட்டானுங்க, ஒருத்தரையாவது அருண் கூப்பிடலாம்ல, கூடவே மாட்டானுங்க. இது என்னன்னா, இது வந்து எப்படின்னா, இந்த பேர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வர குழப்பம் என்ன பிரச்சனைனா, யாருக்கிட்ட எதை சொல்லணும் அப்படிங்கிறத மாற்றி சொல்லிவிடுவாங்க சில பேர். நீ போய் இந்த அருணை கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்வாங்க, பா அவங்க வேற ஒரு அருண் சொல்லியிருப்பாங்க, இவங்க இன்னொரு அருண் கூப்பிட்டு வருவானாங்க, ஏ இவன் இல்லடா அவன்டா. இதுக்கு வேண்டி தான் வந்து என் கிளாஸில் வந்து ஜி சுகன்யா, கே சுகன்யான்னு ரெண்டு பேர். அதனால் ஒரு பொண்ணை சுகன்யா, இன்னொரு பொண்ணு ஜி சுகன்யான்னு தான் கூடும். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜி சுகன்யாவும் நானும் டச்சில் தான் இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் எப்போ பேசினாலும் சொல்லு ஜி சுகன்யா, இப்படி தான் மெசேஜோ இல்லை ஃபோன் பேசும்போது இப்படி தான். இது சின்ன வயசில் ஆன பழக்கம் நினைக்கிறேன். இந்த ஒரு கிளாஸில் ஒரே மாதிரி பேரில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா, அது வந்து அது கொடுக்குற குழப்பமே ஒரு தனி லெவல். இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை கிளாஸ்லேயோ இல்லை இப்போ உங்கள் ஒர்க் பிளேஸ்லேயே கூட ஒரே பேரில் உங்கள் பேர்லேயே இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் வருது அப்படின்னு கேட்கணும்னு நினச்சேன் நான். இன்றைக்கி இதுதான் டாபிக்னா, ஓகேவா? ரொம்ப காமனான பேர் அப்படின்னு பார்க்கும்போது அருண், கார்த்திக், சேகர், அதுக்கப்புறம் குமார், அப்புறம் பொண்ணுங்க பேரில் வந்து ஐஸ்வர்யா, பிரியா, அப்புறம் வந்து ஃபாத்திமா, அண்டு எனக்கு தெரிஞ்சுனா அப்புறம் முகமது, இந்த மாதிரி பேர்லாம் ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு வச்சுருப்பாங்க. அப்துல், இந்த மாதிரி பேர்லாம். ஸோ இப்போ ஏன்னா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி பேர்லலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் அடிச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். 800-8940. வணக்கம்.
1: ஹாய், வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க. நல்லா இருங்க. பேர் சொல்லுங்கள்.
1: நான் செல்வா பேசுகிறேன்.
0: செல்வா, உங்கள் இதே மாதிரி உங்கள் பேரில் ரெண்டு மூணு பேர் இந்த மாதிரி குழப்பம் ஏதாச்சும் வந்திருக்கேன்?
1: இல்லை இல்லை, அங்கே ஸ்கூல்மேட் ரெண்டு பேர் இருந்தாங்க.
0: பேர்
1: பேரு வந்து பாலமுருகன்.
0: ரெண்டு பேர் பேரும் பாலமுருகனா?
1: ஆமா, இனிஷியல் எம் பாலமுருகன், எம் பாலமுருகன் தான்.
0: ஐயோ, வித்தியாசமே தெரியாது. எப்படி வித்தியாசப்படுத்தி கூடுவீங்க?
1: எப்படின்னா அவங்க இதுல அட்டண்டன்ஸ்ல M1 பாலமுருகன், M2 பாலமுருகன்.
0: நீங்க எல்லாம் எப்படி கூடுவீங்க? ஆமாங்க, இந்த இந்த சின்னதுல இப்படி ஆரம்பிச்சுட்டா அது அப்படிதான், அது சாகர வரைக்கும் அப்படியேதான் இருக்கும். ஸோ எம் பாலமுருகன்ற பேரில் ரெண்டு குழப்பம் வந்துருக்கு, M1 பாலமுருகன், M2 பாலமுருகன். ஆனால் பசங்கிட்டு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமே என்னென்னா, ஒருத்தரையாவது பேர் வச்சு அந்த ஆக்சுவல் பேர் வச்சு கூப்பிடலாம் கூட மாட்டானுங்க. எங்கள் ஸ்கூல் வந்து எங்கள் காலேஜில் வந்து மூணு பேர் நான் சொன்னல, ஒருத்தர் வந்து கூடலூர், இன்னொருத்தர் வந்து மதுரையில் ஒரு நத்தம்னு ஒரு ஏரியா, இன்னொருத்தர் வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ அப்போ வந்து ஊர் பேர் வச்சு கூப்பிடுறது, டே நத்தம் இங்கே வாடா, டே டே கூடலூர் இங்கே வாடா, டே கூடலூர் இருக்கானா அவன் வந்து வரமாட்டேன்ட்டான்டா, டே அந்த கோயம்புத்தூர்காரன் இருக்கானா, இப்படியே தான் பேசும். ஒருத்தனையாவது அரு மூணு பேருக்கு அருண்னு பேர், சரி கூப்பிட்டா குழப்பம் வரும், ஒருத்தனையாவது அருண்னு கூப்பிடலாம்ல, கூப்பிட மாட்டேன். பசங்க இருக்கிற கெட்ட பழக்கம்னா இதுதான். சரி, ஓகே, தா இப்போ ஒரு சொன்னார் M1 M2 கூப்பிட்றாராம், ஏதோ சப்ஜெக்ட் பேர் மாதிரி இருக்கு எனக்கு கேட்கறதுக்கு. சரிப்பா சரிப்பா, எங்கே அந்த UAE அப்டேட் அங்க?
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: நான் ஒரு ரீல் வேறு பார்த்துட்டேன், எனக்கு சிரிப்பு அடக்கும் இல்லை, அது திடீர்னு ஞாபகத்துக்கு வருது. ஓகே, ஸோ இப்போ எப்படின்னா, துபாய் ஹார்பர் இருக்குல்ல, ஆமாம், இப்போ முதல்லலாம் போய் நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ வந்து சாலிக் பார்க்கிங், ஐ மீன் துபாய் ஹார்பர் பார்க்கிங் கோஸ் கேஷ்லெஸ் வித் சாலிக், எல்லாத்தையும் சாலிக் கூட அட்டாச் பண்ணுறாங்க. தினம் தினம் மெசேஜ் வருது, இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். நேற்று தான் 100 ரூபாய்க்கு போட்டேன் அப்படின்னா எங்கே இருந்தோ எப்படியோ போயிட்டுருக்கு. அதே மாதிரி சிட்டி வாக்லேயும் வந்து டிக்கெட்லெஸ் பேரியர் ஃப்ரீ பார்க்கிங் போட்டாங்க, பிரச்சனை இல்லை. சில நேரம் எப்படின்னா பார்க்கிங்குள்ளே நேரம் என்ட்ரா ஆகிறது வருவோம், பார்த்தா அந்த கேட் போட்டிருப்பாங்களா, அது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், இப்போ அப்படி கிடையாதான். அண்டு ஸோ அதனால் இப்போ அதே மாதிரி அபுதாபிலேயும் ஃபஸ்ட்டு லைசன்ஸ் பிளேட்ஸ், அந்த செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள் இருக்குல்ல, செல்ஃப் தானியங்கி வாகனங்கள், அவங்களுக்கு அது அதுக்கெலாம் வந்து நம்பர் பிளேட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, உலகம் மாறிக்கிட்டு இருக்கு, பார்த்துக்குங்க.
2: அழகிய
0: தமிழ் மகன்ல ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு ஒன்னு இருக்கு, என்ன பாட்டு தெரியுமா? பிளே பண்ணி காட்டிடுறேன், பாட்டே வருது, கேட்டு முடியுங்க.
2: Back to back.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
2: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566881234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: ஓகே, எனக்கு நான் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, 10 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. என்னால் இன்னும் சிரிப்பாக அடக்க முடியல. அது என்ன ரீல்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, அப்படியே இந்த லிங்க் முடித்த உடனே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போய் போடுறேன், ரீஷேர் பண்ணுறேன், போய் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஸ்டார்ட் பண்ணுறான்

0: பேக். நான் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். தோ நம்ம ஸ்கூலோ காலேஜோ இல்லாட்டி வேலை செய்கிற இடத்துலையோ நம்மளை மாதிரியே பேர், அதாவது உங்கள் பேர் என்னவோ உங்கள் பேர்லேயே வேற ஒருத்தர் இருப்பார். உங்கள் பேர் வந்து சேகர் அப்படின்னா உங்கள் சேகர், குணசேகர், தனசேகர், ஆனால் சேகர் அப்படிங்கிற பேரில் இன்னொரு மூணு நாலு பேர் இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா இந்த பேர் குழப்பம் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுங்கள், ஷார்ட்டாக சொல்லுங்கள். அதுதான் வந்து நீ கேட்கணும்னு நினச்சேன் நான். வணக்கம்
1: என்ன நம்பர்
0: சரியா
1: பாஸ்போர்ட் தந்தர் போயிருந்தப்ப ஒரு அக்கா வந்து அவங்களோட பேரும் முனியம்மா சுப்பையா,
0: ரெண்டு பேர் பேரும் ஒரே பேரு
1: ஒரே மாதிரி. அந்த அக்கா வந்து வடக்கு, நான் கொழும்பு சிட்டி சரிங்களா. அந்த அம்மா பேரை கூப்பிட்டு குடிச்சு ஓடிட்டாங்க. என்ன கூப்பிட வரைக்கும் பாத்துக்கிட்டு கடைசியில லேட் ஆகித்தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னு சொல்றாங்க உனக்கு பாஸ்போர்ட் செய்யல, அது உன்னோட டாக்குமெண்ட் குறவா இருக்கு அப்படிங்கிறாங்க.
0: சரியா,
1: எனக்கா செம்ம கடுப்பு. நான் என்ன பண்ண,
0: அதுக்குள்ள பின்னாடி கூப்பிட்டாங்க
1: சரிங்களா. குடுத்துட்டு என்ன பண்ண, நான் சொல்றேன் நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா தான் கொடுத்தேன்.

0: உட்கார்ந்திருந்தேன். 8 மணிக்கு தான் ஆபீஸ் திறந்துட்டாங்க.
1: பண்ணாங்களா இல்லையா பாஸ்போர்ட் கடைசியில?
0: பண்ணிட்டாங்க. நான் அவங்களை எடுத்து விடல, அவங்கள புடிச்சு நான் உங்க பேர் என்ன நாளைக்கு உட்காந்து கேட்ட அப்புறம் இதாக்கி பாஸ்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க. இல்லன்னா எனக்கு பாஸ்போர்ட் செய்யல.
1: முனியம்மான்னு பேர் வச்சு ஒரு குழப்பம் பாருங்களேன்.
0: என்ன கஷ்டப்பட்டோம் தெரியுமா?
1: சத்தியமா சொல்றேன், இது வந்து நான் பிளான் பண்ணல. உங்க பேர்ல ஒரு பாட்டு இதுக்கப்புறம் வர்ற மாதிரி தானாவே சிஸ்டம்ல ஆல. இது வந்து சரியான ஒரு கோயின்சிடென்ஸ். நான் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன்.
0: மறக்காது, எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இது.
1: கடைசியில பாஸ்போர்ட் வந்துருச்சு கரெக்டா? உண்மையாவே நான் பிளான் பண்ணல, ஆனா பாட்டு கேட்டுதான் அடுத்த செய்யணும். அது என்னடா பாட்டுன்றீங்களா? அது என்ன பாட்டுனா, அது வந்து நீங்க ஒரு பாட்டு யோசிச்சிருப்பீங்க, இவங்க பேர்ல வர பாட்டு, அது இல்ல வேற மாதிரி வரும். கேட்டு விடுங்க, ஜாலியா இருக்கும். சத்தியம் அக்கா, நான் வந்து பிளான் பண்ணல, ஆனாவே இருக்கீங்க. வந்த ராஜா தான் வரும் படத்துல இருந்து பாட்டு வருதே.

0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
1: Bob Clearmountain mixed with the attitude, funky drums from hell. Sign up at the Chrome.

தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
0: போங்க
2: ரொம்ப சந்தோஷம்.
3: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ayurtreat ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.

0: பிரியாணி பிரியாணி பிடிக்குமா? பிரியாணி. ஆமாம், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், சும்மா சும்மா பிரியாணி சாப்பிடுவான், மதியானம் சாப்பிடுவான், நைட்டு சாப்பிடுவான், பசிக்குது அப்படின்னா படாருன்னு வந்து கண்ணை மூடிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணுவான். சும்மா சும்மா அவன் வீட்டில் வந்து பக்கெட் பிரியாணி வாங்கி வாங்கி அந்த பக்கெட் அடுக்கி வச்சு அதுவே தனியாக ஒரு வீடு கட்டலாம் அந்த அளவுக்கு வச்சுருக்கான் அவன். ஆமாம், அந்த மாதிரி ஒரு பிரியாணி பிரியரா பிரியாணி பைத்தியமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, செம்மையாக வந்து சென்னையில் கலக்கிக்கிட்டு இருந்த எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி, அவங்க இப்போ தேராவில் அவங்களுடைய 4வது பிரான்ச்சை 19ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எஸ்எஸ் ஹைதராபாத் பக்கெட் பிரியாணி. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பனிங் செலிப்ரேஷனாக அன்றைக்கி போகிறீங்க அப்படின்னா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ. சண்டே தான், அதனால் பசங்களோட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னா 2 வாங்கிட்டு 1 ஃப்ரீயாக வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க. நல்லா பீஸ் கீஸ்லாம் போட்டு பெரிய பெரிய முட்டையெல்லாம் வச்சு உங்களுக்காக தரேன். ஆஸ்ட்ரிச் முட்டையெல்லாம் வந்து ஆம்லெட் போட்டு தர சொல்லியிருக்கேன் நான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எஸ்எஸ் ஹைதராபாத் பக்கெட் பிரியாணி, 19th ஜூலை, தேரா. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி, இப்போ வந்து இன்றைக்கி பேச ஆரம்பித்த மேட்ரு என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை, ஒரே பேரில் இருக்கிற, அதாவது ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ இல்லை இப்போ நம்ம பேர்லேயே வேறு ஒரு புது இடத்துக்கு போயிட்டு திடீர்னு நம்மளை கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். வேறு யாராவது நடந்து போயிட்டுருப்பாங்க நமக்கு முன்னாடி, பார்த்தா அவங்களுக்கும் அதே பேராக தான் இருக்கும், இல்லாட்டி வைஸ் வாசா இந்த குழப்பம் வந்து எப்பவுமே இருக்கும். என் ஸ்கூலில் வந்து 2 பொண்ணுங்க இருந்தாங்க, சுகன்யா அவங்களோட பேர். ஓகே, ஒரு பொண்ணு பேர் கே சுகன்யா, இன்னொரு பொண்ணு ஜி சுகன்யா. ஒரு பொண்ணை சுகன்யான்னு கூடுவோம், இன்னொரு பொண்ணு ஜி சுகன்யா. இன்றைக்கி வரைக்கும் ஏ ஜி சுகன்யா எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, எப்படி குழந்தெல்லாம் நல்லா இருக்கா, இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான். ஏதாவது 6th ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்த பழக்கம் அது, அந்த வித்தியாசத்துக்கு வேண்டி இனிஷியல் போட்டு கூப்பிட ஆரம்பிச்சு. இந்த மாதிரிலாம் இருக்கும்ல உங்கள் ஸ்கூலில் இல்லை இருக்கிற இடத்துல? சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: லட்சுமி நாராயணன் பேசுறேன்.
0: லட்சுமி நாராயணன் வந்து காமனான பேர் கிடையாது.
1: காமனான பேர் கிடையாது, ஆனா கொஞ்சம் சிக்கல் என் பேர்ல என்னன்னா லட்சுமின்னு கூப்பிடுவாங்க என்ன எல்லாம்.
0: உங்களை லட்சுமி கூப்பிடுவாங்களா? ஓகே,
1: ஆமா லட்சுமி கூப்பிடுவாங்க. இங்க வேலை பாக்குற இடத்துல வந்து ஒரு மேடம் பேரு லட்சுமி. அவங்க டெசிக்னேஷன் QS, என் டெசிக்னேஷன் QC, அதுவும் கொஞ்சம் மோரர்லெஸ் ஒரே லெட்டர்ல இருக்குங்களா?
0: சரி,
1: அதனால அவங்க உட்கார்ந்து இருக்கிற கேபின்க்கு பார்க்க வர்றவங்க டக்குன்னு என்னோட ரூமுக்கு வந்துடுறாங்க. என்ன பார்க்க வர்றவங்க மேல போய் லட்சுமி பாருன்னு அமுச்சு விட்டுறாங்க. அவங்க மேல போய் கதை தரணும் மாறிங்களா அப்படின்னு மாத்தி. இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு.
0: எனக்கு இதுல என்னன்னா, இப்ப நான் உங்க ஆபீஸ்க்கு வரேன், சரியா, மேல லட்சுமி இருப்பாங்க போங்க அப்படின்னு நான் வந்து சரி ஏதாவது ஒரு ஒரு பெண்கள் யாராவது இருப்பாங்க நினைச்சிட்டு இப்படி ஓபன் பண்ணா நீங்க மீச தாண்டி நீங்க உட்காந்து இருப்பீங்க.
1: ஆமா அதேதான்.
0: ஆமாங்க, லட்சுமி நாராயணன். ஆனா அப்ப நீங்க எப்பவுமே உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது
1: லட்சுமி
0: நாராயணன், எழுதும் போது பெருசா இருக்கு, சொல்லும் போது சிறுசா தான் இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் லட்சுமி நாராயணன். ஓகே ரைட். ஆனா இந்த சீதா குமார்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு எனக்கு, சரியா. சோ சீதா, அவனை சீதா சீதான் தான் கூடுவோமே. ஸோ என் கிளாஸில் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது என் கிளாஸில் சீதா லக்ஷ்மின்னு இன்னொரு பொண்ணு வேறு இருந்தாங்க. ஐயோ, ஒரு கடுப்பாக காமெடியாக இருக்கும். இதில் எப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ண வர ஆரம்பிச்சு சீதா வச் சீதா அப்படின்ற மாதிரி பேசினருமோ. ஓகே, போய் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போய் பார்த்தீங்களா அது என்ன ரீல்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக வந்து கமர்ஷியல் பிரேக் வருதோ, சரியா, அந்த கமர்ஷியல் பிரேக்கை கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டு வருது, அதையும் கேட்டு முடிச்சுட்டு திருப்பி வாங்க பேசுவோம் நம்ம.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே ட்யூன்ட். ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை
3: சொல்லியாகணும். 416-415-4242.

0: பொண்ணையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: சரி ஓகே, அப்படியே இந்த டாப்பிக்கை ஷிஃப்ட் பண்ணி அடுத்த ஒரு மணி நேரம் வச்சு நம்ம ஓட்டுவோம் நம்ம. சரியா, ஆக்சுவலாக இன்னைக்கு நான் ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். சரியா, டாம் ஹாலண்ட் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர் இருக்கார்ல, இந்த இப்போ ஆடிசி கூட வரப்போகுது, ஸ்பைடர்மேன், இப்போ ஸ்பைடர்மேன் நடிச்சிட்ருக்குற அதே ஆக்டர் தான் டாம் ஹாலண்ட். ஆனால் ஆக்சுவலாக டாம் ஹாலண்டுன்னு இன்னொரு ஒரு ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் இருக்காராம். சரியா, அவர் வந்து ஹிஸ்ட்ரி எல்லாம் நிறைய பண்ணுவார் போல். டாம் ஹாலண்ட் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமா இந்த டாம் ஹாலண்டை எப்போல்லாம் வந்து அரசியல் கருத்து சொல்கிறாரோ எங்கேயா சொல்லிட்டாரு அப்படின்னா, ஆக்டர் டாம் ஹாலண்டை வந்து டேக் பண்ணி பயங்கரமாக திட்டுவாங்களாம். ஸ்பைடர்மேன் படம் வந்தப்போ இந்த டாம் ஹாலண்ட் ஏதோ இந்தியன் பாலிடிக்ஸ் பற்றி ஏதோ சொல்லியிருக்கு அப்படி, யார் இவர் இந்த எழுத்தாளர், அதுக்கு இந்த ஆக்டர் டாம் ஹாலண்டை வந்து டேக்லாம் பண்ணி என்ன ஸ்பைடர்மேன் ஆக்டருக்கும் இந்தியன் பாலிடிக்ஸுக்கும் என்ன சம்பந்தம், அவர் எதுக்கு மூக்கு நடிக்கிறார், அவர் நடிக்கிறதோடு நிறுத்தக்கூடாதா, பாய்காட் ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி கேம்பெயின்லாம் ரன் ஆச்சு. இதுக்கு தான் நான் இன்றைக்கி தான் படிச்சுட்டு இருந்தேன் இந்த நியூஸை. ஒரு பேர், ரெண்டு பேருக்கு ஒரே பேர் இருக்கிறதுனால எவ்வளோ குழப்பம் பாருங்கள். எனக்கே இப்போது அந்த சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம், நிறைய பேர் வந்து டிஜே பிராவோ இருக்கார்ல அதுக்குள்ளே என்ன டேக் பண்ணுவாங்க நிறைய பேர், சிரிப்பாக வரும், டேய் டேய் அவர் வேற நான் வேறடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். இந்த விழாக்கு இந்த கமிட்டி இன்றைக்கி இதுக்கு தான் கூடியிருக்கு. அடுத்த ஒரு மணி நேரம் சேர்த்து பேசுவோம். நம்ம பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை BNCT குளோபல், லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: அமீரக எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 10 இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் இந்திய பிரஜைகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரு கப்பலில் இருந்த 12 இந்தியர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். எம்டி மொம்பாசா என்ற கப்பலில் இருந்த 18 இந்தியர்களில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக சர்வதேச சட்டத்தை ஓமன் தொடர்ந்தும் பின்பற்றி வருகின்றது என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டத்தை முழுமையாக கடைபிடித்து ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்காக அனைத்து தரப்பினருடனும் வெளிப்படையான மற்றும் நடுநிலையான ஒத்துழைப்பை ஓமன் தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றது என்று ஓமன் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடல் சட்டம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் உடன்படிக்கையில் உறுப்பு நாடாக உள்ள தனது கடமைகளுக்கு ஓமன் முழுமையாக உறுதிபூண்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து தரப்பினரும் சர்வதேச சட்டத்தை மதித்து அதன்படி செயற்பட வேண்டும் என்று ஓமன் வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் இந்த மரணத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நாகர்கோவிலைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் நீதிமன்ற காவலில் மரணமடைந்துள்ளார். அவரை காவல்துறையினர் அடித்தே கொலை செய்துள்ளதாக குடும்பத்தார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். கைதான போது நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்த சபரிவர்மன் விசாரணை முடிந்து சிறையில் அடைக்கப்பட்டபோது உடல்நலக் குறைவால் உயிரிழந்து விட்டார் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகின்றது. காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் இதற்கு உரிய பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: எத்தனால் கலந்த கலக்காத பெட்ரோலை தேர்வு செய்யும் வசதியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் எழுதியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மற்றும் கலக்காத பெட்ரோல் ஆகியவற்றில் எது வேண்டுமோ அதை தேர்வு செய்வதற்கான வசதி நுகர்வோருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். E20 எரிபொருளுக்கு ஏற்றதாக வடிவமைக்கப்படாத வாகனங்களில் E20 பெட்ரோலை பயன்படுத்த கட்டாயப்படுத்துவது குறித்து மக்களிடையே பெரும் எதிர்ப்பு எழுந்துள்ளது என்று ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மக்களின் நியாயமான கவலைகளுக்கு செவி சாய்ப்பதற்கு பதிலாக போராட்டக்காரர்களை தேச விரோதிகள் என்றும் வேலையற்ற சமூக ஆர்வலர்கள் என்றும் அமைச்சர்கள் விமர்சித்து வருகின்றனர் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்குவதற்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரசன்ன ரணதுங்க சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா தனிப்பட்ட தேவையின் நிமித்தம் தனது கட்சிக்காரர் வெளிநாடு செல்ல வேண்டியுள்ளதால் தற்போது விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். இக்கோரிக்கை குறித்து நீதிமன்றத்தில் கருத்து தெரிவித்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரி நீதிமன்றம் திருப்தியடையக்கூடிய தகுந்த உத்தரவை பிறப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டார். கருத்துக்களை பரிசீலித்த நீதவான் தற்போது விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையை 10 லட்சம் ரூபாய் மேலதிக சரீரப்பிணையின் அடிப்படையில் தற்காலிகமாக நீக்குவதற்கு உத்தரவிட்டார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: ஏய் சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
1: 89.4 Star of the Month.
2: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
5: Brought you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
1: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
2: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: வாடா மச்சான், வயசுக்கு வந்துட்ட, மீசை முளைச்சு முன்னுக்கு வந்துட்ட. 6வது படிக்கும் போது எப்படிப்பட்ட வரிகள் இந்த பாட்டெல்லாம். வெல்கம் பேக். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த பாட்டு புக்குன்னு ஒன்று விற்பாங்க சரியா. அந்த டைமில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த படத்தில் இருக்கிற பாட்டோட லிரிக்ஸ்லாம் ஒரு புக்கு மாதிரி விற்பாங்க. இது வந்து ஸ்கூலுக்கு வாங்கிட்டு போயிட்டு புக்குக்கு நடுவில் வச்சு பக்கத்து பெஞ்சோ இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்கிட்ட வச்சு படிக்கிற மாதிரியே ரெண்டு பேரும் புக்கை பார்த்துட்டு ஒரே புக்கை ரெண்டு பேரும் வச்சு படிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த பாட்டு புக்கை ஓப்பன் பண்ணி பாடிக்கிட்டு இருக்க வேண்டியது. இதெல்லாம் எனக்கு சின்ஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர். படிக்கிறப்போ நம்ம வந்து சினிமா சம்மந்தப்பட்ட எது நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அது வந்து நம்ம படிப்புக்கு எடுத்துரும். இல்லைனா படிப்பு கெடாது பாருங்கள். நீங்கள் வீட்டில் உட்காந்து சீரியல் பார்க்குறது, அப்புறம் சாயங்காலம் சனி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இந்திய தொலைக்காட்சிகளில் அந்த படத்தெல்லாம் நாங்கள் படிக்கும் போது ஹோம்ஒர்க் பண்ணும்போது பார்க்குறதுலாம் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்காது. இதெல்லாம் கேட்கணும்னு அப்போ தோணுச்சு, ஆனால் அப்போ தைரியம் கிடையாது. இப்போவும் தைரியம் கிடையாது வீட்டில் போய் இதெல்லாம் சொல்கிறது. சும்மா கிண்டலுக்கு பேசிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், சரி ஓகே. பட் இதெல்லாம் இல்லை, இன்றைக்கி வி ஆர் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் ஒரே பேர். ரெண்டு பேருக்கு இருந்தால் எவ்வளோ பிரச்சனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூலில் 4 பேர் ஸ்கூலில் வந்து எப்படின்னா, நான் சொன்னது சுகன்யா கதையை சொல்லிட்டேன். கே சுகன்யா, ஜி சுகன்யான்னு ரெண்டு பேர். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு பொண்ணை ஜி சுகன்யான்னு பேர் வச்சு தான் கூப்பிட்றோம். இனிஷியல் வச்சா தான் எந்த சுகன்யான்னு தெரியுன்றதுனால. என் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் வந்து 3 அருண், ஒருத்தன் கோயம்புத்தூர், ஒருத்தன் கூடலூர், ஒருத்தன் வந்து மதுரை சைடு. யாரையுமே அருண் கூடவே மாட்டானாங்க, ஒருத்தனையாவது கூப்பிடலாம் இல்லை கூடவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி 3-4 பேருக்கு ஒரே பேர் இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான குழப்பம்லாம் வரும். உங்கள் பேர் என்ன, உங்களுக்கு அதே குழப்பம் வந்திருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சேன் நான். என்ன வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா?
3: யார் பேசுறீங்க?
4: பேர் தௌஃபிக் பேசுறேன்.
3: தௌஃபிக், தௌஃபிக் கொஞ்சம் அவ்வளோ காமனான பேர் என்ன?
4: அவ்வளவு காமனான பேர்னா, எங்க தெருவுல 4 தௌஃபிக் இருக்கும். அது இல்லாம என் கிளாஸ்ல 2 பேர் தௌஃபிக் இருக்கும்.
3: உங்க தெருமுக்குல போய் தௌஃபிக்க அப்படின்னா 4 பேர் வந்து நிப்பீங்க தானே?
4: 4 பேர் நான் ஜே தௌஃபிக், அடுத்து பி தௌஃபிக், எம் தௌஃபிக், அப்புறம் ஆர் தௌஃபிக்.
3: எப்படி வித்தியாசப்படுத்தி கூடுவாங்க?
4: அது வந்து அதுக்குதான் சொல்ல வந்தேன். எங்க கிளாஸ்ல நாங்க கூப்பிடுறது வந்து பொதுவாகவே அவங்க அப்பா பேர் சொல்லிதான் கூப்பிடுறது.
3: அப்பா பேரு
4: நான் படிக்கும் அப்பா பேரு ஜாபர் மகனே, பாப்பா ஃபஜுல்லா மகனே, அப்பா
3: இந்த 4 தௌஃபிக்குமே ஃப்ரெண்ட்ஸா நீங்க? உங்க
4: தெரியல, ஒரு பையன் மட்டும் தான் ஃப்ரெண்ட், மீதி 2 பேர் அவங்க சின்ன பசங்க.
3: தெரிஞ்சுக்கோங்கல
4: உள்ள ஒரு பொண்ணோட தம்பி, அது தௌஃபிக்.
3: மீதி 2 பேரு,
4: ஒரு பையன் வந்து என் ஃப்ரெண்டு, இன்னொரு பையன் அதான் கிளாஸ் கூட படிக்கிற பொண்ணோட தம்பி, இன்னொரு பையன் சின்ன பையன்.
3: இப்போ இந்த பேர் வச்சு குழப்பதா இருக்கா? இல்ல இது அதெல்லாம் இது ஆனதுல இல்ல
4: இல்ல இல்ல அதெல்லாம் குழப்பம்.
3: ஓகே, ஆனா இருந்தாலும் ஒரு ஒரு பேர்ல 4 பேர், நம்ம பேரு இன்னொருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அது ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கும். இப்போ உங்களுக்கே ஒரே பேர்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எனக்கு வருஷான்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சந்தியான்னு 6 பேர், 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியங்கான்ட்டு ஒரு 5 பேர் இருக்காங்க. பிரியா, என் அக்கா பேரே பிரியா. கார்த்திக்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 30 பேர் தெரியாது, எனக்கு ஒரு 15 பேர் அது மினிமம் தெரியும். கார்த்திக் என் கூட படித்த பசங்களே 3 பேர் கார்த்திக், ஸ்கூலில் காலேஜில் 4 பேர் கார்த்திக். ஸோ இந்த மாதிரி ஏன் இந்த பேர்லாம் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது இந்த பேர்லாம் அவாய்ட் பண்ணிட்டு புதுசாக அதை வைங்க. என்ன புரிதா? என்ன நியூ பேரண்ட்ஸுங்களே, குழந்த பிறக்க போதா? பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் இந்த பிரியா கார்த்திக் இந்த பேர்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்ல பேரை, புது பேரை வைப்பாங்க. அவங்களுக்கு தான் கஷ்டம். அப்புறம் அந்த அருண்ன்ற பேரை கண்டிப்பாக வந்து இனிமே ஹிஸ்ட்ரியிலே அருண்ன்ற பேர் வந்து இருக்கக்கூடாது அப்படியா? இது வரைக்கும் வச்சதெல்லாம் போதும். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யான்ற பேரை சும்மாவே நம்ம பசங்க ஐஸ்வர்யான்ற பேரை ஐசே அப்படின்னுவானுங்க, இல்லாட்டி ஐஷு அப்படி கூடுவாங்க, இல்லாட்டி ஐஷ் அப்படியாவது. ஐஸ்வர்யா இஸ் ஆல்சோ வெரி வெரி காமன். எனக்கு ஒரு 5-6 ஐஸ்வர்யா தெரியும். துபாயிலே 3-4 ஐஸ்வர்யா தெரியும். ஒரு ஐஸ்வர்யாவை நான் இப்போ தான் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை தான் மீட் பண்ணிட்டு வர வந்தேன். ஐயோ ஐயோ, 2 பாட்டு வருது கேட்டு முடிங்க. யூஐ அப்டேட் தானே வரேன், வந்து சொல்கிறேன். நம்ம ப்ராவோ அண்ட் யூஎஸ் நீட் 89.4 FM நம்ம ரேடியோ டம் மியூசே.
0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு
5: சாமான் நிக்கால.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
3: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: பேசாம கண்ணாட்னா கமாண்டு கேறி வேண்டாம், கையில பத்து நிற்பேன் பா. இல்ல நீ நினைக்கிறது நான் இல்ல. யாரு இது லைன்ல? ஹலோ
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் ஜி, நல்லா இருக்கீங்களா?
1: எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க
2: நீங்க? சூப்பரா இருக்கீங்க.
1: அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எப்படி நீங்க நம்புறீங்க?
2: வாய்ஸ்ல தெரியுது.
1: வாய்ஸ்ல எப்படியா தெரியும்? என் வாய் சிரிச்சுக்கிட்டு இருக்கும், ஆனா என் கண்கள். சரி பரவாயில்ல, பேர் சொல்லுங்க.
2: நல்லா இருக்கும் ப்ரோ.
1: பேர் பேர் பேர் யா பேர்?
2: என்னோட பேர் சரவணன்.
1: சரவணன், ஐயோ ஐயோ, ரொம்ப நிறைய பேருக்கு இருக்குமே அந்த பேரு.
2: நிறைய பேர் இருக்கு, பட் ஆனா இனிஷியலுமே சேமா இருந்துச்சு எனக்கும் என் கிளாஸ்ல இன்னொருத்தவனுக்கு.
1: என்னெல்லாம் குழப்பம் வந்துச்சு?
2: வி சரவணன், அவனும் வி சரவணன்.
1: என்னெல்லாம் குழப்பம் வந்துச்சு ஒரே பேர்ல?
2: ஃபர்ஸ்ட் 6th இருந்தே அந்த பிரச்சனை இருந்துச்சு.
1: சரவணன் கூப்பிட்டு ரெண்டு பேரும் திருப்பி
2: பிரிச்சு போடுவாங்க.
1: செக்ஷன் பிரிச்சு பிரிச்சு போடுவாங்க. ஓகே, நீங்க வந்து நீங்க ரொம்ப டிஸ்ட்ராக்டட்.
2: ஃபர்ஸ்ட் அவங்க அலர்ட் பண்றது ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு மாதிரி அலர்ட் பண்ணிடுவாங்க, இத நோட் பண்ண மாட்டாங்க. ரெண்டு நாள் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் மறுபடி பிரிப்பாங்க எங்களை.
1: நம்ம ரெண்டு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த செக்ஷன் போயிருங்கன்றவாங்க டக்குனு.
2: ஆமா, இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஊர் பேரை சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க.
1: எந்த ஊர் நீங்க?
2: இவன் சார் வரைக்கும்.
1: நீங்க எந்த ஊரு?
2: நான் வந்துட்டு திருத்தரப்பள்ளி.
1: நீங்க எதாவது வேலை செஞ்சுட்டே பேசிட்டு இருக்கீங்களா
2: என்கிட்ட? இல்ல, நான் நியர் டிரைவிங்
1: வண்டி ஓட்டு
2: போயிட்டு இருக்கேன்.
1: ஓகே ஓகே, பார்த்து வண்டி ஓட்டுங்க. எனிவேஸ் தேங்க்யூ மிஸ்டர் சரவணன், பிளீஸ் வண்டி ஓட்டுறப்போ கவனமா பேசுங்க. நீங்க பேசாம வண்டி ஓட்டுறதுல கவனம் செலுத்துங்களா? எதுக்கு போன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் பிரேவோ.
1: பேரு
3: வித்தியாசப்படுத்தி
1: கூடுவாங்க.
3: அதனால எல்லாரும் என்ன கூப்பிடுறது சிஎன் மட்டும்தான்.
1: சிஎன் தம்பி, சிஎன் நீ வாப்பா அப்படி கூடுவாங்களா?
3: சிஎன்
1: டிஎன்னா?
3: என் ஆமா,
1: டி டி தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்னா அந்த இல்ல சியா?
3: இல்ல இல்ல, சி சி ஃபார் சைனா, என் ஃபார் நேபாள்.
1: சைனா, சரி ஓகே. சிஎன்ஆர் மத்த இப்ப ஏதாவது இப்ப உங்க கிளாஸ்க்குள்ள வந்து ஓகே அருண் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு உங்க பிரின்சிபல் எல்லாரும் எழுந்திருவீங்க தானே?

0: ஒருத்தர் வரலனா கூட பேரண்ட்ஸுக்கு போன் அடிச்சிருவாங்க. இல்லனா ஏன் வரலன்னு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனா கேட்டு நீ நேத்து ஏன் வரலன்னு காரணம் இப்படி கேட்டாலே சொதப்பிடுவோம். நம்ம ஒழுங்கான ஒரு பதிலே சொல்ல மாட்டோம், அதிலே பிடிச்சிருவாங்க நம்மளை. எப்படி சில பசங்களாம் கட்டுச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, நான் வந்து கோல்ட் ரேட்டை சொல்லிட்டு பாட்டு போடுறேன்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam
0: எவ்வளோ தெரியுமா நீ கோல்ட் ரேட்டு கம்மி தான், 491 dirhams 25 fils 24 carat தங்கம், 22 வந்து 454 dirhams 75 fils. நேற்றை விட இன்றைக்கி ஒரு 6 திரமா 6.5 திரம் ஏறி இருக்கு இன்றைக்கி. சரி ஓகே, நான் வந்து பாட்டு கேட்போமா? நல்ல ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, சரியான ஒரு பாட்டு. அட்டகாசம் படத்துலேருந்து என்ன பாட்டு திரும்பவும், அட்டகாசம் படத்துலேருந்து மனோ பாடின பாட்டு, ஏகேக்கு பாடின பாட்டு, தலைன்னு வேற சொல்லக்கூடாது. ஏகே கேட்டு முடிங்க. நான் பிராவோ, ஐ வில் கம் பேக். திஸ் இஸ் த ஈவினிங் கடக், யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்பர் ரேடியோ டாப் ஆஃப் மியூசிக்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: Alan Sari Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summerல Alan Sari Exchange வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
3: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566681234.
3: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH-ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
4: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 0506752828.

0: ஓகே, ஒரே பேரில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? அதாவது உங்கள் பேர்லேயே இன்னொருத்தர் இருப்பார், உங்கள் பேர் வந்து அப்துல் அப்படி வச்சுக்கலாமே, உங்கள் ஆஃபீஸில் இன்னொரு ரெண்டு மூணு அப்துல் இருப்பாங்க, அதனால் அந்த அப்துல்க்கு வந்து மெயில் கொஞ்சம் அனுப்பிடுங்க அப்படின்னா அவருக்கு பதிலாக உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. இல்லாட்டி உங்களை டேக் பண்ணும்போது இந்த குரூப் மெயிலெல்லாம் பிசிசியாக சிசி வைக்கிறப்போ உங்களுக்கு பதிலாக அவருக்கு வச்சுருப்பாங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாமல் போயிருக்கும். இந்த மாதிரிலாம் அதான் நடந்திருக்கா அப்படின்றத கேட்க ஆரம்பித்தோம். சரி பேசுவோம் நம்ம. நிறைய பேர்கிட்ட பேசி முடிச்சிட்டேன். வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. என்ன நீங்க வந்து டிவியில வர விஜய் மாதிரி பேசுறீங்க. வணக்கம். அடுத்து வர போற பாட்டு என்ன அப்படின்னு சொல்லுங்க.
1: உங்களை மிஞ்ச முடியுமா ப்ரோ? நம்ம பேரு கொஞ்சம் யூனிக் தான், பட் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்கு.
0: உங்க பேர் என்ன?
1: என் பேரு முபாரக்.
0: முபாரக் எனக்கு ஒரு மூணு நாலு பேர் தெரியுங்க.
1: ஒன்னாவதுல இருந்து ஒன்பதாவது வரைக்கும் எப்படி வேணாலும் ஷெஃபில் பண்ணி போட்டுருவாங்க. பட் இந்த பத்தாவதுல என்ன ஒரு ரிஃபைன் பண்ணிட்டு டாப்ல இருந்து ஒரு 50 பேர் நல்லா படிக்கிற பசங்க ஒரு செக்ஷனு, அப்புறம் மீடியமா படிக்கிற ஒரு பசங்க செக்ஷன், அப்புறம் சுத்தமா நம்மள மாதிரி இருக்கவங்க லாஸ்ட் செக்ஷன் சி செக்ஷன்.
0: ஹலோ ஹலோ, நான் நல்லா படிக்கிற பையங்க.
1: இல்ல நம்மள மாதிரி என்ன
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அந்த மாதிரி போடுவாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு செக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த அன்பான பாசமான எல்லா சாரியும் கொடுத்துட்டு, இந்த லாஸ்ட் சி செக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்நாக் போடுறவங்க, தூக்கி அடிக்கிறவங்க, இவங்கள மாதிரி வார்த்தை யாராவது கொடுப்பாங்க. என்ன ஆச்சுன்னா, நாங்க 10th படிக்கும் போது அப்பதான் அந்த மன்மதன் படம் ரிலீஸ் ஆயிச்சு. நம்ம பசங்க என்ன செஞ்சாங்க, கேங்கா போயிட்டு பார்த்து யூனிஃபார்மோட பார்த்து தியேட்டர் ஓனர் ஃபோன் பண்ணி சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. கிறிஸ்டின் ஸ்கூல்னால எங்களுக்கு வந்து பிரின்சிபல் ஃபாதர் தான், அவங்களுக்கு தெரியும். அவருக்கு லிஸ்ட் வந்துருச்சு. அவரே எங்க சி செக்ஷனுக்கு வந்து சோசியல் சயின்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாரு.
0: ஃபாதர்லாம் தூக்கி போட்டு அடிப்பாரு அவங்க ஸ்கூல்ல.
1: ஐயோ, எனக்கு நான் இப்ப கிளிப்பு போட்டு என் வாயெல்லாம் உடச்சி ரத்தம் வந்து எங்க நேரா வந்து ஒத்தோனா அடிச்சுட்டு எங்க சி செக்ஷன்ல பிரவீன் ஒரு நம்ம நண்பர் இருப்பாரு, அவரை போட்டு பொல பொலன்னு பொழக்கிறாரு. அவன் அழு அழுன்னு அழுகுறான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவருக்கு ஆத்திரம் தெரியும், அடிச்சு முடிச்சுட்டு ஏண்டா போனோம்னு கேக்க, ஐயா போனது நான் இல்லையா, ஏத்துக்கிட்டு பிரவீன் யா நல்லா
0: படிக்கிறேன். My God, I was waiting for this twist.
1: கதறி கதறி அழுகுறான், கேட்கல. இதுல என்ன கொடுமனா, பக்கத்துல நின்று பக்கத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது இந்த பிரவீன் இல்லன்னு. பரவாயில்ல, வாங்கிட்டு விட்டுட்டாங்க.
0: இப்ப அந்த ஆக்சுவலா படத்துக்கு போன பிரவீன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு
1: இப்போ? அவர் ஜாலியா இருக்காரு. அவர் ஏ செக்ஷன் பிரவீன், நல்லா படிக்கிறப்பல.
0: ஓ ஓ, அவருக்கு இந்த விஷயமே தெரியாதப்ப.
1: அவருக்கு இந்த விஷயமே தெரியாது. அவருக்கு சரி, ஃபாதர் என்ன செஞ்சிட்டாரு, அவனுக்கு பிள்ளைதான் இவனா டிஸ்டர்ப் பண்ண அவனை விட்டாரு.
0: இப்ப அவ்வளவுதான். அப்ப அப்ப எதுவும் அதுக்கப்புறம் அந்த பிரவீன் போய் வீட்டுல அப்பா அம்மா கூட்டு வர அதெல்லாம் பண்ணல,
1: ஒன்னும் பண்ண முடியாது. கூட்ட வந்தா கூட்டிட்டு
0: போயிட்டு அந்த டைம்ல இருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா, இது வந்து நிறைய காமன். உங்க பேரண்ட், உங்க அப்பா அம்மா, எங்க அப்பா, அதாவது பேர் டீச்சர்ஸ் அடிச்சிட்டாலே நம்ம ஏதாவது தப்புனதெல்லாம் அடிச்சேன்னு நினைச்சு விட்டுருவாங்க தெரியுமா. இன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தா அதை பத்தி,
1: உயிரை மட்டும் வச்சுட்டு உடம்புல எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆனா படிச்சுட்டு சொல்லிடுவாங்க.
0: இந்த இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கணும், பையன் மேல கைய வச்சா நீ அவ்வளவுதான் செத்தன்ற மாதிரிதான் இருக்காங்க நிறைய பேரண்ட்ஸ்.
1: இப்ப பேரண்ட்ஸ் பையனே அப்படிதான் இருக்காங்க,
0: எங்க கைய வச்சு. ஓகே, எனிவேஸ், தேங்க்யூ முபாரக், நைஸ் ஸ்டோரி. கடைசியில முபாரக் வந்து கரெக்டா ஒரு கதையை சொல்லி முடிச்சா அப்படி. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஐயோ பாவம். ஆனா இந்த அடி வாங்கின பிரவீனுக்கு தான் ஏன் அடி வாங்குறேன்னே தெரிஞ்சிருக்காது. பாவம், என்ன ஏன்டா அடிக்கிறீங்க. ஆனா உண்மையா சொல்ல போனா, இந்த நல்லா படிக்காம இருக்கிற பசங்கன்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க, இவங்களே பிரிச்சிருவாங்க சரியா ஸ்கூல்ல. ஆமா, அந்த பசங்க தான் எல்லாத்துக்குமே காரணம்னு எல்லாத்துக்கும் தூக்கி போட்டு, வீட்டில் வீட்டில் பொண்டாடி திட்டினா வந்து பசங்களை தூக்கி போட்டு அடிக்க வேண்டியது. சில டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க அந்த டைமில், இப்போ எனக்கு தெரியல, பிகாஸ் இப்போ நான் ஸ்கூல் படிக்கல, அதனால எனக்கு ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். பட் ஸ்டில் சரி, ஓகே, பாட்டு கேளுங்க, வரேன்.
2: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukasin, Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99%.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஒரு கிரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
1: டேய் என்ன சொல்ற?
0: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
3: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: யூ ஆர் பேக். ஹே, வெல்கம் பேக். சோ அன்னதங்கம் கோல்டன் டைம் டைமண்ட்ஸ் வந்து கரமா சென்டர்ல இருக்காங்க, சரியா? சோ 50% டிஸ்கவுண்ட், மேக்கிங் சார்ஜஸ் ஆஃப் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் ஆர்னமெண்ட்ஸில், அண்ட் ஆல்சோ 50% டிஸ்கவுண்ட் டைமண்ட் ப்ரெஷஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்டுடைய ப்ரைஸில், அண்ட் ஸ்பெஷலாக வந்து 30% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் பிளாட்டினம் வாங்கினீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் 1.99% மேக்கிங் சார்ஜ் செலக்டட் ஆர்னமெண்ட்ஸில் அப்படி போட்டிருக்காங்க, அண்ட் 25% நீங்கள் பே பண்ணி அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம் உங்கள் கோல்டை. இதான் மேட்ரு. உங்களுக்கு இதாக பாட்டு வேணுன்னா எனக்கு ஃபோன் அடிங்க, பாட்டு கொடுத்துட்டு 7 மணிக்கு மேலே தாவ போகிறோம் நம்ம. சரி, ஓகே. ஹலோ, யார் பேசுகிறீங்க? என்ன பாட்டு வேணும்? நல்ல புது பாட்டு. நிறைய பாட்டு இருக்கே, நான் எந்த புது புது பாட்டு? சரி, ஓகே. முட்டக்கலக்கி அந்த பாட்டு போடவா? போடவா? சரி, ஓகே. தேங்க்யூ அஹமத். அஹமத் வந்து டாபிக்ல பேசலாம்னு வந்துருப்பாரு, பட் அஹமத் அன்பார்ச்சுனேட்லி தி டாபிக் இஸ் ஓவர். ஸோ அதனால வந்து விதவுட் வேஸ்டிங் எனி சிங்கிள் செகண்ட் ஆஃப் டைம் நான் வந்து பாட்டு போட்டுறேன், ஓகேவா? கேட்டு முடிங்க. ஐ வில் பி பேக் ஆஃப்டர் 7 மணி. திஸ் இஸ் பிராவோ அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது 7:00 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: சாகித்ய அகாடமி விருது பெற்ற கரிசல் எழுத்தாளர் பூமணியின் உடல் இன்று கோவில்பட்டி அருகே ஆண்டிப்பட்டியில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. எழுத்தாளர் பூமணி கடந்த 12 தேதி சென்னையில் உடல்நலக்குறைவால் காலமானார். பூமணி அவர்கள் எழுதிய வெக்கை, பிறகு, வாய்க்கால், வரப்புக்கள், அஞ்ஞாடி போன்ற நாவல்கள் புகழ் பெற்றவையாகும். அவரது அஞ்ஞாடி நாவலுக்காக 2014 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. பூமணி எழுதிய வெக்கை நாவல் 1982 வெளியானது. இந்த நாவல் இயக்குநர் வெற்றிமாறன் இயக்கத்தில் அசுரன் திரைப்படமாக வெளியாகியிருந்தது. கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதை அதிமுகவுக்கு மிக கச்சிதமாய் பொருந்தும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். எங்களை விமர்சிப்பதை விட்டுவிட்டு உங்கள் கட்சியை முதலில் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் எடப்பாடி பழனிசாமி என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மத்தியில் பாஜகவுக்கு அடிமையாக இருந்துவிட்டு இப்போது கொள்கை பேசும் பழனிசாமியின் இரட்டை வேடத்தை மக்கள் அறிவார்கள் என்று அவர் கூறியுள்ளார். காங்கிரசின் நிலை பரிதாபமாக உள்ளது. கொள்கை கூட்டணி என்றனர் இப்போது பதவிக்காக சென்று விட்டனர் என்று பழனிசாமி முன்னதாக விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு மாணிக்கம் தாக்கூர் பதிலளித்துள்ளார். 9ஆம் 10ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற 3ஆம் மொழியின் உள் மதிப்பீட்டு தேர்வில் தேர்ச்சி கட்டாயம் என CBSE புதிய சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது. 2027-28ஆம் கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்பு செல்பவர்கள் பொதுத் தேர்வில் 3ஆம் மொழி பொதுத் தேர்வு எழுத தேவையில்லை. அதே நேரம் 3ஆம் மொழியின் உள் மதிப்பீட்டு தேர்வில் கண்டிப்பாக தேர்ச்சி பெற வேண்டும். மாணவர்களுக்கு 3ஆம் மொழி சார்ந்த பள்ளி அளவிலான அக மதிப்பீட்டில் தேர்ச்சி பெற்றால்தான் 10ஆம் வகுப்பு சான்றிதழ் கிடைக்கும் என்று CBSE தெரிவித்துள்ளது. இந்த புதிய விதிமுறை CBSE என்ற மதிப்பீட்டு முறையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை பிரதிபலிக்கின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் அறுவை சிகிச்சை துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் முதன்முறையாக 2 வெற்றிகரமான அறுவை சிகிச்சைகளை மருத்துவ குழு ஒன்று மேற்கொண்டுள்ளது. இந்த விசேடமான 2 அறுவை சிகிச்சைகளும் அண்மையில் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது இலங்கையின் சுகாதார சேவையை ஒரு புதிய தொழில்நுட்ப யுகத்திற்கு இட்டுச் செல்லும் முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகின்றது. குறித்த மருத்துவமனையின் மருத்துவ நிபுணர்கள் இருவர் ரோபோ தொழில்நுட்பத்தின் உதவியை பெற்று இந்த அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளனர். அவற்றில் ஒன்று சுமார் 50 வயதுடைய பெண் ஒருவரின் கருப்பையை அகற்றும் அறுவை சிகிச்சையாகும். மற்றைய அறுவை சிகிச்சை சிறுநீரகம் சார்ந்த ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சையாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் எதிர்வரும் ஜூலை 17ஆம் தேதி முதல் 4 புதிய பேருந்து வழித்தடங்கள் அறிமுகம் செய்யப்படுகின்றன. மேலும் பயணிகளின் தேவைகளை மேம்படுத்தும் வகையில் 13 பேருந்து சேவைகள் மறுசீரமைக்கப்படுகின்றன. இதற்கமைய வழித்தடம் 35 இன்டர்நேஷனல் சிட்டியை துபாய் சிலிக்கன் ஆயசிஸுடன் இணைக்கின்றது. நெரிசல் நேரங்களில் ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கு ஒருமுறை பேருந்து இயக்கப்படும். வழித்தடம் 85 அல்கிசிஸ் பகுதியை துபாய் இன்டர்நெட் சிட்டி மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கின்றது. வழித்தடம் 37A இன்டர்நேஷனல் சிட்டியில் இருந்து துபாய் சிலிக்கன் ஆயசிஸ் லேக் பகுதிக்கு இயக்கப்படும். வழித்தடம் 37B துபாய் சிலிக்கன் ஆயசிஸ் லேக்கில் இருந்து இன்டர்நேஷனல் சிட்டி நோக்கி எதிர் திசையில் இயக்கப்படும். இந்த சேவையும் நெரிசல் நேரங்களில் ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் வழங்கப்படும் என்று RTA தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான பயண அறிவுரை மாற்றமின்றி தொடர்கின்றது என்று இங்கிலாந்து அரசு தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான தனது பயண அறிவுரை மாற்றமின்றி இருப்பதாகவும் பிரிட்டன் பயணிகளுக்கான நிலைமை பச்சை அதாவது கிரீன் நிலையில் தொடர்வதாகவும் இங்கிலாந்து அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்காலிகமாக சேவைகளை நிறுத்தியதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 259 என்ற வெற்றி இலக்கை இந்திய அணிக்கு நிர்ணயித்துள்ளது. போட்டியில் முதலில் துடுப்பிடித்தாடிய இங்கிலாந்து 47.5 ஓவர்களில் 258 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்து அணி சார்பில் இறுதி வரை களத்தில் நின்ற ஜோ ரூட் 76 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். லாம் டோசன் 68 ஓட்டங்களை பெற்று பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பென் டக்கெட் 43 ஓட்டங்களுடன் வெளியேறினார். இந்திய அணியின் பந்துவீச்சில் அக்சார் பட்டேல் 4 விக்கெட்டுகளையும், பிரசீத் கிருஷ்ணா மற்றும் குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், ஜாஸ்பிரித் பும்ரா மற்றும் சிவம் தூபே ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். 259 என்ற வெற்றி இலக்கை நோக்கி இந்திய அணி பதிலடித்தாடி வருகிறது. 43 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை அணியின் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டதுடன் ரோஹித் சர்மா 11 ஓட்டங்களுடன் வெளியேறினார். 48 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை விராட் கோலி 5 ஓட்டங்களுடன் LBW முறையில் ஆட்டமிழந்தார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: ஹே ஓகே வெல்கம் பேக் நம் பிராவோ அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஜாலியாக நீங்கள் பேசி முடிச்சிடலாம். நிறைய சேஞ்சஸ் வந்து நோல் கார்டு கிட்ட வருது போலயே, அது என்னன்றதை சொல்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: அதாவது நோவல் கார்டு வச்சுருக்கீங்க, ரெகுலராக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பஸ்லேயே போயிட்டு மெட்ரோலேயே வருவேன் அப்படின்ற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஓகே, இது வந்து நோவல் கார்டு வந்து டிஜிட்டலாக கொண்டு போகிறாங்கன்னா, ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட் பேஸ்டு டிக்கெட்டிங்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஏபிடி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொண்டு போகிறாங்களாம். ஸோ சூன் வந்து நீங்கள் வந்து இந்த கியூஆர் கோடு அப்புறம் பேங்க் கார்டெலாம் எப்படி இருக்குது, ஆமாம், அது மாதிரி டிஜிட்டல் வாலெட்லலாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு சும்மா அப்படி போகிற போக்கில் டேப் பண்ணிவிட்டு ஃபோன் இருந்தால் போதும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது, அதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ கார்டெல்லாம் எடுத்து அவசர நேரத்தில் கரெக்டாக மெட்ரோக்குள்ளே போவோம், அவசரமாக போவோம், அப்போ வந்து வாலெட்டை திறக்கணும், பேக்கை திறக்கணும், அதுக்குள்ளே எந்த நோவல் கார்டில் காசு இருக்கான்னு பார்க்கணும், நோவல் கார்டை தேடணும், முதல்ல இந்த குழப்பம்லாம் இனிமேல் இருக்காது. 72% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம், 72% ஓவர். ஸோ ப்ராப்ளி சீக்கிரம் வந்துருன்றாங்க. அண்டு மல்டிபிள் நோல் கார்ட்ஸ் வந்து ஒரே அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோல்டு கார்டெலாம் இருக்குல்ல, நார்மல் கார்டு, கோல்டு கார்டு, இந்த மாதிரி மல்டிபிள் கார்ட்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம், எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம், என்ன ஏது அப்படின்ட்டு. அப்புறம் ஆட்டோமேட்டிக் பேலன்ஸ் டாப்அப்லாம் நம்ம பண்ணிக்கலான்றாங்க. ஏன்னா இப்போ சில நேரம் எப்படின்னா மினிமம் பேலன்ஸ் தான் நல்லா வச்சுருப்பேன், நோல் கார்டெலாம் நமக்கு பெருசாக வேலையே இல்லைல்ல, ஆமாம், அப்படி போகிறப்போ இல்லை கரெக்டாக அங்கே போய்ட்டு டேப் பண்ணும்போது பர்ஸ் வேல்யூ லோ அப்படி காட்டும், அப்புறம் போய் அந்த கவுண்டரில் நின்னாலும் கூட்டமாக இருக்கும், அப்புறம் அந்த மிஷின் ஒன்று வச்சுருப்பாங்களே அங்கேயும் சில நேரம் கூட்டமாக இருக்கும், சில நேரம் கார்டு வந்து அங்கே டேப் பண்ணால் வேலை செய்யாமல் இருக்கும். அதெல்லாம் மெஜாரிட்டி இல்லை, சும்மா சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபோனில் டிஜிட்டலாக அட்டாச் பண்ணிட்டான், அது எந்த தொந்தரவுமே இருக்காதுன்ற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று ஓடிக்கிட்டுருக்கு, பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரோல் அவுட் டைம் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் கியூஆர் கார்டு யூஸ் பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலாம் போல் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஜிட்டல் நோவல் கார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்களாம். அதுக்கப்புறம் ஃபேஸ் 3 வந்து எப்படின்னா, இது வந்து நீங்கள் டேரெக்டாக பேங்க் கார்டு டிஜிட்டல் வாலெட்லாம் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ நோல் கார்டு யூசர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா, அவங்க காதில் போயிட்டு நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட முதல் சொன்னேன் அப்படிங்கிறத சொல்லி, பிராவோன்னு ஒரு பையன் தமிழ் எஃப்எம்ல இந்த விஷயத்த சொன்னான், அவன் சொன்னதுனால தான் எனக்கு கண்ணே திறந்தது, இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேன், அந்த இதையும் சேர்த்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: சரோஜால இருந்து ஒரு பாட்டும் திருமலையில இருந்து இன்னொரு பாட்டும் நல்லா ஜாலியா வந்துட்டு இருக்கு, ஜாலியா வந்துட்டு இருக்கு, புரிஞ்சுதான்? அப்ப என்ன பாட்டா இருக்கும் யோசிச்சு கேளுங்க. நான் பிராவோ. And you're listening to 89.4 Tamil FM, number radio, number music. And this is The Evening Kada.
2: Back to back.
3: Arattu arattu rendu paattu.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது. Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம் ஜெயம் பிராண்ட் ஏசிடா. ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
1: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
2: ஹாய் மாலினி, I'm கிருஷ்ணன். நான் இத சொல்லியாகணும்.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
4: கால் 05666 81234.
3: ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
5: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் வர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பிரிசிஷனோட செய்வாங்க.
6: கால் 052-474-5525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட் டிசைர் டெலிவர்.
7: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: You are back. Traffic update enga? Enga andha button? Podra andha button ah.
3: Traffic update. Traffic update.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
2: நல்லா கேட்டுங்க. இட்டிஹாட் ரோட்ல, ஆமா இட்டிஹாட் ரோட் வந்து 2 crash ஆயிருக்கு. அபுஹேல் மெட்ரோக்கு மெட்ரோக்கு கொஞ்சம் முன்னாடி, அண்ட் அதே மாதிரி அல்கியாதா மெட்ரோ ஸ்டேஷனை தாண்டினதுக்கப்புறம் இன்னொரு கிராஷ் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த ரூட் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், பீக்கில் இருக்கும். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நீங்கள் தேராலேருந்து சிட்டி சென்டர் தேராவில் ஆரம்பித்து நூல் பிடிச்சா மாதிரி சிட்டி சென்டர் மஜாஸ் கிதா எல்லாம் தாண்டி ஷார்ஜா சிட்டி சென்டர் வரைக்கும் டிராஃபிக். இன்றைக்கி நடுவில் எங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட ரிலாக்ஸேஷனே கிடையாது. ஸோ அதனால் கண்டினியூஸ் டிராஃபிக். ஸோ அதனால் போகிறவங்க பிளான் பண்ணிப்போங்க. இன்றைக்கி ஏர்போர்ட் டாவ்சா கிட்டேயும் டிராஃபிக் தெரியுது. அந்த அல்துவார் அப்படியே அல்துவார் 2 லெஃப்ட் திரும்பி அதே அப்படியே வந்து இந்த பக்கம் டாவ்சா இந்த ஏரியாலையும் நல்லா டிராஃபிக் தெரியுது. டாவ்சா மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடியும் கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. அண்ட் அப்படியே வந்து இன்ஃபேக்ட் அப்படியே நீங்கள் வந்து அந்த பின் ஷபீப் மாலு கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் போகும் இல்லையா, ஆமாம் பேரலல் டு 311 ரோடு அங்கே நல்லா டிராஃபிக் தெரியுது. அண்டு இன்ஃபேக்ட் அல்துவார்லேருந்தும் கிட்டத்தட்ட நீங்கள் மொயஸ்னா ஜாயின் ஆகிற ரோடு, லூலு வில்லேஜ் போகிறது, மதீனா மால் போகிற ரோடு அங்கேயும் நல்லா டிராஃபிக் தெரியுது. ஸோ 311 ரோடு 611 ஒன்றும் பிரச்சனை இல்லை போல். அண்டு அல்தேத் ரோடு எப்படி, அல்தேத் ரோடு சொல்லவா வேணும், ஆமாம் கிட்டத்தட்ட அந்த அல் ஹம்ரா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா ஷார்ஜா இன்டர், அங்கேருந்து தாண்டி வந்து E88 அந்த அல் ஹம்ரான்ற ஏரியாலாம் இருக்குது. ஆமாம் ஸோ அந்த இந்த சேஃப் ஜோன்லாம் தாண்டி வரும், அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மெயின் ஷார்ஜாக்குள்ளே வர்ற வரைக்குமே நல்ல டிராஃபிக் இன்றைக்கி. ஓகே பார்த்துக்கோங்க. வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் முன்னாடி ஒரு கிராஷ் ஆகி ரெடி ஆச்சு போல். கோல்ட் சூக்குள்ளே டிராஃபிக் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல்.
3: டிராஃபிக் அப்டேட்
1: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: Na oru sama matter solren kelunga. Na Instagram la vande ipo one of the nicest thing enna appadina enak pudhu pudhu paattu la nariya kadaikum. Ipo generally na nariya videos la pannuva appingiradnala enak pudhu pudhu paattu எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய புது பாட்டை வந்து புது பாட்டு மியூசிக்லாம் எடுத்துகிட்டு நம்மளுடைய இந்த இசை அறிவை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் இப்போ வர வர. அதில் ரீசெண்டாக திடீர்னு ஒரு சில மியூசிக்லாம் இல்லை, அந்த மெயின் பிட்டு எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அதுலேருந்தே வீடியோ பண்ணிடுறாங்களா, ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு 2 செகண்டு தான் கேட்டிருப்பேன். உங்களுக்கு ஒரு வேளை கையில் யூடியூபோ இல்லை ஏதாவது ஒரு மியூசிக் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருந்தது அப்படின்னா நான் சொல்கிற அந்த மியூசிக்கை போய் கேட்டு பாருங்கள். சத்தியமாக ஐ வுட் சே லைக் இந்த எப்படின்னா இது எப்படி இருந்ததுன்னா இந்த மியூசிக் என்ன இது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா அந்த மியூசிக் கேட்கும்போது ரொம்ப நேரம் யாருக்காக காத்திருக்கீங்க, அவங்க வரவே இல்லை, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், ஓகே அவங்க வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு என்ன பதில் சொல்ல

நான் நேற்றுக்கோ முந்தினத்தோ நைட்டு கேட்டுட்ருந்தேன், ஒரு பாட்டு தான் கேட்டேன், பாட்டில் ஃபுல் மியூசிக் தான். ஓகே, இப்போ டைம் இருந்ததுன்னா நீங்கள் போட்டு கேளுங்க. அந்த சொலேஸ் வந்து இட் இஸ் இட் ஜஸ்ட் ப்ளூ மை மைண்ட். என் மூளையில் பூ பூக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஆக்சுவலி அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு இந்த மாதிரி மியூசிக் ரொம்ப பிடிக்கும், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கோ ப்ளீஸ் லிசன் டு திஸ் மியூசிக். இட்ஸ் கால்டு TXMY, அதான் ஆர்டிஸ்ட் பேர். நீங்கள் சொலேஸ்னு தேடி பாருங்கள், வரும். அந்த மியூசிக்கை கேளுங்கள், உண்மையாகவே உங்களுக்கு ஃபீல் ஆச்சு, நல்லா இருந்ததுப்பா, நீ சொன்ன மாதிரியே இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இல்லை நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா, ஐ வாண்ட் டு நோ இஃப் யூ கைஸ் ஆர் ஃபீலிங் த சேம் திங் தட் ஐ ஃபீல். என்னோட ஃபீலிங் தான் உங்களோட ஃபீலிங்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாலும் கேட்டுருங்கண்ணா. ஓகே, பாட்டு வருது, அதுக்கு முன்னாடி இதையும் கேட்டிருக்கேன். நம்பரா போ 0.82 89.4 தமிழ்.

Shoppers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். தமிழ் 89.4.

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்திர

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: Joy Alukasle, ungalukaga the joy of summer. In the summer, unga purchases kaana coolest deals. Inga irukku diamond jewelry vaangna free cash vouchers. 1.99% lende assured aana miga kurainda seekooli. Palai thangatha exchange pannumbodhu 0% deduction. Idhu mattum illama innum ekkachakkamaana offers Joy Alukasle. Inniyaga trip plan pandringala? GCC Joy Alukasle naga vaangna import duty la 15% varai save pannalam. Adhiga benefit ungalku da. Miss pannadadinga. Inda exclusive summer offers August 9th varai mattum da.
3: Terms and conditions apply.
4: Joy Alukasle, world's favorite jeweler.
5: உங்க பிரெக்னன்சி ஜர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கனோயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய். போங்க
6: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers gold making charges verum 1.99% mudal old gold exchange ku zero deduction

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
3: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
4: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளையை தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
5: ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
4: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் வொர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பிரிசிஷனோட செய்வாங்க.
6: கால் 0524745525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல் கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட், டிசைர், டெலிவர்.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
8: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
9: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
10: You are back. Welcome back.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். உங்களுக்கு ஒரு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா டெஃபினெட்லி டெஃபினெட்லி இன்வெஸ்ட் யுவர் காசு இன் அ நைஸ் ஃபிட்னஸ் பேண்ட். ஓகேவா? நான் வந்து வூப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வூப் வந்து கொஞ்சம் ப்ரைஸி சைடுன்னு வச்சுக்கலாமே. வூப் வந்து எப்படின்னா, நான் வாங்குறப்போ 1000 dirhams இது. அப்புறம் இது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வரும். இதில் வந்து இந்த ஸ்லீப்பு, அப்புறம் வந்து எவ்வளோ நேரம் தூங்குகிறோம், அந்த எவ்வளோ தூங்கியிருக்கமோ, தூக்கம் தாங்க ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு மனுஷன் ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் ஒரு நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும், பேச முடியும், யோசிக்க முடியும், கிரிட்டிக்கல் திங்கிங் எவ்வளோ, இது எல்லாமே தூக்கம் தான் டிசைட் பண்ணுது. ஓகே, ஸோ இது இந்த பேண்டில் வந்து தூக்கம், அதுக்கப்புறம் எவ்வளோ தூங்கியிருக்குமோ, எவ்வளோ ரெஸ்ட் எடுத்துருக்குறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேலை செய்யணும், எவ்வளோ நேரம் எஃபர்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்களும் சொல்லும். நிறைய மெட்ரிக்ஸ்லாம் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் வந்து 30 வயசு ஆனவங்க இப்போ இது நீ இதை நான் வாங்கணும்னு உங்ககிட்ட ப்ரொமோட்லாம் பண்ணல. உங்களுக்கு காசு இருந்தால் அவர் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் நிறையா ஃபிட்னஸ் பேண்ட் இருக்குது, ஹியூம் ஹெல்த் இருக்குது, கூகுளில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆர்ஆர் ரிங்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் ஆப்பிள் வாட்ச் வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா போன வாரம் யார்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கே தோண மாட்டேங்குது அப்படின்னாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து மனுஷன் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ எல்லா வாட்சுமே ஆல்மோஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 10,000 steps நடக்கணுங்கிறது மேண்டேட்ரி, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஓகே, ஆனால் இப்போ இந்த மாதிரி ஃபிட்னஸ் பேண்டெலாம் எப்படின்னா, இதை தாண்டி நிறைய மெட்ரிக்ஸை நம்மளை பற்றி சொல்லுது. நம்ம வந்து தூங்கும்போது எவ்வளோ நேரம் கரெக்டாக தூங்கியிருக்கோம். ஸோ அப்புறம் இந்த HRV VO2 மேக்ஸ்னு 2 matter இருக்குது, சரியா? 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதை ரெண்டத்தையும் கேல்குலேட் பண்ணி ட்ராக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹார்ட் ஹெல்த்து எவ்வளோ தூரம் முக்கியம்னு நம்ம அப்பப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 2 metricsமே தினம் நம்ம கையில் கட்டியிருக்கிறதுனால நம்ம மனசுன்ற நம்ம உடம்பு வந்து ட்ராக் பண்ணி நம்ம எவ்வளோ தூங்குறோம், எவ்வளோ, அதாவது நான் இன்றைக்கி போன வாரம் பேசிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்டுக்கிட்ட, அவங்களும் வந்து ஊப் பேண்ட் வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு HRV வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆக்சுவலாக HRVன்றது ஆவரேஜாக ஒரு 50-55 இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜ். அது எனக்கு 55 தான் இருந்தது, ஆனால் மற்ற டேஸில் 70 இருந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் ஏதோ பார்ட்டியெல்லாம் போயிட்டு தான் பண்ணிட்டு. ஸோ இப்போ நம்மளுடைய பழக்க வழக்கம் எப்படி நம்ம ஹார்ட் ஹெல்த்தை, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத மெட்ரிக்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறப்போ நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ ஒரு 30 வயசுக்கு மேலே இது வந்து நம்மள முக்கால்வாசி பேருக்கு இருக்கிற பெரிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, உடம்பு சரியில்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் டாக்டர்கிட்ட போகிறது. ஆனால் உண்மையாகவே எனக்கு ஒரு சில ஒயிட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் மாதம் MRI ஸ்கேன் எடுப்பாங்க, அப்பப்போ ஃபுல் பாடி செக்கப் பண்ணிப்பாங்க. உடம்புல ப்ராப்ளமே இல்லைனா கூட போய் உடம்பு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது, பிளட் செக் பண்ணுவாங்க. நம்மள எத்தனை பேர் அதை செய்கிறோம் எனக்கு தெரில. இது டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லைனா மட்டும்தான் போகணுன்றது தான் நம்ம மைண்ட் செட்டாகவே ஆயிடுச்சு. ஆனால் ஓகே, அது கூட ஓகே தான் ஏதோ ஒரு லாஜிக்கலி. ஆனால் இந்த பேண்டெல்லாம், ஃபிட்னஸ் பேண்ட்லாம் வாங்கி கட்டிக்கிட்டு இதெல்லாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை மானிட்டர் பண்ண வேண்டியதும், ப்ளஸ் உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை வாங்கி கொடுத்து அவங்க ஹெல்த்தையும் நம்ம தானே பார்த்துக்கணும். ஸோ தினம் இப்போ நீங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு வாங்கி தரீங்க, அவங்களுடைய ஹார்ட் ஹெல்த்தோ இல்லாட்டி அவங்க எப்படி அவங்க பார்ட்ஸ் ஆஃப் த பாடி செயல்படுதுன்றதை நீங்கள் மானிட்டர் பண்ணி தெரிஞ்சுக்கும் போது அது எங்காச்சும் ட்ராபேக்காக இருக்குன்னா அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் மூலமாக, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடக்கிறது மூலமாக, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் கொடுக்குறது, இது மூலமாக சரி பண்ண முடியும்ல. அப்போது பெரிய ஒரு ஹெல்த் ப்ராப்ளத்தை சாதாரண இந்த ஃபிட்னஸ் பேண்டு பண்ணிட்டு போயிடுது, தீர்த்துட்டு போயிடுது. ஸோ ப்ளீஸ், திஸ் இஸ் மை அட்வைஸ். உங்கள் பட்ஜெட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஆக்யூரேட்டாக காட்டுற மாதிரி நிறைய ஃபிட்னஸ் பேண்டு மார்க்கெட்டில் இருக்குது, வாங்கி கட்டிக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே, லெட்ஸ் யூஸ் டெக்னாலஜி ஸ்மார்ட்டா. அண்ட் திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப். அண்ட் நான் அப்படியே கிளம்பிட்டு நாளைக்கு வரேன். பை பை, திஸ் இஸ் த ஈவினிங் கடக் அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஒன்ஸ் அகேன், திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி ஷோ.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin, Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.
2: 89.4 Tamil FM விரிவான செய்திகள்.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் இரண்டு எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்று வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அமைப்பின் முழுமையான ஒற்றுமையையும் ஆதரவையும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதாய்வி மீண்டும் உறுதிப்படுத்தினார். மேலும் வளைகுடா பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாக்க உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயற்படுவதாகவும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. அமீரகத்தில் இரண்டு கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த கடற்பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு தூதரகம் தனது அனுதாபங்களை தெரிவித்ததுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து தேவையான உதவிகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. நிலைமையை நாங்கள் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம். காயமடைந்தவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்ந்தும் தொடர்பில் உள்ளோம் என்று ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான இந்திய தூதரகம் தெரிவித்தது. துபாயில் எதிர்வரும் ஜூலை 17 முதல் 4 புதிய பேருந்து வழித்தடங்கள் அறிமுகம் செய்யப்படுகின்றன. மேலும் பயணிகளின் தேவைகளை மேம்படுத்தும் வகையில் 13 பேருந்து சேவைகள் மறுசீரமைக்கப்படுகின்றன. இதற்கமைய வழித்தடம் 35 இன்டர்நேஷனல் சிட்டியை துபாய் சிலிக்கன் ஆயசிஸுடன் இணைக்கின்றது. நெரிசல் நேரங்களில் ஒவ்வொரு 30 ஒருமுறை பேருந்து இயக்கப்படும். வழித்தடம் 85 அல்கிசீஸ் பகுதியை துபாய் இன்டர்நெட் சிட்டி மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கின்றது. வழித்தடம் 37A இன்டர்நேஷனல் சிட்டியில் இருந்து துபாய் சிலிக்கன் ஆயசிஸ் லேக் பகுதிக்கு இயக்கப்படும். வழித்தடம் 37B துபாய் சிலிக்கன் ஆயசிஸ் லேக்கில் இருந்து இன்டர்நேஷனல் சிட்டி நோக்கி எதிர் திசையில் இயக்கப்படும். இந்த சேவையும் நெரிசல் நேரங்களில் ஒவ்வொரு 30 வழங்கப்படும் என்று RTA தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக சர்வதேச சட்டத்தை ஓமன் தொடர்ந்தும் பின்பற்றி வருகின்றது என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டத்தை முழுமையாக கடைபிடித்து ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்காக அனைத்து தரப்பினருடனும் வெளிப்படையான மற்றும் நடுநிலையான ஒத்துழைப்பை ஓமன் தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றது என்று ஓமன் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடல் சட்டம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் உடன்படிக்கையில் உறுப்பு நாடாக உள்ள தனது கடமைகளுக்கு ஓமன் முழுமையாக உறுதி பூண்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து தரப்பினரும் சர்வதேச சட்டத்தை மதித்து அதன்படி செயற்பட வேண்டும் என்று ஓமன் வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஹ்ரைன், குவைத், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் வளைகுடா கடற்பகுதிக்கு அருகில் உள்ள வான்வெளிகளில் விமான சேவைகளை முன்னெடுக்க வேண்டாம் என ஐரோப்பிய விமான பாதுகாப்பு நிறுவனம் விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளின் வான்பரப்புகளில் கணிக்க முடியாத ராணுவ நடவடிக்கைகள், ஏவுகணைகள், ட்ரோன்கள், போர் விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக அவ்வமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த வாரம் ஈரான், ஈராக் மற்றும் ஆகிய நாடுகளின் வான்வெளிகளில் விமானங்களை இயக்க வேண்டாம் என்று விமான நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய விமான பாதுகாப்பு நிறுவனம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது.
2: தமிழக செய்திகள்.
3: திமுக அரசு தொடங்கிய அகழாய்வு பணிகளை தொடர வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து வெளிப்படும் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாப்போம், தடங்கள் எதுவரினும் வரலாற்று உண்மையை நிறுவுவோம் என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தெற்கில் இருந்து தொடங்கி எழுதுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழரின் வரலாற்றையும் நமது பண்பாட்டையும் குறைத்து கூறியும் சிதைத்து எழுதியும் வருவதோடு வரலாற்றை திரிபு வாதங்களால் திசை திருப்பும் சூழ்ச்சிகளும் அரங்கேறும் காலத்தில் தமிழ் தொன்மை உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுதான் கீழடி பொருணை இரும்பின் தொன்மை என்று அவர் கூறியுள்ளார். மண்ணுக்குள்ளும் ஆழ்கடலுக்குள்ளும் மறைந்திருக்கும் இன்னும் பல கீழடிகளை மேலே கொண்டு வருவோம், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றினை தெற்கிலிருந்து தொடங்கி எழுதுவோம் என்று அவர் கூறியுள்ளார். அதிமுக சின்னத்தில் வென்ற எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேக்காவில் சேர்த்த முதல்வர் விஜய்தான் களவாணி என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு தாவேக்காவுக்கு சென்றவர்களுக்கு விஜய் அல்வா கொடுத்து விட்டார் என்று அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் ஆட்சி நடக்கின்றதா என்ற சந்தேகம் உள்ளது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சினைக்கு குரல் கொடுப்பது அதிமுக. காவிரி நடுவர் மன்றம் தேவையற்றது என்பதை பல கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. விவசாயிகள் கொந்தளிப்பில் உள்ளனர் என்று அவர் கூறினார். அண்மையில் கரூர் சென்றிருந்த முதல்வர் விஜய் அதிமுக திமுக கூட்டு களவாணி என்று விமர்சனம் செய்திருந்தார். இது எவ்வளவு பெரிய வார்த்தை! முதல்வர் விஜய் தான் வகிக்கும் பொறுப்புக்கு ஏற்ப பேச வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விஜய் முதல்வர் என்ற அந்தஸ்துக்கே இன்னும் வரவில்லை, நான்காம் தர பேச்சாளரை போல பேசிக் கொண்டிருக்கின்றார் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். நாங்கள் யாரையும் கட்சிக்கு அழைக்கவில்லை என்று குதிரை பேர விவகாரத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பில் செய்தியாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட அவர், திமுக அதிமுக கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர்களாக ராஜேந்திர பாலாஜியும் அனிதா ராதாகிருஷ்ணனும் தான் இருக்கப் போகின்றார்கள் என நினைக்கின்றேன் என்றார். அதிமுக தென் மாவட்டங்களில் மாவட்ட அளவில் மட்டுமே உள்ளது, நிர்வாகிகள் வேறு எங்கும் இல்லை. அதிமுகவில் பொதுச் செயலாளர் என ஒருவர் இருப்பதாகவே அக்கட்சி தொண்டர்களுக்கு நினைவில்லை என்று அவர் கூறினார். குதிரை பேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது ஆதரவாளர்கள்தான் சிக்கியுள்ளனர் என்று அமைச்சர் கூறினார். எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்க முயற்சி செய்தால்தான் அது குதிரை பேரம். முக ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பதவி விலகிவிட்டு வருவது குதிரை பேரம் அல்ல, இது அவர்களின் தனிப்பட்ட முடிவு. யாரையும் நாங்கள் அழைக்கவில்லை, பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வருபவர்களை தாவிக்காவில் சேர்க்க முடியாது என்று எப்படி சொல்ல முடியும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் வினவினார். குதிரை பேரம் சம்பந்தமாக ஆர் எஸ் பாரதி பொழுதுபோக்குக்காக சிபிஐக்கு கடிதம் எழுதியுள்ளார் என்றும் அவர் விமர்சித்தார். அமீரக எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 10 இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் இந்திய பிரஜைகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரு கப்பலில் இருந்த 12 இந்தியர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். எம்டி மொம்பாசா என்ற கப்பலில் இருந்த 18 இந்தியர்களில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய கடற்பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் ஈரான் தூதரக அதிகாரிகளை அழைத்து விளக்கம் கேட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் துணை தூதரக அதிகாரி முகமது ஜாவத் உசாயினி உள்ளிட்ட அதிகாரிகள் வெளியுறவு அமைச்சகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 ஐக்கிய அரபு அமீரக எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த கடற்பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார், மேலும் பலர் காயமடைந்தனர். இந்திய அரசு கடற்சார் பாதுகாப்பு, வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பான பயணம் மற்றும் வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்திய குடிமக்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: சமீபத்தில் மோதல் வெடித்த நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகத்துக்குள் நடத்தப்பட்ட விசாரணைகளில் 271 வெற்று தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலை தொடர்பான வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. இதன்போது பதற்ற நிலை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலையில் இருந்த 2417 கைதிகள் அனைவரிடம் இருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீர்கொழும்பு நீதவான் ஷில்னி பெரேரா உத்தரவிட்டார். இச்சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 40 அதிகாரிகள் 3 குழுக்களாக பிரிந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவு 1 விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனா். பதற்ற நிலைக்கு காரணமான முதலாவது சம்பவம் கடந்த ஜூலை 5ஆம் தேதி நடைபெற்றுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மோதல் தீவிரமடைந்து கைதிகள் சிறைச்சாலையின் மருந்தகம் மற்றும் நிர்வாக கட்டிடத்துக்கு சேதம் விளைவித்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். சிறைச்சாலையின் நிர்வாக கட்டிடமும் கைதிகளின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுள்ளது. நிலவையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமற் போனதால் சிறைச்சாலை தலைமையகத்தில் இருந்து அவசர தந்துரூபாய படையின் 89 அதிகாரிகள் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு வரவழைக்கப்பட்டனர். முன்வைக்கப்பட்ட விவரங்களை பரிசீலித்த நீர்கொழும்பு நீதவான் மோதல் நடந்த நேரத்தில் சிறைச்சாலையில் இருந்து அனைத்து கைதிகள் தொடர்பான அறிக்கையையும் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 16ஆம் தேதி வரை ஒத்திவைத்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 259 என்ற வெற்றி இலக்கை இந்திய அணிக்கு நிர்ணயித்துள்ளது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து 47.5 ஓவர்களில் 258 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்து அணி சார்பில் இறுதி வரை களத்தில் நின்ற ஜோ ரூட் 76 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். லாம் டோசன் 68 ஓட்டங்களை பெற்று பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பென் டக்கெட் 43 ஓட்டங்களுடன் வெளியேறினார். இந்திய அணியின் பந்துவீச்சில் அக்சார் பட்டேல் 4 விக்கெட்டுகளையும் பிரசீத் கிருஷ்ணா மற்றும் குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் ஜாஸ்பிரித் பும்ரா மற்றும் சிவம் தூபி ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். 259 என்ற வெற்றி இலக்கை நோக்கி இந்திய அணி பதிலடித்தாடி வருகிறது. 43 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை அணியின் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டதுடன் ரோஹித் சர்மா 11 ஓட்டங்களுடன் வெளியேறினார். 48 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை விராட் கோலி 5 ஓட்டங்களுடன் LBW முறையில் ஆட்டமிழந்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month.
3: பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: of the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க நாலாவது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: Good evening. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். குட் ஈவினிங். அண்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டே எனக்கு. என்ன அப்படின்னா, தமிழ் எஃப்எம்ல முதல் முதல்ல நான் ஷோ பண்ண டே. ஸோ சம்திங் ஸ்பெஷல் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து பிளான்டே இல்லை. இன்னைக்கு வந்து என்னோட அம்மாவோட பர்த்டே. ஸோ 2022 திடீர்னு நீ போய் ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அச்சிச்சோ, நோ சொல்ல முடியாது, பிகாஸ் எனக்கு ஸ்பெஷலான டே வேறு, அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் பண்ணேன். இது யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம். என்னோடய அம்மாவோட பர்த்டேவும் தமிழ் எஃப்எம்ல இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ண டேவும் ஒன்றா அமைஞ்சது. ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோடய பாஸ்க்கு தான் தேங்க் பண்ணணும் நான். ஸோ இப்படி ஒரு துபாயில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும், அண்ட் அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் அவருக்கு ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். ஏன்னா என் கூட ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் என்னை சுற்றி இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த டைமில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ், அண்ட் முக்கியமாக உங்களுக்கு, பிகாஸ் ஒவ்வொரு நாளுமே இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வெளியில் எங்கேயாவது பார்த்தாலோ உரிமையாக பிரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்க. ஒவ்வொரு நாளுமே எனக்கு அது நடந்துட்டுருக்கு. இது ஒரு பிளெஸ்ஸிங்காக வந்து நான் பார்க்குறேன். அண்ட் எப்போவுமே உங்களோட அன்பு எனக்கு கிடச்சிட்டே இருக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போது அடுத்து யூஏ அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ரெடியா நீங்க? ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு ரிவ்யூ வந்து பண்றாங்க அப்படின்னா அது நியாயமா இருக்கணும் இல்லையா? சிம்பிளி போயிட்டு தப்பான ஒரு ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது இந்த ஹோட்டலோட உரிமையாளருக்கு வந்து எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணியிருக்காங்க, அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு இப்படி தப்பான ஒரு ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க மேலே வச்சு சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அபுதாபியில். ஸோ அதுக்காக அவங்களுக்கு கிட்டத்தட்ட 81,000 AED 81,000 AED ஃபைன் அப்படின்னு அபுதாபி நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இது தேவையில்லாத விஷயம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம கையில் வந்து ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு மைக் இருக்குது, நானும் இன்ஃப்ளூயன்சர் தான் அப்படின்னு வந்து இல்லாமல் கொஞ்சம் பொறுப்பாக நம்ம பேசுகிற விஷயங்கள், நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற விஷயங்கள், குறிப்பாக யூஏயில் அதெல்லாம் பார்த்து கவனமாக பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் யாராவது உங்களுக்கு உங்ககிட்ட வந்து நீ பண்ணு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் பண்ணாதீங்க. அதை ப்ராப்பராக வந்து விசாரித்து அண்ட் தென் நம்ம பண்ணும்போது இது மாதிரி ஃபைன்லேருந்து எஸ்கேப் ஆகலாம். அண்ட் தேவையில்லாமல் நம்மளோட நேமும் வந்து ஸ்பாயில் ஆகாது, பார்த்துக்கோங்க. அதனால் இருக்கு, ஓகே, பி கேர்ஃபுல். நம்மளோட சேஃப்டி நமக்கு தான் ரொம்ப முக்கியம்.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: And அடுத்து உங்களுக்காக ஈவினிங் கோல்ட் ரேட்.
3: இன்று தங்கத்தின் விலை.
4: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Walletல நீங்க as low as 1 dirham லந்து கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
2: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 24 கேரட் கோல்ட் 491 திரஹம்ஸ் 25 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்ட் 454 திரஹம்ஸ் 75 ஃபில்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்ட் 436 திரஹம்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்ட் 373 திரஹம்ஸ் 75 ஃபில்ஸ். இதுதான் ஈவினிங் கோல்ட் ரேட். யாராவது கோல்டு வாங்க போயிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies. சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566 81234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: இதுவா நம்ம ஆபீஸ், இது இன்னும் பெட்டரா பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் காண்டாக்ட் பண்ணுங்க.
2: கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், விலாஸ் ரீடெயில் ஷாப்ஸ், F&B ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோரிங் ஒர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் ப்ரெசிஷனோட செய்வாங்க.
3: கால் 0524745525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கரூத், துபாய். டாஸ் ரவுண்ட், டிசைர் டெலிவர்.
4: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய்.
1: நகைகளுடன் தமிழகத்தில் இருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் பிராட் யூ பை ஜாய் அலுகாசின் ஜாய் ஆஃப் சம்மர்ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0% டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அதாவது எங்க போனாலுமே நம்ம ஊர் ஃபுட்டு அது மாதிரி வரவே வராதுல்ல. வேறு கண்ட்ரிலாம் போகும்போது ஓகே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் வீக் மேனேஜ் பண்ணலாம்ப்பா, அதுக்கப்புறம் ஒரு செவன்த் டே ஒரு சிக்ஸ்த் டேவே டானு நம்ம ஊர் சாப்பாடு எங்கே அப்படின்னா இந்த கண் தேடும் இல்லையா. ஸோ அப்படி நீங்கள் இருக்கீங்க, அவர் வந்து இந்த பிரியாணி லவ்வராக இருக்கீங்க. எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் பிரியா, பட் நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து இல்லையே நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு சின்ன ரிமைண்டர், எஸ்எஸ் ஹைதராபாத் பக்கெட் பிரியாணி இப்போது தேரால அவங்களோட ஃபோர்த் பிரான்ச்சை பயங்கர கிராண்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. July 19th ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓப்பனிங் செலிப்ரேஷன் ஸ்பெஷலாக ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ அப்படின்ற ஆஃபர் வேறு இருக்குது. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த அமேசிங்கான ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எஸ்எஸ் ஹைதராபாத் பக்கெட் பிரியாணி July 19th ஓப்பன் பண்ணுறாங்க தேரால. ஸோ அங்கே வந்து எல்லோரும் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ பிரியாணி லவ்வர்ஸாக இருக்கட்டும் இல்லை பிரியாணி அப்படின்னால சொன்னாலே போதுங்க நாங்கள் இருப்பேன் அப்படின்னா கிரேட், உங்களுக்கு தான் அது பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ். அண்ட் முக்கியமாக யாரோட பர்த்டே வரலாம் இல்லை வந்து வெட்டிங் டே வரலாம், ஸோ இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் அது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங். சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: Plumbing, electrical work, interior design, இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
3: Bro, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, Falcon Fastlink Technical Services. நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
2: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: Falcon Fastlink Technical Services LLC. Call 058-681-5179.
4: Hi Malini, I'm Krishnan. Neither...
2: அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
3: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD ப்ராப்பர்ட்டிஸ், கால் 050-675-2828.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer Le Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம எல்லாருக்குமே முதல்ல நமக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு வாய்ஸ் அப்படின்னா நம்மளோட அம்மாவோட குரலாக தான் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் சில பேரோட குரல் வந்து நம்ம கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதியாகவும் நிறைவாகவும் இருக்கும். அப்படிதான் இந்த பாட்டுமே நம்ம ரசித்து கேட்கும்போது இவங்களோட பாட்டு மட்டும் ஏன் இப்படி இருக்கு, என்னமோ தெரியல ஒரு அமைதி கிடைக்குது அப்படின்னு நமக்கு தோணும். அப்படிப்பட்ட ஒரு குரல் பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எஸ், நம்ம லைஃப்பில் நிறைய குரலை கடந்து வந்திருப்போம், பட் இந்த ஒரு வாய்ஸ் மட்டும் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு நமக்கு தோண வச்ச அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யாருன்னா நம்ம ஜானகி அம்மா. அவங்க வாய்ஸை கேட்கும் போதெல்லாம் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும்ல. அவங்க கடந்து வந்த ஒரு பாதை, எப்படி அவங்களுக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைச்சிது, எங்கிருந்து வந்தாங்க, எப்படி அவங்க திறமையை அந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினாங்க, அந்த ஒரு பொக்கிஷம், அவங்களோட வாய்ஸ் வந்து நமக்கு எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் நான் சொல்லுவேன், எப்படி அது கிடைச்சிது, இதெல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்னே நான் சொல்லுவேன். இப்போது ஜானகி அம்மா நம்ம கூட இல்லைனாலும் அவங்களோட பாட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ரேடியோவில் கேட்கும்போதும் சரி, நம்ம எங்கேயோ கேட்கும்போதும் சரி, அவங்க கூட அப்படியே பக்கத்து சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு தோணும் இல்லையா? 1938 April 23 ஆந்திராவில் குண்டூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் ஜானகி அம்மா பிறந்தாங்க. ரொம்ப வசதி வாய்ப்பு இருக்கிற குடும்பம்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரண குடும்பம் தான். ஆனால் அந்த வீட்டில் பிறந்த ஒரு பெண் குழந்தை இந்திய இசை வரலாற்றையே வந்து மாற்ற போகுது அப்படின்னு அன்றைக்கி யாருக்குமே தெரியாது இல்லை. அவங்க அப்பா ஒரு ஆயுர்வேத மருத்துவர், ஆயுர்வேதத்தில் வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு மருத்துவராக வந்து இருந்திருக்காரு. அவங்களோட வீட்டில் ஜானகி அம்மாவோட வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குமா. அந்த காலத்தில் ரேடியோ போட்டு உட்காந்தாங்கன்னா எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஹேபிட் வந்து அவங்க வீட்டில் வந்து இருக்குது, ரேடியோ கேட்குற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. ரேடியோவில் ஒரு பாட்டு வந்தால் அதை ஒரு தடவை அப்படியே கேட்டால் போதுமா, கொஞ்சம் கூட எப்படி சொல்கிறது தப்பு இல்லாமல் அப்படி பாடிடுவாங்களாம் ஜானகி அம்மா. அப்படி ஒரு ஞாபக சக்தி அவங்களுக்கு இருக்குது, அப்படி ஒரு ஒரு ஒரு டேலண்ட் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க எப்போ அவங்க கனவுகளை தேடி ஓட ஆரம்பித்தாங்க, அவங்க அவங்களுக்கு எப்படி அந்த ஒரு சினிமா மேலே அந்த ஒரு காதல் வந்தது, எப்படி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, இதெல்லாமே உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought you by Joy Alukasin Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: சென்னையில பட்டயக்கிழப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566-81234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
4: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: சென்னை போரூர்
7: units, villas, retail shops, F&B, shop renovations, lirundu, partitions, ceiling and flooring works varaikkum ellame quality and precision oda seivanga.
8: Call 052-474-5525 or visit Toss Round Decor and Technical Services, Al Garhood, Dubai. Toss Round, Desire Delivered.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம சில நேரங்களில் யோசிக்கிறது உண்டு இல்லை, சே நமக்கு மட்டும் லைஃப்ல ஒரு மேஜிக் நடந்தா எப்படி இருக்கும், நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு. நம்ம அதுக்கான முயற்சியை எடுத்திருக்க மாட்டோம். பட் மற்றவங்களோட லைஃப்பில் பார்க்கும்போது சே எப்படி வந்து ஒரு லக் அவங்களுக்கு பாரு அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்போம். அந்த லக் நமக்கும் இருக்குது, பட் அந்த ட்ரை பண்ண வேண்டியது நம்மளோட கையில் தானே இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போனாலும் திரும்பி வராதுல்ல. எஸ் அந்த மாதிரி தான் த யூஏஇ லாட்ரி. இந்த யூஏஇ லாட்ரியோட 30 மில்லியன் திரம்ஸு ஒருத்தர் அசால்ட்டாக ஜெயிச்சிருக்காரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணோம். மிஸ்டர் சுனில்குமார் இந்தியாவிலேருந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அடுத்த 30 மில்லியன் திரம்ஸ் ஜெயிக்க போகிற அந்த லக்கி வினர் நீங்களாக கூட இருக்கலாம் தெரியுமா? ஸோ உங்களோட டிக்கெட்ஸை உடனே இது யூஏஇ லாட்ரி .ae-ல வாங்குங்க. வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நடக்கிற லக்கி டே ட்ராவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்களும் அடுத்த வெற்றியாளராக ஆகிறதுக்கு மேபி நிறைய வாய்ப்பு இருக்குது. So brought to you by the game LLC, licensed by the GCGRA for 18 and above only. நியாபோச்சுக்கோங்க, terms and conditions apply. So the UAE lottery, மிஸ் பண்ணாதீங்க. எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஜஸ்ட் ஒரு ட்ரை, அது வந்தால் நல்லாயிருக்கும் தானே இல்லையா? ஏன்னா நமக்கு ஒரு குட் டைம் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா எப்போ எந்த மேஜிக் வேணாலும் நடக்கும், நம்ம லைஃபே அப்படியே உல்ட்டாவாக நல்ல ஒரு விதத்தில் வந்து திருப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. மனசை தொட்ட மெட்டுக்காக ரேணுகா ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாட்டு தான் வரப்போது, என்ஜாய் பண்ணுங்கள். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் ரியா. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் சினிமாக்கு ஒரே ஒரு இடம் தான், அது சென்னை இல்லையா? ஜானகி அம்மாவோட மாமா தான் முதல்ல அவங்களோட குரலை நம்பினாங்க, உங்க மேல ரொம்ப ட்ரஸ்ட் வச்சிருந்தாங்க. நீ சென்னை போ, உன்னோட வாய்ஸ்க்கு அங்கே தான் லைஃபே இருக்கு அப்படின்னு ஜானகி அம்மாவை ரொம்ப ஊக்கப்படுத்தி அவங்கள உற்சாகப்படுத்தி நீ வந்து போ, நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு தைரியம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த ஒரு ரயில் பயணம், கையில் அவ்வளவா காசு பணம் கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லை, ஆனாலும் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை மட்டும்தான் ஜானகி அம்மாவுக்கு இருந்தது. சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு கோரஸ் சிங்கராக தான் ஜாயின் பண்ணாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு இப்போ வரைக்கும் நிறைய பேர் தவம் இருந்துட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அந்த காலத்திலேயே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு கோரஸ் சிங்கராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நிறைய சிங்கர்ஸ் பாடகர்கள்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இவங்களும் வந்து பாடிட்டு இருக்காங்க. ஜானகி அம்மானா இவங்க தான், இவங்க பேர் தெரியாது, அவங்க யாருன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. அந்த கோரஸ் பாடிட்டே இருக்கும்போது இவங்க வாய்ஸ் மட்டும் அப்படியே தனித்துவமாக தெரிஞ்சுது. அப்போதான், இல்லை இந்த பொண்ணு வந்து கோரஸ் மட்டும் கிடையாது, தனியாக ஒரு பாட்டு பாட வச்சா என்ன அப்படின்னு ஒருத்தருக்கு தோணுது. அந்த முதல் வாய்ப்பு ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ரிகர்சல் நடக்குது. அங்கிருந்த மியூசிக் டைரக்டர் டி சலபதி ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மாவை அவங்களோட குரலை கவனித்து, இந்த பொண்ணுக்கு கோரஸ் மட்டும் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. 1957 விதியின் விளையாட்டு படத்துக்கு ஒரு பாட்டு வந்து பாடுறாங்க, சோலோ சாங். ஆனால் பாருங்களேன், அந்த படம் வந்து ரிலீஸே ஆகவே இல்லை, அந்த பாட்டும் வந்து வெளியில் வரவும் இல்லை. பட் இட்ஸ் ஓகே, கடவுள் வந்து கடவுளோ இல்லை இந்த யூனிவர்ஸோ, ஒரு டோர் க்ளோஸ் ஆனால் இன்னொரு டோர் ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க கொஞ்சம் கூட அவங்களோட தன்னம்பிக்கையை விடவே இல்லை. ஜானகி அம்மாவுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு வருது, என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும்.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
4: கால் 0566 81234.
5: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
5: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: சென்னையில பட்டய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566 81234.
3: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சில நேரத்துல நம்ம நினைப்போம்ல, ஏதாவது ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணி அது நடக்கலனா ஐயோ அது செட் ஆகாது போல அப்படின்னு நெக்ஸ்ட் அதை பத்தி நம்ம யோசிக்க கூட மாட்டோம். ஆனால் சில பேரை ஏன் அதை ட்ரை பண்ண முடியாது, மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணுவோம், அது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணுவோமே அப்படின்னு ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்கள அப்படியே ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா வேற லெவலில் அவங்க நினைச்சதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க. அப்படிதான் நம்ம ஜானகி அம்மா கூட. அவங்க ஆசைப்பட்டு முதல் முதல்ல ஒரு பாட்டு வந்து பாடினாங்க 1957. அந்த படம் வந்து ரிலீஸே ஆகலை, அவங்க தான் அந்த பாட்டு பாடினாங்களா அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட வந்து சோர்ந்து போகவே இல்லை. வாழ்க்கைன்னு அப்படிதானே இருக்கும் இல்லையா? நம்ம முதல் முயற்சி எல்லாமே வந்து வெற்றியாகணும் அப்படின்ட்டு அவசியமே கிடையாது தானே. அண்ட் அதுக்கப்புறம் தான் மகதல நாடு மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் பிபி ஸ்ரீனிவாசன் அவர்களோட சேர்ந்து ஒரு பாட்டு வந்து பாடினாங்க. ஸோ அதுதான் அவங்களோட முதல் பாட்டு, அதாவது தமிழில் ஒரு எல்லாரும் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு முதல் பாட்டு ஜானகி அம்மா பாடினது அந்த ஒரு பாட்டு தான். அப்புறம் தான் யார் இந்த சிங்கர் அப்படின்னு எல்லாருமே தேட ஆரம்பித்தாங்க. ஆஹா, என்ன வாய்ஸ் உங்களுக்கு அப்படின்னு. அப்போ தான் எஸ் ஜானகி அப்படின்ற ஒரு பேரே சினிமா உலகமே வந்து அப்படியே திரும்பி பார்க்க ஆரம்பித்த ஒரு காலம். எஸ் பிபிஎஸ் அவர்களோட சேர்ந்து பாடின அந்த ஒரு பாட்டு. அந்த அதுக்கப்புறம் என்ன ஆச்சு வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.

0: பி பேக் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
2: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரோட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் வொர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பிரிசிஷனோட செய்வாங்க.
3: கால் 0524745525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கரூத், துபாய். டாஸ் ரவுண்ட் டிசைர் டெலிவர்.
1: ALD ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
4: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD ப்ராப்பர்ட்டிஸ், கால் 0506752828.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் FM தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.

நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ யாரையாவது நம்ம மீட் பண்ணுறோன்னா அந்த மீட்டிங்க்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும்னு, அதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? ஒரு சந்திப்பு எல்லாத்தையுமே வந்து மாத்திடும் நல்ல விதத்துல. ஜானகி அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்திப்பு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள். அதே நேரத்துல பி சுசிலாமாவா இருக்கட்டும், அப்புறம் ஜமுனா ராணி அம்மா மாதிரியான நிறைய பின்னணி பாடகிகள் வந்து தமிழ் சினிமாவே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில். அந்த அளவுக்கு காம்படிஷன் எக்கச்சக்கமாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு புதிய குரலுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. ஆனால் ஜானகி அம்மாவோட குரலில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் தான். ஏன்னா ஒரு இமோஷன் அப்படின்னா, ஒரு அழுகையோடு நீங்கள் பாடுங்களேன் அப்படின்னா நிஜமாகவே அவங்க அழுதுகிறே வந்து பாடிடுவாங்க. அதை கேட்குற நமக்கும் வந்து அழுக வந்துடும். எத்தனையோ பாட்டு இருக்கே, வேபியில் கூட அந்த அம்மா பாட்டு இருக்குல்ல, அதை சீரியஸ்லி இப்போ வரைக்கும் அதை கேட்கும்போது நம்ம நம்மளே மறந்துடுவோம் இல்லை. அதே போல் ஒரு சிரிச்சுட்டே நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்களேன், சந்தோஷமாக பாடுங்களேன்னா அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷமாக சிரிப்போடே வந்து பாடுவாங்க. அந்த ஒரு கேரக்டராகவே மாறிடுவாங்க ஜானகி அம்மா. அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அதுதான், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அந்த உணர்வு அதை அவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை கண்டுபிடிச்சது MS விஸ்வநாதன் சார் தான். ஸோ அதுக்கப்புறம் வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு அந்த கேரக்டராகவே மாறி பாடணும் அப்படின்னு எல்லா டைரக்டர்ஸுமே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு வேற மாதிரி பாடுறா அப்படின்னு எல்லா இசையமைப்பாளர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாமா. அப்போ யாருக்கும் தெரியல, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் தென்னிந்திய சினிமாவையே இந்த குரல் தான் வந்து ஆட்டி படைக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும்.
2: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
3: கால் 05 666 8 1234.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

நேத்து கூட இந்த காம்போ பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதே மாதிரிதான் ஒர்க் பண்ற பிளேஸ்ல கூட இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காம்போ இருக்கும். ஸோ அது எப்படின்னா ஒர்க்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு நல்ல விதமா. அப்படிதான் ஜானகி அம்மாவோட லைஃப்லயும் ஒரு மேஜிக் நடக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. என்னன்னா 1976 தமிழ் சினிமாவில் ஒரு புதிய இசையமைப்பாளர் வராரு. அவருடைய பேர் இளையராஜா. எஸ், ராஜா சார் வந்த காலம் அது. அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாது அந்த மியூசிக் டைரக்டரும் நம்ம ஜானகி அம்மாவும் சேர்ந்து இந்த தமிழ் சினிமாவையே ரூல் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து அப்போது யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ராஜா சார் ஜானகி அம்மாவோட குரலை வந்து கேட்ட உடனே ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறாரு. இந்த குரலில் எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் அதை உயிரோடு வந்து கொண்டு வர முடியும், அது ஜானகி அம்மானால் மட்டும்தான் முடியும்னு ராஜா சார் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதனால தான் அவங்க வந்து இவ்வளோ இமோஷன்ஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியுது. அதனால தான் அவங்களுக்கு தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் வருது, டிமாண்ட் ஆகுது, டேட்ஸ் எல்லாம் வந்து அவங்களால கொடுக்கவே முடியல. எத்தனை படம் பண்ணுறது அட்ட டைமில் இல்லையா, எத்தனை படத்துக்கு வந்து பாட்டு பாட முடியும். ஸோ ஒரு காதல் பாட்டு, ஒரு தாலாட்டு பாட்டு, ஒரு சோக பாட்டாக இருக்கட்டும், ஒரு கிராமத்து பெண்ணாக இருந்து அவங்க பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டு, ஒரு சிட்டியிலேருந்து ஒரு கேர்ளாக இருந்து அவங்க பாடினா எப்படி இருக்கும், இந்த மாதிரி பாட்டெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து எல்லாருனாலையும் எல்லார் மாதிரி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வெர்சடைல் சிங்கர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்கள இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்த ஒரு காலம். அதனால தான் ராஜா சார் அடிக்கடி வந்து சொல்வாராம், ஜானகி பாடுறதுல வந்து நடிக்கிறாரு, நடிக்கிறாங்க ஜானகி அம்மா அப்படின்னு. ஸோ அவங்க பாடவே கிடையாது, அவங்க ஒரு நடிகை அப்படின்னு வந்து சொல்லுவாராமா. ஸோ இந்த குரலில் ஒரு மென்மை இருக்கும் ஜானகி அம்மாவோட குரலில். அதை நான் எல்லாருனாலையும் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கோம், இன்னமும் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ராஜா சாரோட இசையோட அது வந்து சேரும்போது அது வெறும் ஒரு பாட்டாக மட்டும் இருக்காது, அது நம்மளோட வாழ்க்கையோட ஒரு ரொம்ப அழகான ஒரு நினைவாக வந்து அதை மாற்றிருக்காங்க நம்ம ஜானகி அம்மா. தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. 1977 ரிலீஸ் ஆன 16 வயது நிலை படம். அந்த படத்துல வந்த செந்தூர பூவே பாட்டு இப்ப கேட்டாலுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இல்ல, நிறைய பேரோட ஃபேவரட் சாங்கு கூட இருக்கலாம். நம்ம ஜானகி அம்மாக்கு முதல் தேசிய திரைப்பட விருதை வாங்கி கொடுத்த அந்த ஒரு பாட்டு. ஆனா அந்த விருதை விட அவங்க பெருசா நினைக்கிறது என்ன தெரியுமா? இப்ப கூட அந்த பாட்டை நம்ம கேட்கும்போது நம்ம மனசை அப்படியே எங்க கூட்டிட்டு போகணும்? அந்த விண்டேஜ் காலத்துக்கு வந்து கூட்டிட்டு போகணும் நம்மள. ஆஹா, இன்னமும் அங்கேயே வந்துட்டு ஒரு சைக்கிள்லயோ ஒரு TVS 50லயோ இல்லை வந்து ஏதோ ஒரு பழைய அம்பாசிடர் கார்லயோ வந்து போயிட்டு இருக்க ஞாபகம் நிறைய பேருக்கு வந்து வரும் இல்லை? அப்படி அந்த பாட்டுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம மனசு அங்கேயே போயிடுது அப்படின்னு. அது வந்து ஒரு கலைஞனால தான் வந்து அது கொடுக்க முடியும். ஒரு கலைஞர்னால தான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது அதுதான் உண்மையான வெற்றி இல்லையா? அப்படியே கொஞ்ச காலம் வந்து போகுது. இப்போ எல்லாருக்குமே வந்து தோணின ஒரு விஷயம், ஒரு நல்ல பாடகருக்கும் ஒரு சிறந்த பாடகருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு. நல்ல பாடகர்னா அவங்களால நல்லா பாட்டு வந்து பாட முடியும். ஒரு சிறந்த பாடகர்னா அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுவாங்க அப்படின்னு. அதனால தான் எஸ் ஜானகி அம்மாவுக்கு இன்றைக்கும் வந்து ஒரு தனித்துவமான ஒரு குரல் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே பிலீவ் பண்ணுறோம். ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு டியூன் சொல்லுவார், லிரிசிஸ்ட் வந்து வரிகளை வந்து கொடுப்பார், மற்றவங்கலாம் ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஆனால் ஜானகி அம்மா முதல்ல ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்பாங்களாமா, இந்த பாடலை யார் பாடுறாங்க, அந்த கேரக்டர் வந்து எப்படி இருப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு அந்த பாட்டு பாடுறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அந்த கதாபாத்திரத்தோட அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை, அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்களாமா. ஒரு 16 வயசு பொண்ணாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எப்படி பாடணும், அந்த பொண்ணு வந்து இன்னசென்ட்டாக இருந்தால் எப்படி வந்து பாடணும், ஒரு அம்மாவாக இருந்தால் எப்படி பாடணும், அந்த பாசத்தில் வந்து எப்படி குரல் கொடுக்கணும், ஒரு கிராமத்து பொண்ணாக இருந்தால் அது வந்து எப்படி பாடணும், மண் வாசனையோட அந்த ஒரு குரல் வந்து இருக்கணுமா, இது எல்லாமே வந்து ஜானகி அம்மா யோசிச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பாடுவாங்களா, அந்த பர்ஃபெக்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா. கொஞ்சம் சின்ன இடத்துல கூட சே இது வந்து இருந்திருக்கலாமே அப்படின்னு அவங்க நினைக்கவே கூடாதான். அந்த மாதிரி வந்து அவங்க டெடிக்கேஷனில் ஒரு ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு கூட அவங்கள நம்ம சொல்லலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

நினைச்சு பாக்கலீங்க.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் எஸ்பிபி சார் அண்ட் ஜானகி அம்மா. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அது டூயட்டாக இருக்காது, அது வந்து அப்படியே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும் தெரியுமா. அவங்களோட அவங்க குரலில் இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் வந்து அதுதான். அப்படியே பேசுகிற மாதிரி இருக்கேன் ரெண்டு பேரும் அப்படின்னு நம்ம ரசிச்சிருக்கோம் இல்லையா, இன்னமும் ரசிச்சிட்ருக்கோம், இனிமேலும் நம்ம ரசிக்க போகிறோம். ஸோ எஸ்பிபி சார் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா, ஜானகி மேடம் கூட பாடுறது ரொம்ப சேலஞ்சிங், அவங்க வந்து ஒவ்வொரு டேக்லேயும் புதுசாக ஏதாவது ஒரு இமோஷன் வந்து கொடுப்பாங்க ரெக்கார்டிங்கில் கூட. ஒரு ஒரு வரியை ரெண்டு விதமாக வந்து பாடுவாங்க ஜானகி அம்மா. அப்போது மியூசிக் டைரக்டருக்கே வந்து உங்கள் ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்களாம். ஸோ அவ்வளவு டெடிக்கேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 48,000 மேற்பட்ட பாடல்களை வந்து அவங்க பாடியிருக்காங்க. எந்தெந்த மொழியில் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னா, தமிழையாக இருக்கட்டும், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியா, சிங்களம், இந்த மாதிரி நிறைய மொழிகளில் வந்து பாடியிருக்காங்க நம்ம ஜானகி அம்மா. ஸோ முதல்ல வந்து ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தத்தை வந்து கேட்பாங்களாம், இதோட உச்சரிப்பு வந்து சரியாக இருக்கா, இது வந்து எப்படி கரெக்டாக உச்சரிக்கணும் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த லிரிக்ஸை வந்து மனப்பாடம் பண்ணுற வரைக்கும் வந்து அவங்க அந்த பக்கமே போக மாட்டாங்களாமா, அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாமா, அந்த மொழியை வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்களாமா. ஒவ்வொரு மொழியிலையும் வந்து பாடும்போது ஜஸ்ட் லைக் தட் அப்படி பாடி கொடுத்துட்டு போக மாட்டாங்களாம், இது இப்படி தானே உச்சரிக்கணும், அதுக்கு மரியாதை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாடுறதே வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து எல்லா ரசிகர்களுக்குமே, எல்லா மொழி ரசிகர்களுக்குமே வந்து ஒரு அவங்க மனசில் வந்து ஒரு டென்ட்டு போட்டு ஜானகி அம்மா வந்து அப்படியே குடி வச்சுருக்காங்க இல்லையா மனசில். அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஓகே, நேரம் ஜானகி அம்மாவோட ஸ்டோரி அப்படியே நம்மளும் கூடவே டிராவல் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் அண்ட் பிரியா இவங்களோட ஸ்டோரியும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு சஜஷன்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன், அங்கே வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணலாம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ், இதுக்கப்புறம் எங்களோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் சமத்தா சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டீங்கன்னா நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. வீட்டுக்கெலாம் கால் பண்ணிட்டீங்களா இல்லைனா ஒரு ஹாய் பாயாவது ஒரு மெசேஜ் போட்டுருங்க, நான் உங்களை பற்றி அவங்க நினச்சிட்ருப்பாங்க. இப்போ குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்று வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அமைப்பின் முழுமையான ஒற்றுமையையும் ஆதரவையும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதாய்வி மீண்டும் உறுதிப்படுத்தினார். மேலும் வளைகுடா பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாக்க உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயற்படுவதாகவும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. அமீரகத்தில் 2 கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த கடற்பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு தூதரகம் தனது அனுதாபங்களை தெரிவித்ததுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து தேவையான உதவிகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. நிலைமையை நாங்கள் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம். காயமடைந்தவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்காக உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்ந்தும் தொடர்பில் உள்ளோம் என்று ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான இந்திய தூதரகம் தெரிவித்தது. துபாயில் எதிர்வரும் ஜூலை 17 முதல் 4 புதிய பேருந்து வழித்தடங்கள் அறிமுகம் செய்யப்படுகின்றன. மேலும் பயணிகளின் தேவைகளை மேம்படுத்தும் வகையில் 13 பேருந்து சேவைகள் மறுசீரமைக்கப்படுகின்றன. இதற்கமைய வழித்தடம் 35 இன்டர்நேஷனல் சிட்டியை துபாய் சிலிக்கன் ஆயசிஸுடன் இணைக்கின்றது. நெரிசல் நேரங்களில் ஒவ்வொரு 30 ஒருமுறை பேருந்து இயக்கப்படும். வழித்தடம் 85 அல்கிசிஸ் பகுதியை துபாய் இன்டர்நெட் சிட்டி மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கின்றது. வழித்தடம் 37A இன்டர்நேஷனல் சிட்டியில் இருந்து துபாய் சிலிக்கன் ஆயசிஸ் லேக் பகுதிக்கு இயக்கப்படும். வழித்தடம் 37B துபாய் சிலிக்கன் ஆயசிஸ் லேக்கில் இருந்து இன்டர்நேஷனல் சிட்டி நோக்கி எதிர் திசையில் இயக்கப்படும். இந்த சேவையும் நெரிசல் நேரங்களில் ஒவ்வொரு 30 வழங்கப்படும் என்று RTA தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக சர்வதேச சட்டத்தை ஓமன் தொடர்ந்தும் பின்பற்றி வருகின்றது என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டத்தை முழுமையாக கடைபிடித்து ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்காக அனைத்து தரப்பினருடனும் வெளிப்படையான மற்றும் நடுநிலையான ஒத்துழைப்பை ஓமன் தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றது என்று ஓமன் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடல் சட்டம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் உடன்படிக்கையில் உறுப்பு நாடாக உள்ள தனது கடமைகளுக்கு ஓமன் முழுமையாக உறுதி பூண்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து தரப்பினரும் சர்வதேச சட்டத்தை மதித்து அதன்படி செயற்பட வேண்டும் என்று ஓமன் வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஹ்ரைன், குவைத், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் வளைகுடா கடற்பகுதிக்கு அருகில் உள்ள வான்வெளிகளில் விமான சேவைகளை முன்னெடுக்க வேண்டாம் என ஐரோப்பிய விமான பாதுகாப்பு நிறுவனம் விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளின் வான்பரப்புகளில் கணிக்க முடியாத ராணுவ நடவடிக்கைகள், ஏவுகணைகள், ட்ரோன்கள், போர் விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக அவ்வமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த வாரம் ஈரான், ஈராக் மற்றும் ஆகிய நாடுகளின் வான்வெளிகளில் விமானங்களை இயக்க வேண்டாம் என்று விமான நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய விமான பாதுகாப்பு நிறுவனம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது.
1: தமிழக செய்திகள்.
3: திமுக அரசு தொடங்கிய அகழாய்வு பணிகளை தொடர வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து வெளிப்படும் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாப்போம், தடங்கள் எதுவரையிலும் வரலாற்று உண்மையை நிறுவுவோம் என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தெற்கில் இருந்து தொடங்கி எழுதுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழரின் வரலாற்றையும் நமது பண்பாட்டையும் குறைத்து கூறியும் சிதைத்து எழுதியும் வருவதோடு வரலாற்றை திரிபுவாதங்களால் திசை திருப்பும் சூழ்ச்சிகளும் அரங்கேறும் காலத்தில் தமிழ் தொன்மை உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுதான் கீழடி, பொருணை, இரும்பின் தொன்மை என்று அவர் கூறியுள்ளார். மண்ணுக்குள்ளும் ஆழ்கடலுக்குள்ளும் மறைந்திருக்கும் இன்னும் பல கீழடிகளை மேலே கொண்டு வருவோம், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றினை தெற்கில் இருந்து தொடங்கி எழுதுவோம் என்று அவர் கூறியுள்ளார். அதிமுக சின்னத்தில் வென்ற எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவிக்காவில் சேர்த்த முதல்வர் விஜய்தான் களவாணி என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு தாவிக்காவுக்கு சென்றவர்களுக்கு விஜய் அல்வா கொடுத்து விட்டார் என்று அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் ஆட்சி நடக்கின்றதா என்ற சந்தேகம் உள்ளது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சினைக்கு குரல் கொடுப்பது அதிமுக. காவிரி நடுவர் மன்றம் தேவையற்றது என்பதை பல கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. விவசாயிகள் கொந்தளிப்பில் உள்ளனர் என்று அவர் கூறினார். அண்மையில் கரூர் சென்றிருந்த முதல்வர் விஜய் அதிமுக திமுக கூட்டு களவாணி என்று விமர்சனம் செய்திருந்தார். இது எவ்வளவு பெரிய வார்த்தை! முதல்வர் விஜய் தான் வகிக்கும் பொறுப்புக்கு ஏற்ப பேச வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விஜய் முதல்வர் என்ற அந்தஸ்துக்கே இன்னும் வரவில்லை, நான்காம் தர பேச்சாளரை போல பேசிக் கொண்டிருக்கின்றார் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். நாங்கள் யாரையும் கட்சிக்கு அழைக்கவில்லை என்று குதிரை பேர விவகாரத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பில் செய்தியாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட அவர், திமுக அதிமுக கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர்களாக ராஜேந்திர பாலாஜியும் அனிதா ராதாகிருஷ்ணனும் தான் இருக்கப் போகின்றார்கள் என நினைக்கின்றேன் என்றார். அதிமுக தென் மாவட்டங்களில் மாவட்ட அளவில் மட்டுமே உள்ளது, நிர்வாகிகள் வேறு எங்கும் இல்லை. அதிமுகவில் பொதுச் செயலாளர் என ஒருவர் இருப்பதாகவே அக்கட்சி தொண்டர்களுக்கு நினைவில்லை என்று அவர் கூறினார். குதிரை பேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது ஆதரவாளர்கள்தான் சிக்கியுள்ளனர் என்று அமைச்சர் கூறினார். எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்க முயற்சி செய்தால்தான் அது குதிரை பேரம். முக ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பதவி விலகிவிட்டு வருவது குதிரை பேரம் அல்ல, இது அவர்களின் தனிப்பட்ட முடிவு. யாரையும் நாங்கள் அழைக்கவில்லை. பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வருபவர்களை தாவிக்காவில் சேர்க்க முடியாது என்று எப்படி சொல்ல முடியும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் வினவினார். குதிரை பேரம் சம்பந்தமாக ஆர் எஸ் பாரதி பொழுதுபோக்குக்காக சிபிஐக்கு கடிதம் எழுதியுள்ளார் என்றும் அவர் விமர்சித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: அமீரக எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 10 இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் இந்திய பிரஜைகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரு கப்பலில் இருந்த 12 இந்தியர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். எம்டி மொம்பாசா என்ற கப்பலில் இருந்த 18 இந்தியர்களில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய கடற்படையாளர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் ஈரான் தூதரக அதிகாரிகளை அழைத்து விளக்கம் கேட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் துணை தூதரக அதிகாரி முகமது ஜாவத் உசாயினி உள்ளிட்ட அதிகாரிகள் வெளியுறவு அமைச்சகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 ஐக்கிய அரபு அமீரக எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த கடற்பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார், மேலும் பலர் காயமடைந்தனர். இந்திய அரசு கடற்சார் பாதுகாப்பு, வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பான பயணம் மற்றும் வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்திய குடிமக்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: சமீபத்தில் மோதல் வெடித்த நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகத்துக்குள் நடத்தப்பட்ட விசாரணைகளில் 271 வெற்று தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலை தொடர்பான வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. இதன்போது பதற்ற நிலை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலையில் இருந்த 2417 கைதிகள் அனைவரிடம் இருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீர்கொழும்பு நீதவான் ஷில்னி பெரேரா உத்தரவிட்டார். இச்சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 40 அதிகாரிகள் 3 குழுக்களாக பிரிந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவு 1 விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். பதற்ற நிலைக்கு காரணமான முதலாவது சம்பவம் கடந்த ஜூலை 5 நடைபெற்றுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மோதல் தீவிரமடைந்து கைதிகள் சிறைச்சாலையின் மருந்தகம் மற்றும் நிர்வாக கட்டிடத்துக்கு சேதம் விளைவித்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். சிறைச்சாலையின் நிர்வாக கட்டடமும் கைதிகளின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுள்ளது. நிலவையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமற் போனதால் சிறைச்சாலை தலைமையகத்தில் இருந்து அவசர தந்துரூபாய படையின் 89 அதிகாரிகள் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு வரவழைக்கப்பட்டனர். முன்வைக்கப்பட்ட விவரங்களை பரிசீலித்த நீர்கொழும்பு நீதவான் மோதல் நடந்த நேரத்தில் சிறைச்சாலையில் இருந்து அனைத்து கைதிகள் தொடர்பான அறிக்கையையும் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 16 வரை ஒத்திவைத்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 259 என்ற வெற்றி இலக்கை இந்திய அணிக்கு நிர்ணயித்துள்ளது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து 47.5 ஓவர்களில் 258 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்து அணி சார்பில் இறுதி வரை களத்தில் நின்ற ஜோ ரூட் 76 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். லாம் டோசன் 68 ஓட்டங்களை பெற்று பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பென் டக்கெட் 43 ஓட்டங்களுடன் வெளியேறினார். இந்திய அணியின் பந்துவீச்சில் அக்சார் பட்டேல் 4 விக்கெட்டுகளையும், பிரசீத் கிருஷ்ணா மற்றும் குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், ஜாஸ்பிரித் பும்ரா மற்றும் சிவம் தூபி ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். 259 என்ற வெற்றி இலக்கை நோக்கி இந்திய அணி பதிலடித்தாடி வருகிறது. 43 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை அணியின் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டதுடன் ரோஹித் சர்மா 11 ஓட்டங்களுடன் வெளியேறினார். 48 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை விராட் கோலி 5 ஓட்டங்களுடன் LBW முறையில் ஆட்டமிழந்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since
1: 1982. 89.4 89.4 Tamil FM. Tamil FM. Namma Radio, Namma Music.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். I love you. I love you. I love you.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
3: Tamil 89.4. 89.4.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: சத்தத்தும்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நாரடி கேக்க எங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர்.
1: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
2: எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் FM.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
5: இங்க நான் தான் கிங். நான் போடுறது தான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நோ கட்ஸ்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது? மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அப்படிங்க.